0: Jensi, ei sanoa. Ei sanoa. Hello. பிரேசலோன் ஜென்சி லேஸ்டியானா வெளியில போயிட்டா, நீங்கள் பிரேயரையும் மெசேஜையும் எடுத்து கொண்டு வாங்க.
1: நான் ஓகே ஓகே நம்பரவா இப்ப
0: ஆமாம், உங்களுக்கு ஓகே, உங்களோட டைம் தான்.
1: ஓகே ஓகே சார்.
2: ஹலோ.
1: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நான்
0: ஓகே
1: எடுக்கிறேன்.
0: ஓகே ஓகே
1: வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு மனமாக தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தை அவருடைய பாதத்தில் நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுத்து அவருடைய நாமத்தை ஒரு மனமாக நாங்கள் உயர்த்துவோம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதத்தில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவர் நீர், உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் நீர் இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரமாவியானவரே, கேருவின்கள் சேராவின்கள் மத்தியில் வீற்றிருப்பவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி வருபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, கத்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருக்கிறதால் நாங்கள் தாழ்ச்சி அடையோம். ஆண்டவரே, அங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தமைந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு நடத்தி செல்லும் எங்கள் ஆவியான தேவனே, உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதையில் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் எங்களை நீர் நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறது. ஆண்டவரே, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உம்முடைய நாமத்தை மட்டும் நம்பி வாழ்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் மட்டும் எங்கள் தேவன் என்று உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நீர் எண்ணியால் அபிஷேகம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. பாத்திரம் நிரம்பி வழிவை செய்வதற்காக உமக்கு நன்றி. சத்துரு கொண்டு வரும் எண்ணங்கள் திட்டங்கள் சொல்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களுக்கு எதிராக செயல்படும் சத்ருவை நீர் நிர்மூலமாக்குவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் நிர்மூலமாக்குவதற்காக உமக்கு நன்றி. தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் தந்து நீர் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. போதித்து நடத்துகிற துணையாளனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் இருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்றுமை துதிக்கிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்றுமை துதிக்கிறேன். வான தூதர்கள் போற்றும் பரிசுத்தமான தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தத்தின் நாமத்தை துதிக்கிறேன். வல்லமை உள்ள உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. ஆராதனை செய்யும் நேரங்கள், பாடல் பாடும் நேரம் எல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னங்கள் மத்தியில் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு விசுவாசம் தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போக செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்தில் நின்று உம்மை நோக்கி கையெடுக்கும் போதெல்லாம் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தின் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்தவரே, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். வான தூதர்கள் போற்றும் பரிசுத்தமான தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறோம். ஒரு தாயினும் மேலாக, ஒரு தகப்பனிலும் மேலாக உம்முடைய கரங்களால் எங்களை ஆற்றி தேற்றின தேவன் நீர். எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி துதிக்க வைப்பவர். எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டான நேரங்களில் எங்கள் இரட்சகராயிருக்கும் தேவாதி தேவனே, ഇസ്രവേലിൻ തൊതികൾക്കിൾ വാസം ചെയ്യും തൂയാതി തൂയവരെയുമക്ക് സ്തോത്രം. ബലമുള്ളവനക്കാകിലും ബലമറ്റവനക്കാകിലും ഉദവി ചെയ്യുന്നതുമക്ക് ലേസാന കാര്യമാണ്ടവരെ. പരസുത്തമും മഹിമയും കിരവയും നിറൈന്തവാദിത്തവനെ. ബലവീനകളെ ബലപ്പെടുത്തുപവരെയുമക്ക് നന്ദി. ജ്ഞാനത്തെ കൊടുത്ത് നടത്തുപവരെയുമക്ക് നന്ദി. തെളിന്ത ബുദ്ധിയെ കൊടുപ്പവരെയുമക്ക് നന്ദി. ബോധിത്ത് നടത്തുകിറ തുണിയാളരെയുമക്ക് നാൻ നന്ദി സലത്തുകറേൻ. ഉയിരോട് ഉയിരാക കലന്ത എങ്കൾ നല്ല തേവനെ. എങ്കൾ ഉയിരിനും മേലാണ് തേവൻ നീരൻറുമേ സ്തോത്തരിക്കറേൻ. ജീവനെ പാർക്കലും ഉമ്മുടിയ കിരവകൾ നല്ലതെന്നുമേ സ്തോത്തരിക്കറേൻ. ആരായ്ത് മുടിയാതെ പെരിയ കാര്യങ്ങളെയും എണ്ണി മുടിയാതെ അതിശയങ്ങളെയും ചെയ്യുന്നവരെയുമക്ക് സ്തോത്രം. പരിശുദ്ധമും മഹിമയും കിരുവയും നിറൈന്ത എങ്കൾ തേവാദി തേവനെ നാങ്കൾ പോറ്റുകറോം. ഉമ്മെ ആരാധിക്കറോം, ഉമ്മെ മഹിമപ്പെടുത്തുകറോം, ഉമ്മക്ക് നാങ്കൾ നന്ദി ചെലുത്തുകറോം. ഉമ്മുടിയ നാമത്തെ ഇനിതാനെ എന്ത നാമത്തെ നാങ്കൾ പോറ്റുകറോം ആണ്ടവരെ. ഇനിതാനെ ഉമ്മുടിയ നാമത്തെ പോറ്റുകറോം ആണ്ടവരെ. സ്തോത്രമയ്യ, സ്തോത്രം. ആവിയാനവരെ, വ്യാധികൾ ബലവീനങ്ങളോട് ഇരുപ്പവർകളെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പുതരുകറേൻ ആണ്ടവരെ. ഉമ്മുടിയ പാതയിൽ നടക്ക തവറുപവർകളെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പുതരുകറേൻ ആണ്ടവരെ. ഉമ്മുടിയ നാമത്തെ മറന്നിരുപ്പവർകളെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പുതരുകറേൻ ആണ്ടവരെ. ഉമ്മുടിയ നാമത്തെ അറിന്തും അറിയാത്തവർകൾ പോലെ ഇരുപ്പവർകളെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പുതരുകറേൻ ആണ്ടവരെ. കാലയിലിരുന്ന് ഇന്ത് നേരം മറ്റും ഉമ്മുടിയ കിരവകൾ എങ്ങളെ താങ്ങി നടത്തുവതർക്കാകുമക്ക് സ്തോത്രം. ഇന്ത്യ നാളിലും നിരങ്ങളോടിരിക്കടിയാൽ ഉമ്മുടിയ പരിശുദ്ധമായ കർമ്മങ്ങളോടിരിക്കറ പടിയാൽ നാങ്കൾ നിർമൂലമാകാമൽ ഇരിക്കറോം ആണ്ടവരെ. നാങ്കൾ നിർമൂലമാകാമൽ ഇരിക്കറോം തകപ്പനെ. ഇതുവരെയും കാത്തവരെയും ഒക്കെ നാൻ നന്ദി ചെലുത്തുകറേൻ. എങ്കൾ അരണും എങ്കൾ കോട്ടയും ഉയർന്ന അടയ്ക്കലമും നീരായിരുപ്പതർക്കാകുമക്ക് നന്ദി ചെലുത്തുകറേൻ ആണ്ടവരെ. എങ്ങളെ എതിർക്കും ശത്രുക്കളെ ഉമ്മുടിയ കിരുവൈന ളിക്കും ദേവാദി ദേവൻ നീരൻറുമൈ സ്തോത്തരിക്കറേൻ. ഉമക്ക് നാൻ നന്ദി ചെലുത്തുകറേൻ ആണ്ടവരെ. സ്തോത്രമയ്യ, സ്തോത്രം തകപ്പനെ. ഉമക്ക് നന്ദി ചെലുത്തുകറേൻ. എന്ത പക്കത്തിൽ നാങ്കൾ നെരുക്കപ്പെട്ടാലും നാങ്കൾ ഒടുങ്ങിപ്പോവതില്ലേ ആണ്ടവരെ. എന്ത പക്കത്താൽ നാങ്കൾ നെരുക്കപ്പെട്ടാലും നാങ്കൾ ഒടുങ്ങിപ്പോകുന്നില്ലേ തകപ്പനെ. ഉമ്മുടിയ അളവില്ലാതെ കിരുവകളെ താങ്കി നടത്തുകിറതർക്കാകുമക്ക് നന്ദി. ഉമ്മുടിയ പാതയിൽ നാങ്കൾ കാലൂന്തി നടക്ക ചെയ്തതർക്കാകുമക്ക് നന്ദി. മാൻകളിൻ കാലുകളെ പോലെ ബലമായ എങ്കൾ കാലുകൾക്ക് ബലം തന്ന തേവനെയുമക്ക് നന്ദി. ഉയർന്ന തലങ്ങളിൽ എങ്ങളെ വൈദ്യ ബലനായി നടക്ക ചെയ്പവരെയുമക്ക് നന്ദി. എങ്ങൾ അരണം എങ്കൾ കോട്ടയും ഉയർന്ന അടയ്ക്കലവും നീരായിരുപ്പതർക്കാകുമൊക്കെ നന്ദി ആണ്ടവരെ. സ്തോത്രമയ്യ, തലയിലിരുന്ന് പാദം വരെ ഒവ്വൊരുവരെയും നാങ്ങൾ നമ്മുടെ കരസുത്തമായ കരത്തിൽ തരുകറോ. തലയിലിരുന്ന് പാദം വരെ ഉടമ്പിൽ ഇരിക്കുന്ന ഒവ്വൊരു അവയവങ്ങൾ ഒവ്വൊരു ഉറുപ്പുകളെ ഉമ്മുടിയ പരസുത്തമാന അന്ത തളുമ്പാന കരങ്ങളാൽ കരങ്ങളിൽ ഒപ്പുതരുകറോം. എങ്ങളെ കാകനീർ സിന്ധിയ അന്ത കടസി തുള്ളി രക്തം അന്ത ഒവ്വൊരു തുള്ളി രക്തമും ഇന്ന നേരത്തിൽ എങ്ങൾ ഒവ്വൊരുവരും മേലും തെളിക്കപ്പെടുവതർക്കാകോമക്ക് സ്തോത്രം. സ്തോത്രം. ആവിയാനവരെ, എങ്ങളുടലിൽ ഇരിക്കുന്ന ശരീരത്തിൽ ഇരിക്കുന്ന നോയ്കൾ ഇന്ന നേരത്തിൽ തീരുവതർക്കാകോമക്ക് നന്ദി. എങ്ങൾ ഇതയത്തിൽ ഇരിക്കും മന കവലകൾ സഞ്ചലങ്ങൾ നീങ്ങുവതർക്കാകും ഉമക്ക് നന്ദി ആണ്ടവരെ. നീർ സ്വല്ലം ഉമ്മുടിയ വാർത്തകളെ എങ്ങൾ കാതുകൾ കേൾക്ക ചെയ്പവരെയുമൊക്കെ നന്ദി. വേദത്തെ നാങ്കൾ തുറന്ന പോത് എന്ത വാർത്തകളെ എങ്ങൾ കണ്ണുകൾ കാണവേണമെന്ന് എങ്ങളേക്ക് കാണിപ്പവരെയുമൊക്കെ നാൻ നന്ദി ചെലുത്തുകറേൻ ആണ്ടവരെ. സ്തോത്രമയ്യ, ഉമ്മ നോക്കി പാർക്കറോ, ഉമ്മ നോക്കി പാർക്കറോ, ഉമ്മ നോക്കി തുതിക്കറോ ആണ്ടവരെ. പരസുത്തമായ തേവൻ നീരൻ ഉമ്മ നോക്കി തുതിക്കറോ. എല്ലാമുമായ നീരങ്ങളൊക്കെ ഇരുപ്പതർക്കാകുമൊക്കെ നാൻ നന്ദി ചെലുത്തുകറേനയ്യ. സ്തോത്രമയ്യ, സ്തോത്രമാവിയാനവരെ.

வேண்டுமே. நன்றி ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒவ்வொன்றும் விலக எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. மனவேதனைகள், மன சஞ்சலங்கள் ஒவ்வொன்றும் நீங்க எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உயிரோடு உயிராக கலந்தவரே, உமக்கு நன்றி. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபைகள் நல்லதாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்காக நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் பரிசுத்தமும் மகிமையும் கிருபையும் நிறைந்த தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் எங்களை தாங்கிக் கொள்ளுகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தோல்வியாய் நாங்கள் நிற்கிற நேரங்கள், கலங்கி நிற்கிற நேரங்கள் எங்களை தேடி வருகிறோமுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பயந்து போய் திகைத்து போய் நிற்கிற நேரங்கள் உம்முடைய கிருபைகள் எங்களை ஆட்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தனிமையில் நிற்கும் போது, முடியாமல் நிற்கும் போது, கால்கள் தளர்ந்து நிற்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மனமுடைந்து நாங்கள் நொறுங்கி போய் நிற்கும் நேரங்களில் நாங்கள் கதறி உம்மை நோக்கி அழும் போது எங்களை அணைத்துக் கொள்ளுகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இத்தனை காலம் எங்களை காத்த தேவன், எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன், வாக்குத்தத்த வசனங்களால் எங்களை ஆசீர்வதித்த தேவன், வாக்குத்தத்த வசனங்களில் நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஒவ்வொரு வருடமும் எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவன், இந்த புதிய வருடமும் நீர் எங்களை காத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள அதிசயமான கரத்தில் நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி காக்குறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் எதிர்காலங்களை உம்முடைய கலத்தில் ஒப்பு தருகிறோம் ஐயா. எங்கள் எதிர்காலங்களை நீர் திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் அல்லவோ ஆண்டவரே. எங்கள் துணையாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களில் கண்ணீருக்கு எங்கள் கண்களை தப்புவிக்கிற எங்கள் நல்ல தேவன் நீர். தெரியாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்ற வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசுகிற தேவன். வருத்தமான வியாதியான நேரங்கள் நானே உன் பரிகாரி என்று சொன்ன தேவன் நீர். எங்கள் குடும்ப மருத்துவராக நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே, துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது தகப்பனே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். நீர் ஆராதனைக்குரியவர் என்று துதிக்கிறேன். எங்கள் ஆராதனையில் மகிழ்வர் நீர் என்றுமே துதிக்கிறேன். எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீர் என்றுமே துதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.

சோதரமாண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமம் எங்களை திருப்தியாக்கும் நாமம், இணை இல்லாத அந்த நாமம், இனிதான அந்த நாமம், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்களை தேடி வராமல், நாங்கள் உம்மை தேடாமல் நீர் எங்களை தேடி வந்து கரம் பிடித்த தேவன். நீர் எங்களை தேடி வராவிட்டால் நாங்கள் என்றைக்கோ மரித்திருப்போம். ஆண்டவரே, நாங்கள் உயிரோடும் ஜீவனோடும் சுகபலத்தோடும் இருப்பது உம்முடைய கிருபை என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய திருக்கரங்கள் எங்கள் ஒவ்வொருவர் தலைகள் மேலும் இந்த நேரத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் ஜீவனோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் தட்டு தடுமாறி நாங்கள் நின்ற நேரங்கள், நடக்க முடியாமல் நின்ற நேரங்கள், முடியாமல் நின்ற நேரங்கள் எல்லாம் எங்களை தோளில் சுமந்து நடத்தின தேவன், பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கிடந்த எங்களை உமக்கு வேண்டிய பிள்ளைகள் நாங்கள் என்று எங்களை உயர்த்தி வைத்த தேவன் ஆண்டவரே, தாயின் கருவிலிருந்து எங்களை தெரிந்தெடுத்தீர், உமக்காக முன்குறித்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் தாங்கிய உம்முடைய கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நன்றி செலுத்துகிறேன். நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை துதிக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் தூக்கி நிறுத்தும் துணையாளனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான கரமங்கள் மேல் நன்மையாக இருப்பதை நீர் உணரச் செய்து கொண்டிருக்கிற தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகி எங்கள் தேவாதி தேவனுடைய வலது கரம் எங்களுக்கு எந்த நேரத்திலும் பராக்கிரமம் செய்து கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் தேவன் நீர் எங்கள் சார்பில் இருக்கிறீர் என்றதை வெளிப்படுத்துபவரே உம்மை துதிக்கிறேன். எங்களோடு உம்முடைய வல்லமையும் உம்முடைய பரிசுத்தமான கிருபையின் கரமும் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உமக்கு எதுகுமே லேசான காரியம் ஆண்டவரே, உன் தேவனால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து கேட்ட தேவன் நீரல்லவோ ஆண்டவரே. அந்த தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இக்கட்டான நேரங்கள் எல்லாம் எங்களை காத்துக்கொள்ளும் அரணாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ள நோய்கள், எத்தனையோ வாத நோய்கள் வந்த போதிலும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தினால் மூடி மறைத்து எங்களை பத்திரமாக காத்த தேவன், இன்னும் எத்தனை விதமான நோய்கள் வாத நோய்கள் வந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும் என்றும், நீர் எங்கள் மேய்ப்பர் என்றும், எங்களை தாழ்ச்சியடைய விடாது காத்துக் கொள்வீர் என்றும், எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் காத்துக் கொள்வீர் என்றும் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும் நான் பாக்கியம் பெற்றேன். நான் ஆண்டவரே உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் மீது நோக்கமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூமி எங்கிலும் நோக்கமாயிருந்து ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ சுகமாக வாழ்வாய் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீரென்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீ பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் வீற்றிருப்பவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, நான் உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்க தந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் தருகிற தேவன் நீரென்றும் துதிக்கிறேன். நீதிமானை தள்ளாட விடாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். போகையிலும் வருகையிலும் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பு தந்து கொண்டிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லமை உள்ள நாமத்தை நான் ஆராதித்து துதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியதாண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களை நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். சோந்து போன நேரங்களில் பலம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். புகழும் மேன்மையும் உமக்கே உரியது என்று உமை ஆராதிக்கிறேன். எதிரிகளின் முன்னே ஒரு பந்தியை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு எங்களை அன்பாக கனம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சத்துருக்கள் மத்தியில் எங்களை வெட்கப்பட்டு போக விடாது காத்துக்கொண்டு எங்களை எங்கள் தலையில் உம்முடைய பரிசுத்த கரம் இருந்து எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எபினேசராயிருந்து இதுவரையும் எங்களுக்கு உதவி செய்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே,

ஆண்டவரே, தகர்த்தறிகிறேன் ஆண்டவரே, சோர்ந்து போற நேரம் எல்லாம் எங்களுக்கு பலன் தருபவரே, எங்களை காண்கிற தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உயிரோடு உயிராக கலந்தவரே, எமக்கு ஸ்தோத்திரம். தூயாவியானவராய் எங்களை ஆளுக செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆசீர்வாதமான வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் வல்ல தேவன் என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் நல்லவர் என்றும் உம்மை துதிக்கிறேன். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. இதுவரையும் எங்களை மறவாமல் நினைத்தவரே, உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்த தேவன் நேர், இதுவரையும் எங்கள் நினைவில் எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன் நேர், உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் நீர் உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காண்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.

ஸ்தோத்திரமாவியானவரே, நீர் உயர்ந்த தேவனும் உன்னதமான தேவனும் பரிசுத்தம் நிறைந்தவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் என்றும் நோக்கி துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பொல்லாத பயங்கரமான உலகத்தில் எங்களோடு தாங்கள் நடக்கும் பாதைகள் எல்லாம் நீர் எங்களோடு கூட வருவதற்காக உமக்கு நன்றி. போக்கிலும் வரத்திலும் முன்னும் பின்னும் இடமும் வலவும் எங்களை நெருக்கி காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கால்கள் தடுமாறாமல் தூதர்களை அனுப்பி நீர் எங்களை காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்றைக்கும் எங்களுக்கு பெரியவர் ஆண்டவரே. நீர் என்றைக்கும் எங்களுக்கு போதுமானவர், எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர், எங்கள் பலவீனங்களுக்கு நீர் போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை சுமந்து வருகிறதால், உம்முடைய தோளில் எங்களை நீர் சுமக்கிறதால் ஒவ்வொரு தடைகளையும் நாங்கள் தாண்டி வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ அக்கினி போன்ற சோதனைகள் எங்கள்

கையில் இருந்த போதிலும் உம்முடைய பரிசுத்தமான திருக்கரமங்களை தாங்கி நடத்துகிற படியால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாதத்தில் இன்றைய நாளில் நாங்கள் நிர்மூலமாகாமல் நிற்கிறதும் உம்முடைய அளவில்லாத கிருபை என்றும் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கிருபைக்குள்ளா எங்களை மறைத்து வைத்தவரே எமக்கு நன்றி. எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பாக எங்களை உயர்த்தி வைப்பவரே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிற நேரங்களில் உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உடைக்கப்பட்டு நிற்கிற நேரங்களில் எங்களை உருவாக்குகிற தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பயந்து போய் திகைத்து போய் நிற்கும் நேரங்களில் உம்முடைய கரம் எங்களை கரத்தை பிடித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறேன். நீர் எங்களை மறக்காமல் மறக்க உம்மால் நாங்கள் மறக்கப்படாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வசனங்களை எங்களுக்காக தந்து அந்த வசனங்கள் மூலம் எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீரங்கள் வெளிச்சமும் மீட்புமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் எங்கள் திராணிக்கு மேலானது ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீர் எங்களுக்கு கிருப செய்கிற தேவன். இம்மட்டும் எங்களை நடத்தினது உம்முடைய கரம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய திருக்கரம் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது ஆண்டவரே. நீர் நீதியும் ஞானமும் ஆனவர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அளவுக்கு அதிகமான அன்பு எங்கள் மேல் வைத்தபடியால் எங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய தினம் வரை காத்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போதுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் திராணிக்கும் மேலாக நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி. எங்கள் மேல் வைத்த உம்முடைய கரத்திற்காக நன்றி. நீதியும் ஞானமும் நிறைந்த நல்ல தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஆதரவின் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவால் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி. எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். தாயின் கருவில் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் ஒரு நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறீர். நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவன் நீர் கைவிடாதவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் எங்களை நடக்க கற்று தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்க வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசி உம்முடைய பாதையில் நடக்க செய்வதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தாழ்மையில் இருந்த எங்களை நீர் தயவாய் நினைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு உயர்த்தி துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கரம் பிடித்து நடத்தினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கழுகு போல எங்களை தாங்கி சுமப்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கால்கள் இடறாமல் காத்துக்கொள்ளும் கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கண்கள் எங்களை நோக்கும் உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்றும் ஆராதிக்கவன் துதிக்கவன் நன்றி செலுத்தவன் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி ஜான்சி. கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தின உங்களை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதித்து ஆபிராமின் ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் தங்குவதாக.
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
1: ஓகே ஓகே,
0: நன்றி நன்றி
1: நன்றி. ஓகே, மேரி நிக்கிறீங்களா? Praise the Lord, Mary. Praise the Lord, Mary. Nikkiringala line la?

0: பேசலாம் மேரி. மேரி மேக்க எடுத்து விடுங்க. ஹலோ
1: சிஸ்டர், நான் இந்த பால் லண்டன்ல இருந்து பாலன்.
0: ஓகே, நீங்க பாடல் பாட போறீங்களா?
1: ஓம் சிஸ்டர், ஓம் ஓம்.
0: ஓகே, நீங்க பாடுங்க. கர்த்தாமே உங்களோட கூட இருந்து பாடலை மகிமைப்படுத்துவாராக. ஆமே.
1: கதையை கூட கர்த்தர் ஆமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த இவைகளுக்காக இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவ்வனே சங்கம் அம்மானை எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களிருந்து ஊழியம் செய்கிற அன்பான சகோதரியர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு தகுப்பனே உலக அழியில் சமாதானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறேன் ராஜா. அந்த நாட்டு அதிபர்களோடும் ராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறதுக்காக நன்றி தகுப்பனே, நன்றி ராஜா. அன்னும் தகுப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna.

0: ஆமீன் சிஸ்டர்.
1: ஆமீன் ஆமீன். ஜீவனின் அதிபதியை குறித்து, இயேசுநாதரை குறித்து, நீங்கள் மரணத்தை ஜெயித்தவரை குறித்து, பாதாளத்தை வென்றவரை குறித்து, சாத்தானை ஜெயித்தவரை குறித்து அருமையான ஒரு பாடலை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அநேகர் அநேகர் அதை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எப்பொழுதும் என்றென்று நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: அதே போல சகோதரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் மற்றும் அனைத்து உறவுகளையும் இயேசப்பா என்றென்றும் என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
1: ஆமேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் இப்பொழுது நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்கு கடந்து செல்வோம். எங்கள் மகேந்திர மன்னா அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேளையிலே சங்கம வானொலியிலே இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கு சுவாமி, அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியிலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, வேதாமத்திலிருந்து கற்றுக்கொள்ள நீ கிருபை செய்தி சுவாமி, அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவரே ஐயா. இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு தாங்களும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆழமான வர்த்தகையை கண்டுகொள்ளவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா. அந்த மறு உழைப்பில கேட்கிற பிள்ளைகளும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இன்றைய நாளே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கின்ற சிஸ்டர் ஜனத்தை நினைவு கூறுகிறோம், குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல சுவாமி, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறும் சுவாமி. ஆவியானவரே ஒரு பிரசனத்தால் எங்களை நிரப்பும், கேட்கிற கேள்விக்கு எங்கே பதில் இருக்கு என்பதை நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கேட்கிற பிள்ளைகள், கலந்து கொண்ட பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. அமேன்
1: அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேள்வி பதிலுக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே எல்லாரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. முதலாவது கேள்வி, அந்தரங்க சீசனாயிருந்த அங்கு கடைசி நேரத்திலே இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினவர்கள் ரெண்டு பேர் அந்தரங்க சீசர்கள், அவர்கள் யார்?
2: யோவானும் மற்றது இந்த சிலுவை சுமந்து கொண்டு போனவன்,
1: ஒரு ஆள் சுமந்து கொண்டு போனவர், அவர் தான் கடைசியிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்தவர்கள். ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் அந்தரங்க சீசராய் இருந்தார்கள்.
2: நீங்க
1: மாறி சொல்றீங்க. கொர்னேலியு வந்து இத்தாலியா பட்டணத்தின்.
2: சரி சிஸ்டர், சரித்திரத்தை வாச்சமா இருக்கான். சரி பரவாயில்ல. அப்ப ஒரு ஆள் வந்து சிறுவேசு வந்து அவனை சீமானா
1: அரிமத்தியா ஊரானாகிய யோசிப்பு அடுத்தவன் நிக்கதேமு. இது யோவான் 19:38-39.
2: சரி சரி.
1: அப்போஸ்தலன் பவுல் கப்பல் பிரயாணத்தின் போது அநேக நாள் காணப்படாமல் போனது என்ன? அவருடைய பயணத்திலே ஏதோ ஒன்றை காணாமல் இருந்தார், அது என்ன?
2: நிலம், நிலத்தை காணையில
1: இல்லை,
2: நடுக்கடல்ல இருந்தவர். சூரியனை சந்திரன் ஒளியும் காணையில.
1: அமேன். அப்போ 27:20 இருக்கிறது. கப்பல் பிரயாணம் செய்தவர்கள் எத்தனை பேர்? கப்பல் பிரயாணம் செய்தவர்கள் எத்தனை பேர்?
2: கப்பல் இல்லையா? நூற்றி நூற்றி பன்னெண்டா?
1: அதிகாரத்தில் இருக்கு.
2: அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில்

0: 276 பேர்,
1: 276 பேர். அப்போஸ்தலர் 27 37 இருக்குது. அகஸ்ட் பட்டணத்தை சேர்ந்த யூலியூயார்.
0: அகஸ்ட் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வாரம் ஒரு நிமிஷம் அகஸ்ட் பட்டணம்

0: Αγάπη του παντρεμένη, ναι. Αγάπη του παντρεμένη. Καλή τρυπικά εδώ.
1: Ακαστε βαντανατα τσέντα γιουβιλιού
0: για. Γιουδιούα.
1: Γιουλιού.
2: Πρεπέρ για γρήγα, πέρ.
1: Εγώ βάκριαλ. Νάν
0: απόσταλα.
1: 27 28வது அதிகாரத்தில் மட்டும்
0: கேட்கிறேன். எத்தனை மரியாதைகள் இருக்கு?
1: அப்போ சில 27 28வது அதிகாரத்துக்குள்ள கேட்கிறேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று 27 அல்ல 28 சொல்லுவோம்.
1: ரெண்டு அதிகாரத்துக்குள்ளேயும் தான் கேள்விகள் எடுத்து வச்சுக்க.
0: ஜூபிலியா?
1: ஜூபிலியு
0: நினைச்சேன் அவர்தான்.

0: அடுத்த கேள்வி.
1: அப்போஸ்தலர் 27 நூற்றுக்கு அதிபதி என்ன? ஓகே, அடுத்தது நான் மேலே பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனும் ஆனேன் என்று யார் சொன்னது?
0: யோபு.
1: யோபு 30:29.
0: யோபு, யோபு தான் இப்ப காரியங்களுக்கு பதில் சொல்லுது.
1: பதினாலாம் ராத்திரியான போது எந்த கடலில் அலைவுபட்டு ஓடினார்கள்?
0: திபுரு கடல்.
1: இல்லை,
0: தீபத்திற்கு இல்லை, கரையா கடலும் இல்லை. கல்லியா கடலா?
1: இல்லை. அப்போ சில 27 இருக்கு.
0: அப்படி சொல்லுங்கிற 14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவட்டு ஓடுகையில் நடுச்சாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டுவதை கண்டோம்.
1: ஆதிரியா
0: கடல் எங்க இருக்கு
1: தெரியல.
0: தெரியாம எப்படி கவுரி வைப்பீங்க?
1: அது நான் இதண்டு பார்க்கல, நான் கேள்வி பதில் மட்டும்தான்.
0: இல்ல, ஆதிரியா கடல் நாங்க இப்ப கேள்விப்பறோம், எங்க இருக்குது பாக்கணும்.
1: அந்நியனாகிய தீவு எது? அந்நியனுடைய தீவு எது?
0: இது மெலித்தா தீவா?
1: மெலித்தா தீவு. யா
0: இலங்கையின்
1: முதலாளி
0: அந்த நோயோடு இருந்தவன் உனக்கு என்ன பேர்? ஜுபிலி அதான் கேட்ட நீங்க.
1: யா
0: ஜுபிலியோ? வயது
1: போயிட்டு. பவுல் கட்டப்பட்டவனா எருசலேமில் இருந்து யார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்?
0: ரோமர் கையில.
1: ரோமர்
2: கையில
1: இல்ல, இல்ல ரோமன் தான். ரோமன் தான். பட்டணத்தில் 3 தங்கினார்கள்.
0: அந்த கப்பல் அந்த தீவுக்கு போயிட்டு இருக்கோம். வாரம் வாரம் சீரகூசான்னு சொல்ற தீரகூசா.
1: சீரகூசா யா எங்க இருக்கண்ணா?
0: பேராமத்தில் பொறுப்பு. அப்போது 28:12 இருக்கம்மா.
1: ஆமாம். காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டவர்கள் என்று பரிசுத்தாவி எந்த தீர்க்கதரிசி மூலம் சொல்லி இருக்கிறார்? காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று பரிசுத்தாவியானவர் எந்த தீர்க்கதரிசி மூலம் சொல்லி இருக்கிறார்?
0: தீர்க்கதரிசி நீ யாருக்கும் சொல்லி அல்ல. யோவேலுக்கா?
1: இல்லை. அப்போஸ்தலர் 28:27 இருக்கு.
0: அப்போஸ்தலர்
1: 28:27 இருக்கு.
0: பாரேன்

0: அப்போ சுமார் 27 28ல், 27 28ல உடனே அவர்கள் விழுந்துவிட்டு
1: 28 27
0: இவர்கள் கண்களால் காணாமலும் காதலினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதலினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி எசாயா தீர்க்கதரிசி கொண்டு நம்முடைய பிதாக்களுடன் நன்றாய் சொல்லியிருக்கிறார்.
1: ஆமென். எசாயா தீர்க்கதரிசி ஊடாக சொன்னார்.
2: மன்னிப்பு சோதரி, அப்போ நடவடிக்கைகள் எத்தனை அதிகாரம் என்ன, இந்த எத்தனை அதிகாரம் சொன்னீங்க?
1: 28 கேட்கிறேன்.
2: 27 ஓகே ஓகே, நன்றி சோதரி, நன்றி.
0: 206 பக்கம் புதிய பாடம்.
1: பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்தவர்கள் யார்? ஒரு ஆள் தான் இருந்தது. யார்?
0: பவுலை பிடிச்சி மேல தூக்கி கொண்டு போனார். அங்க மேல இறங்கி தூக்கி கொண்டு போ.
1: ஏ
0: பொங்க வாரம்

0: பவுலுக்குலாம் அடிக்க போயிருக்க சிஸ்டர் ஒரு ஒரு தேசாபதி ஒரு தான் தூக்கி மேல மேல் போட்டு போனவர்
1: நூற்றுக்கு அதிபதியோ
2: கிரேக்கா தீவில் உள்ள துறைமுகத்தின் பெயர் என்ன?
0: நீங்க கேட்டீங்க அந்த கேள்வி. என்ன கேள்வி?
2: கிரேக்கா தீவில் உள்ள துறைமுகத்தின் பெயர் என்ன?
0: அந்த கப்பலு காத்திருந்த என்னென்றால்

0: அதாங்கிறது அந்த பொழுது அப்பொழுது விடியுமோண்டு காத்திருந்து
1: துறைமுகம் மழை காலமாய் இருந்தது.
0: ஓ,
1: மழை காலத்துல தங்க வேணும் என்று சொல்லி அவியல் போயினம். அந்த மழை காலத்துக்கு தங்குறதுக்கு ஒதுங்கினம்.
0: ஓ, நல்ல இடம் சார்.

0: அதான மெல் தண்ணி இருக்குதான் போ.
1: இல்லை, அது வேற, அது காற்று அந்த இதுகள். இது வந்து மழை காலம் வந்தபடியா அவைகள் ஒரு இடத்துல தங்குவோம். அந்த மழை காலம் ஒரு ஆலோசனை வந்து அவைகளுக்கு வருது.
2: ப்ளீஸ்.
1: கிரேக்கா தீவில் உள்ள துறைமுகத்தின் பெயர் என்ன?
2: நன்றி சார்.

0: அதுதான் அலெக்சாண்ட்ரா பட்டம் இல்லை, அதுவும் இல்லை. கிரேக்கா தீவா?
1: இல்லை, கிரேக்க தீவில் உள்ள துறைமுகம், அந்த தீவில் உள்ள துறைமுகம்.
0: தொ

0: Phoenix ya, Phoenix ya.
1: Felix, Felix.
0: Phoenix.
1: அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 27:12 இருக்கு.
0: Phoenix, Phoenix.
1: Phoenix, yeah. சிலர் எதன் மேல் தப்பி கரை சேர்ந்தார்கள்?
0: கப்பல், கப்பல் பலகை.
1: பலகையிலும் கப்பல் துண்டிலும்
0: கப்பல் பலகை கொண்டு போனாங்க.
1: அப்போ சில 27:44 இருக்கிறது. அரிஸ்தாற்கு எந்த பட்டணத்தான்? அரிஸ்தாற்கு எந்த பட்டணத்தான்? ஆனா தீன இசன தான இரண இக்கன கூன அரிஸ்தாற்கு.
0: அரிஸ்தாற்கு

0: இந்த பட்டணத்தான ஊர் இல்ல அவனுக்கு.
1: ஊர் இல்ல, பட்டணத்தான்.
0: பட்டணத்தானா?
1: இல்லை.

0: கினுது பட்டணம்.
1: என்னன்னா?
0: கினுது
1: எங்கடா கண்ணா?
0: 27 கேள்ல மெதுவாக வட்டத்தோடு
1: இல்ல, 27-2 கடைசி பக்கத்துல இருக்குது. சல்மோனே ஊருக்கு எதிரே இருந்த தீவு
0: என்ன?
1: இப்பதான் ஒரு வசனம் அந்த அண்ணா சொன்னவர்.

0: கேள்வி மறந்தேன் கல்வி.
1: ஆச்சரியம் உள்ளவர்கள் எதில் ஆச்சரியவான்களாய் இருக்க வேண்டும்? வந்துட்டாரா?
0: இல்ல, வந்த சத்தம் கேக்குவேன்.
2: வந்துட்டார், வந்துட்டார்,
0: வந்து விட்டார்.
1: சத்தம் வந்துட்டது
2: ஐயா. 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். வேலையராக 10 மணிக்கு தான் வந்த. எப்படி இருக்கு
0: டாக்டர்? 10 மணிக்கு வந்து வரும்
2: டாக்டர். டாக்டர் நர்சஸோ
0: 10 மணிக்கு,
2: 10க்கு தான் வந்து 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட்.
0: நாங்க சம்பளம் கொடுக்க சம்பளம் கொடுக்க
2: சம்பளம் இல்ல. அது அப்படி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கேள்வி கேட்டவாவோ?
1: ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எதில் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும்?
2: ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் என்னத்துல? அவர் இருதயத்தில்
1: இல்லை.
0: வாங்க என்னது, அவங்க எல்லாம் பணத்தை தான் பார்த்து கொண்டிருப்பாங்க.
2: ஐஸ்வர்யம் உள்ளத இதுல இருக்கணும்.
0: ஐஸ்வர்யம் போட்டு பாருங்க கூகுள்ல. அது பேங்க் தான் காட்டும்.
2: ஒன்று
0: தேசோக்கியல்ல, ஒன்று தேசோக்கியல்ல இருக்கு.
1: இல்லை, ஒன்று தீமை தீவில இருக்கு.
0: இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்.

0: ஐஸ்வர்யாங்க ஐஸ்ல போவோம் ஐஸ்ல இதா இருப்பாங்க.
1: ஒன்று தீமேத்து ஆறாவது அதிகாரத்தில்
0: இருக்கணும். ஒன்று தீமேத்தையும் ஆறு. ஓகே.

0: ஓகே. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணம் உள்ளவராக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
1: ஆமே. நற்கிரியைகளையும் உதாரத்துவமாய் கொடுக்கிற இருதயத்தையும். மட்டுமில்ல, அந்த சர்மிளா வந்தவா அவருக்கு நான் சொன்னேன், சர்மிளாக்கு நான் இந்த உங்களின் இது அனுப்பி நான் சூமில வர சொல்லி.
0: சூம் இல்லையம்மா, அதான் வாட்ஸ்அப்ல வரவீனு சொன்னா
1: இலங்கையில
0: கொஞ்சம் சூம் பிரச்சனை ஞானஸ்தானம் கொடுத்தாரா?
2: சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தவர் சொன்ன
0: எழுதியிருக்குது சனம் கொடுக்கலேன்னு, கொடுக்கலேன்னு சீசர் மேலதான் கொடுத்தேன். அப்ப சீசருக்கு யார் கொடுத்தது? சீசருக்கு யார் கொடுத்தது ஞானஸ்தானம்? யோவானா?
1: ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கிற யோவான் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றான்ண்டு, அந்த ஞானஸ்தானம் தான் அவியல் முக்கியமா பெற்றிருக்க வேணும். அதிகமா இதன்னு இல்ல,
2: ஆண்டவர்
0: எழுதி இருக்கு ஒரு முறை
1: தான்
0: வேதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கு போறார்கள். யார் பழைய ஏற்பாடா?
1: அது அந்த ஆசாரியர்கள், பழைய ஏற்பாடு ஆசாரியர்கள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போறது.
0: இல்ல இல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அது மகாபரிசுத்த ஸ்தலம் ஆலயம் தானே, இது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் போறோம்னு எழுதி இருக்கு.
2: ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த அந்த அந்த பரிசுத்தத்துக்கு செல்றது அது.
0: இல்ல இல்ல இல்ல, ஆலயத்துக்கு போறது. இப்ப நீங்கள் சேர்ச்சுக்கு போறீங்க தானே, நீங்களுக்கு ஒரு கிழமையும் போறீங்க என்ன, குறைஞ்சது ஒரு கிழமைக்கு ஒருக்கா போறீங்க. இவ வருஷத்துக்கு ஒருக்க தான் போயினா
2: எங்கடையில
0: போன ஈஸ்டர் கையா ஞானஸ்தானம் கொடுத்தது இருக்கிறது கிடையில நின்றது சனம். நேற்று போனா இந்த சண்டே போனா அங்க சீட்டுகள் எல்லாம் காலி.
2: அதான்
0: அதுதான் அந்த ஒரு வருஷத்திற்காக பூராக்க என்ன ஈஸ்டருக்கு ஈஸ்டருக்கு ஒருக்கா கிறிஸ்மஸுக்கு ஒருக்கா வேறு என்ன இருந்தால் அதுக்கும் போவேன்னு நினைக்கிறேன் ஒரு நாள். இதில் வேதத்தில் எழுதியிருக்கு வருஷத்துக்கு வருஷந்தோறும் தான் போறவே அவை இயேசு கிறிஸ்து போனவர் தானே, பஸ்கா பண்டிகைக்கு தானே போனவர். அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த அவ வந்து இயேசு கிறிஸ்து ஒரு காட்சி வச்சு போனவர் தானே, வழியில மிஸ் பண்ண தெரியுமோ? அவையும் கூட ஒரு வருஷத்திற்காக தான் போகுதுன்னு போல, ஆனா அப்படி எழுத இல்லை. ஆனா இது இந்த அக்கள் ஒரு வருஷத்திற்காக தான் போயினோம்.

0: Benjamin Dutra.
1: Ha?
0: Benjamin Dutra.
1: இல்லை இல்லை இல்லை. ஆன்சர் சொல்லவா?
0: பாருங்க பாருங்க.

0: பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா?
1: புதிய ஏற்பாடு.
2: பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடு தான்.
0: பழைய ஏற்பாடு.

0: ಹೇ ಕೋರಾಗು ಕೋರಾಗು
1: ಇಲ್ಲ ಇಲ್ಲ வேதத்தில் வடிவா சரி வடிவா அழகி கிடக்கு வருஷம் தோறும் தான் போறவங்க
0: வருஷம்
1: தோறும் நீங்க கூகுள்ல பாக்குறீங்க
0: கூகுள்ல வேணாதீங்க
1: சொன்னா டக்கண்ட ஓம்
2: சொல்லுவீங்க
0: அப்படி தமிழ் சொன்னா தான் கண்டுபிடிக்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன அது வேறு வாய்ச்ச ஞாபகம் இருக்கு வாசிச்ச ஞாபகம் இருக்கு
1: பெரிய ஃபேமஸான குடும்பம்
2: எலிசபெத் தானா
1: எலிசபெத் இல்லை
0: போங்க போங்க சொல்றோம்
2: போட்டு போங்க

0: வருஷந்தோறும்
1: நீங்க வருடம் தோறும் பாக்குறீங்களே,
0: வருஷம் தான் வருடம்,
1: வருஷம் தோறும் தான் வாசிச்ச மாதிரி இருக்கு.
0: வருடமா வருஷமா சொல்லுங்க.
1: வருஷம்

0: கோயிலுக்கு போக இல்ல தானே,
1: அதை நீங்க சொல்ல, நீங்க யோசிச்சுக்கொள்ளும். வருஷமா வேறட்ட வர சொல்லுவோம்,
0: வருஷமா அந்த மெத்த ஷானா இருக்கு, என்ன ஹிந்தி மாதிரி எழுத்துல வரும் ஐயா, ஷானா.
1: வருஷங்கள் வருடங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு,
0: வருடம் இல்ல வருஷம் இல்ல, இது வருஷ அந்த வானாமணி போட்டு மேல இருக்கு போட்டு வரும்.
1: வருடம் வருஷம் வருஷம் அப்படி தமிழ் இல்லையே,
0: இருக்கு ஐயா அப்படியே இருக்கு, நான் அதுதானே
1: வாசிக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, படிச்சது Mmm.

0: வருஷம் தோறும் கூடார பண்டிகை இருக்கு.
1: இல்லை, நான் சரணடைறேன் அண்ணா.
2: மகேந்திரன் ஐயா
0: என்ன
2: கையை
0: மாட்டேன், ஒரு நிமிஷம்.
2: இருக்குது அதே மாதிரி.
0: யோசிவா யோசியாவின் சிதேக்கியாவா?
2: இல்லையா? இல்ல, ஃபேமஸ் குடும்பம்.
1: ராஜாக்கள்ல வருமானா அல்லது பக்தர்கள்? அந்த இது
2: ராஜாக்கள்ல தான். ராஜாக்களா?
0: சாமுவேல்
1: ஒரு முறை மட்டும் ஆலயத்துக்கு போறது யார் சொல்ல மாட்டேன் நன்கு.
0: ஒரு அந்த இந்த தண்ணி தண்ணி கூலி வேலை செய்யறாங்க, தண்ணி வெட்டுறது, விறகு வெட்டுறது.
2: இல்லையா? இது ஃபேமஸ் குடும்பம். சரியோ? பேந்து ஃபேமஸ் ஆகட்டும். ஒரு முறை தான் ஆலயத்துக்கு போகணும், ஆனா பேந்து ஃபேமஸ் ஆகட்டும்.
1: அண்ணாவா?
2: அடுத்த கேள்வி, யோபுவின் பிரச்சனை இவ்வளவு காலம்
0: என்ன பிரச்சனை?
2: யோபு இந்த அந்த என்ன பாடுகள்
1: 40 வருஷம்
2: பாடுகள், 40 வருஷம் அவன் செத்தே போயிருப்பான்.
1: 14 வருஷமா கடைசியில் கிடக்கும்.

0: யோவ் வந்து பாடல் எத்தனை மாதமா?
1: எத்தனை மாதம் அல்லது வருஷம்?
2: 40 வருஷம் ஈரோடு இருந்து 4 தலைமுறையை கண்டு பூரண வயதுள்ளவனா மரிச்சான்.
0: 30 சரி, அது யோபுல இருக்கு 12.

0: உண்டானா?
1: என்னென்ன தெரியலாம், எனக்கே தெரியலாம். அங்கே பார்க்கறான், ஆனா பதில் தெரியும்.
2: ஜோபு 42 பயிரு
1: 42 17 பதினேழுல என்ன அலை இருக்கு? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலை.
0: ஒரு வருஷம் என்னண்ணா?
1: ஒரு வருஷம். ஆம், ஒரு வருஷம் அங்கே இருக்கு. இறந்தால ஒரு வருஷம் என்று போட்டிருந்தது அந்த பைபிள்ல.
2: அங்கே இருக்கு யோபுல, சொல்லுங்க.
1: தான் பாக்குறேன், அங்கேட்டு தெரியா? நான் ஒரு வருஷம்
2: வந்து
1: பிடிங்க பாப்போம். ஒரு வருஷம் வந்து சித்திரம் எங்கேருந்து எடுத்தீங்க? ஒரு வருஷம் வந்து
2: ஒரு வருஷம் வந்து
1: ஒரு வருஷம் வந்து இருக்கு இருக்குது.
0: கம்ப்யூட்டர் சொல்லுது ஒரு வருஷம் வந்து.
1: அதான் அது எங்க என்ன
2: இருக்கு?
1: ஒரு வருஷம் தான் அது. சரி,
2: வேதத்துல வசனம் வேணும்.
1: அதான் பாக்குறேன். வேற எங்கேயும் வருதோ தெரியல, ஜோபில வராம வேற எங்கேயும் வருதோ தெரியல.
2: ரெக்கார்ட மாத்துறீங்க.
1: ஏய், ஒரு வருஷம் பண்றது சரி ஐயா, ஆனா அது யோபுல வருதா வேற எங்கேயும் வருதா தெரியல, பாப்போம்.

0: 하는데 우리 결리는 뭐 요즘에 완전하는 말한다고 하는 결리.
1: 완전 결리 가는 거?
0: ஒரு கேள்வியை மறந்து போவேன். அந்த கேள்வியை மறந்து போவேன். நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு காலமே வேத வாசிப்பில் வந்தது மறந்துட்டேன். என்ன கேள்வி என்று

0: 여러분, 오빠들 하루가 파파
1: 여보, 오빠들? 오빠들라?
0: 오빠들 27
1: 여보, 오빠들? 27?
0: 오빠들
1: 27? என் குடல்
0: தோன்றும். வருஷம்
1: நாட்கள் கிட்டத்தட்ட 40 கிட்ட தான் வரும் அங்காள்.
0: 40 41
1: எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த பிரச்சனை இருக்கல்லோ, எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதுல போட்டு வந்தது.

0: ஓகே, நீங்க கேள்வி கேளுங்கம்மா.
1: மகேந்திரமண்ணா நீங்க கேளுங்க.
2: இந்த கேள்வி, கெல்லைய கடல நீளம் அகலம் எவ்வளவு?
0: 7 கிலோமீட்டர் ஐயா. 7 மைல் 7 கிலோமீட்டர்
2: நீளம் அகலம்.
1: கடலியா கடலின் நீளம் அகலம் என்னன்னு பாக்குற?
2: கண்டுபிடிங்க
1: சொல்றேன்.
2: நீளம் அவ்வளவு அகலம் அவ்வளவு

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இந்த இதுல நல்லா குயின் போய் வருது, ஆனா வருது இல்ல சவுண்ட். பாட்டு நின்றுட்டு பாட்டினீங்களா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

யோசுவா இரண்டாம் அதிகாரம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகளும் அவர்களை தேடப் போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவர்கள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாயிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக. ஏசாயா எட்டாம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி,
நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேசலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபேரெகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேசலால் அஸ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேசீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இமானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக்கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடந்தபடி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருக்கும்.

0: நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு முணென்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூடி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருள்.
1: 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம். நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும், நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய், நீங்களும் ஒருவர் இடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த வான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம். அன்பின் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய்

இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அந்தியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.

வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயர்வான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதரே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பேரு இயேசு. கரங்க தட்டி கர்த்தரையும் பொறுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆலயத்துக்கு வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே செழிப்பு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரித்திரம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏழ்மை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரித்திரம் கிடையாது. கிறிஸ்தவ என்பது கண்ணீர் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புலம்பல் கிடையாது. அவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? அவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுகிற தேவன். சாபத்தை சிலுவையில சுமந்தவர், தரித்திரத்தை சிலுவையில சுமந்தவர், ஏழ்மை நிலைகளை சிலுவையில சுமந்தவர், கடன்களை தரித்திரத்தை உபத்திரவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில அடிக்கப்பட்டு, சிலுவையில நொறுக்கப்பட்டு, சிலுவையில நெருக்கப்பட்டு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், நல்ல வீடு வாசல்களை கொடுக்கிறார், நல்ல செழிப்பை கொடுக்கிறார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார், நல்ல பூமியில உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார், சகல ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, ஒருத்த மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவன் ஏழையா இருந்தால், அவன் வியாதியா இருந்தால், அவன் தரித்திரனா இருந்தால், அவன் கடனாளியா இருந்தால், அவன் இன்னும் இயேசுவை அறியவில்லை, அவன் இன்னும் சிலுவையை அறியவில்லை, அவன் இன்னும் சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளை அறியவில்லை, அவன் இன்னும் இயேசுவின் ரத்தத்தை அறியவில்லை, இன்னும் இயேசுவின் அன்பை அவன் அறியவில்லை, இன்னும் இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட குணங்களை அவன் அறியவில்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பிள்ளையாக அங்கீகரித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1:12 அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு இன்னொரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? லூக்கா 10:19 தேளுகளையும் வலு சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். 2-3 ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். முதல் அதிகாரம் யோவான் 1:12 அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். 2 லூக்கா 10:19 தேளுகளையும் வலு சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவிக்களின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். 3 ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28:18-20 என்ன அதிகாரம்? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளை சீசராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்தது போல நீங்களும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நம்மளோடு கூட இருப்பதே விலையேறப்பட்ட அதிகாரம். கரங்களை கட்டி கத்திரம் போட்டு இந்த 3 அதிகாரத்தை இந்த உலகத்துல நீங்களும் நானும் பயப்பட பயன்படுத்தணும். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இந்த 3 அதிகாரத்தை முதலாவது பயன்படுத்தினால் நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழலாம், சமாதானமாய் வாழலாம், செழிப்பாய் வாழலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து 3 வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இந்த சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 3 வசனங்கள்,
இன்னைக்கு வந்து என்னன்னா, உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா, ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றி உடம்ப துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. சபை கூடிவருதலை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபைக்காக நன்றி. விசுவாச மக்களுக்காய் நன்றி. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு மந்தையே பயப்படாதேன்னு சொன்னீர், நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்கிறீர். எங்கள் சபை நாளுக்கு நாள் பலுகி பெருகும்படி நீர் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். புது புது ஆத்மாக்களை நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுகின்ற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் பேச போற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம், நீர் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறாங்க நல்ல புதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 வசனம், நீதிமொழிகள் 28:20 வசனம், 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். முதல் பகுதி நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப உண்மை என்றால் என்ன, பரிபூர்ணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மை என்பது தனியா இருக்கட்டும், பரிபூர்ணம் என்றால் என்ன, நிறைவான பெருக்கமான குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நிறைவான ஆசீர்வாதங்கள், பெருக்கமான ஆசீர்வாதங்கள், குறைவே இல்லாத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் முதலாம் சங்கீதம் 2:3, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. செய்வது எல்லாமே வாய்க்குமா. அப்ப சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எத்தனை நன்மை குறையாது, ஒரு நன்மையும் குறைவிடாதான். அப்ப எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நாம் சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும், என்ன செய்யணும், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். பாவம் செய்யறோம், பொய் பேசுறோம், திருடுறோம், இன்னும் மனம் திரும்பல, அதெல்லாம் தனிப்பட்ட தனியா இருக்கட்டும். அதெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் கழுவி மன்னிக்கும், பரிசுத்தாவினால் சுத்திகரிக்கப்படும். ஆனால் இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னவா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உலகத்துல எத்தனையோ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம் மதத்துல அப்துல் கலாம் இருக்கார்ல, அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தார், விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர். அவர் வந்து ஒரு துரும்பளவும் பாவம் செய்யாத, பொய் பேசாத ஒரு நீதிமான். யாரு, ஒரு இஸ்லாமிய சகோதரன் அப்துல் கலாம். அவர் ஜனாதிபதி ஆயிட்டு வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது சூட் கேஸ் பெட்டி எடுத்துட்டு வந்தார். அவர் பதவி காலம் முடிஞ்சு வெளியே வருவார், வெளியே வரணும். அப்ப இந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் அடிக்கிறவனை கூப்பிட்டாராம், ஓடியாந்தான். அந்த பைப்பு தண்ணியோட பைப்பை கொண்டு வாண்டாராம், என் சூட் கேஸ் பெட்டில இந்த பைப்பு தண்ணி அடிச்சு கழுவுண்டாராம். ஒத்த கையில சூட் கேஸ், ஐயா உள்ள இருக்கிற பேப்பர்கள் நான் பரவாயில்ல, உள்ள நல்லா பூட்டி இருக்க, வெளியே இருக்கிற தூச்சியை மட்டும் கழுவுனப்போ கழுவுண்டாராம். உடன் அதிகாரிகள்லாம் கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி காரியம் பண்ணுங்க. இந்த வெள்ளை மாளிகையில இருந்த ஒரு தூசி கூட என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாராம், கரங்களை தட்டி கட்டணும். அல்லேலூயா. அப்ப ஏன் அவங்களை தேவன் வந்து ஆசீர்வதித்தார் அப்படி இருக்கிறாங்க. அநேக அரசியல் தலைவர்கள் பரிசுத்தவான்களா இருக்காங்க. ஒரு இப்ப சமீபத்துல ஒரு அரசியல் செத்தார், செல்லக்கண்ணு, நல்ல கண்ணு, கம்யூனிஸ்ட்காரு, சொந்த வீடு கிடையாது, மனைவியுடைய சம்பளத்துல பிஞ்சன்ல தான் வாழ்ந்திருக்கிறாரு, 1 கோடி ரூபா
கட்சி கொடுத்த நிதியை ஏழைகளுக்கு கொடுத்தாரு, மருத்துவமனைகள் கட்ட கொடுத்தாங்க. அப்படி சில அரசியல்வாதிகள்லாம் நீதிமன்றம் அவங்களவெல்லாம் ஏன் தேவன் பாதுகாக்கிறார் பராமரிக்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரட்சிக்கப்படாட்டாலும் தேவன் அவங்கள பாதுகாக்கிறாரு பராமரிக்கிறார், அவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்கெல்லாம் வந்து தீர்க்காட்சியோட 85 வயசு 90 வயசோட சாகுறாங்க, புரியுதுங்களா? அந்த நீதிமானு நீதிமான் பனைய போல் செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லையா? அதனால உண்மை உள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம பொய் பேசலாமா, திருடலாமா, வஞ்சிக்கலாமா, ஏமாத்தலாமா? கூடாது. அப்ப சமுதாயத்துல நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக இருக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த போராமப்படுறது, எரிச்சல் படுறது, திருடுறது, பொய் சொல்றது, இந்த ஒளிச்சு வைக்கிற காரியங்கள்லாம் இருந்தா தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட காரியம்தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப பரிபூர்ணம்னா என்ன, ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறணும். அது காலதாமங்கள் ஆகலாம், சில போராட்டங்கள் வரலாம், தடைகள் வரலாம். ஏன்னா பிசாச்சு பல விதத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி, குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ணி, பிள்ளைகளை பிரிச்சு, விசுவாசிகளை பிரிச்சு, சபையை பிரிச்சு, சத்தியத்தை கேட்க விடாம நம்மளை அழிப்பதற்கு பிசாசுடைய நோக்கம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வருகிறேன் சொல்றார். அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கும்படி வருகிறார் அவர், ஜீவனை கொடுக்க வருகிறார் அவர், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது காரியம் என்னது, ரெண்டாவது காரியம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வைப்பேன்றார். கொஞ்சத்தில் உண்மை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25 திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:21 அவனுடைய எசமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எசமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ற பேசுறேன், இன்னைக்கு இன்னைக்கு தலைப்பு பாவ மன்னிப்பை பத்தி பேசல, விடுதலையை பத்தி பேசலாம். எல்லாருக்குள்ளும் குறை இருக்கும், எல்லாரும் நீதிமான்கள் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நீதிமன்ற குறை இருக்கும், ஆனால் பூரணப்படும் போது சிவ கிடத்தை தருவேன் சொல்றார். அதுதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்ல இல்லையா, இன்னைக்கு நம்ம குறை இருக்கலாம், நாளைக்கு மனம் திரும்பலாம், அடுத்த மாசம் மனம் திரும்பலாம். அவன் யாரை குறை சொல்லக்கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாதுன்னு ஏசு சொல்றாரு, சரியா? அப்ப நீ உண்மையுள்ள மனுஷன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு மதியா இருப்பான். அப்ப இன்னைக்கு தலைப்பு என்னது, பொருளாதார ஆசீர்வாதம் ஏன் இல்லை, பண ஆசீர்வாதம் ஏன் இல்லைன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் என்றால் என்ன, இப்ப பரிபூர்ணம் என்றால் என்னன்னு பார்த்தோம், நிறைவான பெருக்கமான பலிகு பெருகுது, குறைவே இல்லாத அப்படின்னு பார்த்தோம், பரிபூர்ணம் தான். இந்த கொஞ்சம் என்று சொன்னால் என்ன, இப்ப நம்ம தசம பாகம் என்றால் என்ன, தசம பாகம் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். 10/1 தசமமாகும், 10/1டா. இப்போ 10 ரூபா வருமானம் வருதுன்னா 1 ரூபா தசமமாகும். அதை எடுத்து என்ன செய்யணும், சபையில் கொண்டு போகணும. அதை உண்மையான சபைகள் என்ன செய்யும், அதை பிரித்து ஏழைகள், தரித்திரர்கள், வியாதிஸ்தர்கள், முடவர்கள், கண்பார்வையற்றவர்கள், வியாதியற்றவர்கள், தரித்திரர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. சபை கட்டுமான பணிகள், சபை நிற்கிறது, சபைக்கு இடம் வாங்குறது, புதிய சபைகளை கட்டுறது, சபையில் மூப்பர்கள் இருப்பாங்க, உடன் ஊழியக்காரங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறது தான் இந்த தசம பாகத்தை பயன்படுத்தணும். ஒரே ஒரு ஊழியக்காரை மட்டும் தசம பாகத்தை பூரா அபகரித்து அவன் வீடு கட்டி அவன் கார் வாங்கி பங்களா வாங்கி அவன் பிள்ளைகளை மட்டும் மேன்மைப்படுத்துவதற்கு தசம பாகம் கிடையாது. அல்ல இல்லையா. அப்போ தசம பாகத்தை பிரித்து வையுங்கள், உன் வாசலில் இருக்கிற லேவியனுக்கும் தரித்திரனுக்கும் ஏழைக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் அதை பகிர்ந்து கொடுங்கள். அதுதான் சத்தியம். இந்த சத்தியங்களை எல்லாம் சொல்ல மாட்டான், மல்கியா 3:10 மட்டும் சொல்லிடுவான், லூக்கா 6:38 மட்டும் சொல்லிடுவான். மல்கியா 3:10னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாவாலையில கொண்டு வந்து கொண்ட சாலையிலே வையுங்கள், அப்பொழுது வானத்தின் மதங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று என்னை சோதித்து பார். இதை ஒன்ன மட்டும் சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லு. சத்தியம் வேதம் கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன் இருக்கு. அப்ப அதையும் சொல்லு, இதையும் சொல்லு. அப்ப ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லுக்கல,
அப்ப தசம பாகத்தை ஒரே ஒரு ஊழியக்காரன் சாப்பிடக்கூடாது. அது ஒரு நாளை கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்கிற நிறைய கொடுத்தவன் நிறைய கேட்பேன், கொஞ்சமா கொடுத்தவன் கொஞ்சமா கேட்பேன்றாரு. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் என்று சொன்னால் என்ன? இப்ப நம்ம விசுவாசியா இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம், பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, விவசாயம் பண்றீங்க, 100,000 ரூபா வருமானம் வருது, 100,000 ரூபா வருமானம் வருது. எவ்வளவு தசமாவும் கொடுப்போம்? 10,000 ரூபா தசமாவும் கொடுப்போம். 10,000 ரூபா எல்லாரும் கொடுக்கறதுல ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுத்தவங்க வர நல்லா இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது. 100,000 ரூபா வந்துச்சு, 10,000 ரூபா தசம, 10,000 ரூபா தசமாவும் கொடுக்க பிரச்சனையே கிடையாது. கரெக்டு. பிரச்சனை எங்க? பிசாசுக்கு எங்க இடம் கொடுக்குறோம், பிசாசி எங்க ஏமாத்துறான், பிசாசி எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான், பிசாசி எப்படி நம்மளை வளர விடாம செய்யறான்னு சொன்னா, அந்த கொஞ்சமா வர்ற வருமானத்துலதான் நம்மளை ஏமாத்துறான். அதான் பிரச்சனை. 100,000 ரூபா வருமானம் வந்தா 10,000 ரூபா கொடுத்துறோம் தசமவாகம். ரைட்டு. ரெண்டாவது, 10,000 ரூபா வருமானம் வருது, ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறோம், 10,000 ரூபா சம்பளம் வருது, எவ்வளவு தசமாவும் கொடுப்போம்? 1,000 ரூபா தசமாவும் கொடுத்துருவோம், 9,000 ரூபா நம்ம குடும்பத்துக்கு வச்சுக்கிறோம், பிரச்சனையே கிடையாது. மூன்றாவது வந்து 5,000 ரூபா வருமானம் வருது, 5,000 ரூபா வந்தா தசமா எவ்வளவு? 500 ரூபா தசமாவும் ஈஸியா கொடுத்துருவோம். இப்ப அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது. 1,00,000, 10,000, 5,000 வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பிசாசு வஞ்சிக்கிற காரியம் இருக்கு. நம்மளை பொருளாதாரத்துல வளர விடாமல் செய்யறோம். இப்ப நம்ம எங்கேயாவது போறோம், ஒருத்தர் வந்து பரவாயில்லை உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், நல்லா ஊழியம் செய்யறீங்க, நல்லவர், நல்ல விசுவாசியா இருக்கிறீங்க, ஏதோ கஷ்டப்படுறீங்களா, இந்தாங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ஏழையா இருப்பாங்க, நல்லா கொடுக்கக்கூடிய மனங்க, ஒரு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்ப இந்த 2,000 ரூபாயில என்ன செய்ய மாட்டோம்? தசமாவும் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன வேலைக்கு போய், வேலைக்கு போறோம், வேலைக்கு போனோம், சம்பளம் 10,000 ரூபா வாங்கணும், தசமாவும் கொடுத்தாச்சு. இது வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைச்சது தானே. இங்கதான் பிரச்சனையே உருவாகுது. பிசாசு நம்மளை ஏமாத்துறது, பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது இந்த 2,000 ரூபாய். அதுலயும் 200 ரூபாய் தசமாக எடுத்து வைக்க வேண்டும், அதையும் ஏழைகளுக்கு சபைக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் ஆசீர்வதிப்போம் சொல்றார். இதுல வஞ்சிக்க, பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து 100 ரூபா வருமானம் வருது, 100 ரூபா வருமானம் வருது. அடுத்து இல்ல 500 ரூபா வருமானம் வருது. 2,000 ரூபா வருமானம் வருது, 200 ரூபா எடுத்து வைக்கணும், 1,000 ரூபா வருது. யாராவது ஒருத்தர் 1,000 ரூபா கொடுக்குறாங்க, பிரியப்பட்டு கொடுக்குறாங்க, ஒரு உதவியா கொடுக்க கொண்டாங்க, உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு இறக்கப்பட்டு ஒரு 1,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுல என்ன செய்ய மாட்டோம்? இது நம்ம பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுத்தது தானே, அதை நம்ம சம்பளம் வாங்கி கொடுத்துட்டோமே, 10,000 ரூபா வாங்கணும் சம்பளம், 1,000 ரூபா கொடுத்துருமே, பிரச்சனை இல்லை. இது நம்ம பிள்ளைகளுக்காக ட்ரெஸ் எடுக்க கொடுத்தாங்க. இது மனிதர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். பிசாசி ஏமாத்துவோம், ஏ இதில் அதெல்லாம் 1,000 ரூபா கொடுத்துட்டே இல்லை இதெல்லாம் அப்படின்னு பிசாசு நம்ம வஞ்சிக்க வைப்போம். 100 ரூபாய் 1,000 ரூபாயில் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு துணி எடுக்க கொடுத்தாலும், நன்கொடையாக வந்தாலும் அது தேவனுக்குரியது. தேவனுக்குரிய தேவனுக்கும் இராயனுக்குரிய இராயனுக்கும் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தெளிவா இருக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பொருளாதாரத்துல வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இதை எந்த ஊழியக்காரனு இவ்வளவு விவரமா சொல்லி கொடுக்கறதும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம துதிக்கிறேன், அவர் என்னை கத்துக்கொண்டார். நான் ஆரம்ப காலத்துல நாங்களும் ஒரு மோசமா தான் இருந்தோம், ஏமாத்தணும், பொய் பேசணும், துட்டு விஷயத்துல பொய் பேசணும், காசு. இப்ப நாளுக்கு நாள் சில தடுமாற்றங்கள், சில போராட்டங்கள், சில இழப்புகள் வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம மனம் திரும்பி கீழ்ப்படியும் போது அவைகளெல்லாம் மன்னித்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்ப 200 ரூபா வந்துச்சுன்னா, அப்ப 200 ரூபா வருமானம் வருது, 2,000 ரூபா வந்துச்சு, 200 ரூபா எடுத்து வச்சிட்டோம். இப்ப அடுத்து 1,000 ரூபா வருது, எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 100 ரூபா எடுத்து வைக்கணும். இப்ப சாதாரணமா போறோம் ஒரு 100 ரூபா கிடைக்குது, யாராவது 100 ரூபா கிடைக்குது. அப்ப 100 ரூபாய் தானே அப்படி ரொம்ப அதை இலக்காரமா அற்பமா என்றதுல பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். 100 ரூபா வந்தா என்ன செய்யணும்? 10 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதுதான் சில டப்பா உண்டியல் டப்பா கொடுக்குறோம், எடுத்து வைங்க,
உங்கள் பொருளாதார செழிப்பாக இருக்கணும், உங்கள் குடும்ப செழிப்பாக இருக்கணும், நீங்கள் கடன் இல்லாமல் வாழணும், தரித்திரம் இல்லாமல் வாழணும். அப்போ கொஞ்சத்தில் கீழ்ப்படியும் போது கர்த்தர் பார்க்கிறார், பூமியில் இருக்கிற அவருடைய கண்கள் பூமியில் எங்கே உலாவி கொண்டிருக்குது, உத்தம இருதயம் உள்ளவனை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உயர்த்திருக்கு. ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க, நான் சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணால் பொருளாதாரம் வந்துருமா? கிடையவே கிடையாது. ஜெபிக்கிறவனை ஆசீர்வதிக்க, நீ மணிக்கணக்காக ஜெபம் பண்ணு, மணிக்கணக்காக கண்ணீர் வடி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அது உன் மேலே விழுந்த கடமை. உன் சுற்று உன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், உன் இனங்க ரட்சிக்கப்படணும், உன் சமுதாயம் ரட்சிக்கப்படணும், உன் தேசம் ரட்சிக்கப்படணும், உன் தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். நீ திறப்புன்னு ஜெபிக்கிறது உன் அது கடமை. பொருளாதார ஆசீர்வாதம் ஜெபிக்கிறதுனால வராது. அல்லேலூயா. 100 ரூபா வந்தா 10 ரூபா, இப்போத்தான் பெரிய பிரச்சனையே வருது. 50 ரூபா வருது, ஒருத்த 50 ரூபா கொடுக்குறாங்க, இந்தானே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு 50 ரூபா கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு வாயை கழுவிட்டு வரக்கூடாது. 50 ரூபா வந்தால் என்ன செய்யணும்? 5 ரூபா யார் கூறியது? தேவனுக்குரியது. கர்த்தர் எடுத்து வச்சு பாருங்க, என்னை சோதித்து பாருங்கள் தானே அவர் சொல்றாரு. மலுத்தியா 3:10 இதெல்லாம் சோதிச்சு பாரு. 50 ரூபாயில நீ உண்மையா இருக்கியா? 1 லட்ச ரூபாயில உண்மையாரு? 10,000 ரூபாயில உண்மையாரு? 5,000 ரூபாயில உண்மையா இருக்க? இந்த 2,000 ரூபாயில ஏன் உண்மையா இருக்க மாட்டோம்ன்ற? அங்கதான் பிசாசு ஏமாத்துறான், அங்கதான் பிசாசு வஞ்சிக்கிறான். ஏன் வந்து நீ 500 ரூபாயில உண்மையா இருக்க மாட்டோம்ன்ற? ஏன் 200 ரூபாயில உண்மையா இருக்க மாட்டோம்ன்ற? ஏன் 100 ரூபாயில உண்மையா இருக்க மாட்டோம்ன்ற? 10 ரூபா அடுத்து இப்ப 50 ரூபா கிடைக்குது, 5 ரூபாய் எடுத்து வையி. கடைசியா வந்து 5 ரூபா கிடைக்குதுங்க, 5 ரூபா கிடைக்குது. என்ன செய்யணும்? எவ்வளவு தசமமா? 50 பைசா தசமா எடுத்து உன் உண்டியல்ல போடு. அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை பாரு. உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், நீ செய்யற தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தை மேல அதிகாரியா வைப்பேன், உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமா வைப்பேன்றார். இந்த கொஞ்சத்தை தான் ரொம்ப கடைக்கு பண்ணுங்க. 1 லட்சம் +10,000, 10,000 +1,000, 5,000 +500, 2,000 +200, 1,000 +100, 100 +10, 50 +5, 5 +50 பைசா. அல்லையா. இந்த காரியங்களை நீங்க திட்டமும் தீர்மானம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து வாழும்போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எப்படி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அது தப்பான உபதேசம். நான் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ்வேன். என் தேவன் நீதிபரர், என் தேவன் விசாரிக்கிறவர், என் தேவன் ஆதரிக்கிறவர், என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர், எனக்காக நெருக்கப்பட்டவர், எனக்காக ஒடுக்கப்பட்டவர். நான் நல்லா இருக்கும்படிக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கும்படிக்கு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கும்படிக்கு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக தரித்திரமானவர். ஏன்? நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா வாழணும். இந்த சமுதாயத்தில் இந்த உணர்வு இருக்கணும், இந்த உடன்படிக்கை இருக்கணும், இந்த அர்ப்பணிப்பு இருக்கும்போதுதான் பொருளாதாரத்தை தாராளமா ஏராளமா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நாட்களுக்கு பிறகு உங்க குடும்பத்துல ஒரு குறையும் வராது, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு விரோதமா செயல்படுத்த நினைச்சவன் பயந்து போவான், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இழந்து போனவைகள்லாம் திரும்ப வரும். அல்லேலூயா. இழந்து போன பலன் திரும்ப வரும், இழந்து போன அபிஷேகம் திரும்ப வரும், இழந்து போன ரட்சிப்பு திரும்ப வரும், இழந்து போன பணம் சொத்துக்கள் வீடு வாசல்கள் திரும்ப வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுத்து வாழும்போது 3வதாக கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? செபியுங்கள், கொடுக்கப்படும் சொன்னாரா? கிடையவே கிடையாது. நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அது கடமை, அது வேற விஷயம். எதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு? சத்தியத்துல ஒரு மாதிரி இருக்கு, இவங்க ஒரு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு, சத்தியத்துல ஒரு மாதிரி இருக்கு, இவங்க ஒரு ஆல் நைட் பிரேயர் ஒரு நோக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுன்றாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணதுக்கு வேதத்துல ஒரு மாதிரி இருக்கு, இவங்க ஒரு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் அது வேற டாபிங். நான் ஜெபத்தை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 6:38 கொடுங்கள், கொடுக்கப்படும். நீ எதை கொடுக்கிறையோ அது கொடுக்கப்படும். நீ எதை விதைக்கிறையோ அது உனக்கு அறுவடையா வரும். என்ன விதைக்கிறோமோ அது அறுவடையா விளையும். விதைக்கிறது விளையாம போகாது. அல்லேலூயா. விதைக்கணும்,
விதைப்புனா நம்ம 10 ரூபாய் ஆண்டவர் கர்த்தரை கொடுத்துட்டு விதைக்கிறதுனா என்னது, துதிக்கிறது, வேத வாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, ஜபம் பண்றது, ஆராதிக்கிறது, இதுதான் நீர் பாய்ச்சல், தண்ணீர் பாய்ச்சல். அப்ப விதையை நட்டா தண்ணி பாய்ச்சணும்ல, அப்ப தண்ணின்டா என்ன, ஜபம் என்பது ஒரு தண்ணி, வேத வாசிக்கிறது ஒரு தண்ணி, துதிக்கிறது ஒரு தண்ணி, ஆராதிக்கிறது ஒரு தண்ணி, உபவாசிக்கிறது ஒரு தண்ணி, இதெல்லாம் பாய்ச்சும் போது அந்த விதை முளைக்கும், அது வளரும், அது கிளைவிடும், பூ பூக்கும், பிஞ்சு விடும், காய் காய்க்கும், கனியும் 1000 பெருகும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், நீங்கள் 1000 பெருகணும், அதான் தேவனுடைய சித்தம். கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க, ஹல்லேலூயா. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதான் 1,00,000, 10,000, 5,000, 2,000, 1,000, 500, 200, 100, 50, 5 ரூபா. நீங்க எந்த அளவினால் கொடுக்கறீங்க, எந்த அளவினால் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் பொருளாதார ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. எந்த மனுஷனும் உங்களை ஐஸ்வர்யனாக்க முடியாது, எந்த ஊழியக்காரனும் உங்களை ஐஸ்வர்யனாக்க முடியாது, இயேசுவால் மட்டுமே நீங்க ஐஸ்வர்யனாக முடியும். ஏன்னா அவர் தான் உங்க தரித்திரத்துக்கு பதிலா அவர் சிலுவையில தரித்திரமாகி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கிருபைய அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். இதற்கு ஒரு அர்ப்பணிங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்க, கொஞ்ச வருமானத்துல உண்மையா இருக்க, நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்க, அர்ப்பணிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயமா முதலாவது நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது முதல் ஆசீர்வாதம் உங்க தீர்க்காய்ச்ச பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே தீர்க்காய்ச்ச பெருக பண்ணுவின்றாரு. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது முதல் ஆசீர்வாதம் தீர்க்காய்ச்ச பெருக பண்ணுவார். நீங்கள் முதிர்ந்த வயதிலும் பசுமையும் புஸ்திமா இருப்பீர்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, ஒரு உண்டியலை கொடுத்து அதை வந்து எதிர்காலத்துக்காக சேமிக்கிறத நம்ம சேமிக்கிற அது தனி. ஒரு பிள்ளைகட்ட வங்கி ஒரு ஒரு டப்பாவை கொடுத்து ஏழை காணிக்கை அப்படின்னு சொல்லி அதுல சேம் 1 ரூபா 2 ரூபா பிள்ளைகளுக்கு கொடுத்து போட வைங்க. பிள்ளைகளுக்கு பழக்கத்தை உண்டாக்குங்க. அடுத்து வருஷம் மே மாசம் பிபிஎஸ் வரும்போது, இந்த மாதிரி ஈஸ்டர் வரும்போது அதை சபைக்கு கொடுக்கும் போது அது அந்த ஈஸ்டர் பண்டிகையில ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடலாம், தான தர்மம் பண்ணலாம், கிறிஸ்தவ நாட்கள்ல ஏழை பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கலாம். அப்படி செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து பேசுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த சத்தியத்துக்காய் தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நீர் கொடுத்த திட்டங்களுக்காய் தோத்திரம், நீர் கொடுத்த தீர்மானங்களுக்காய் தோத்திரம், நீர் கொடுத்த உடன்படிக்கைக்காய் தோத்திரம், நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்படியாப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காய் நன்றி. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தொருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர். வசனத்தின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், வரங்களின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், வல்லமையின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், பொருளாதார செழிப்பை குறித்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை கொடுக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர், ஊழியத்தை நேசிக்கிறீர், சிறுபிள்ளைகளை வாலிபர்களை நேசிக்கிறீர், முதியோர்களை நேசிக்கிறீர், ஆடியோ வாயிலாக செய்திகளை கேட்கிற குடும்பங்களை நேசிக்கிறீர், தீர்மானம் எடுக்கிறவர்களை நீர் நேசிக்கிறீர். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வரும் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எங்களை கழுவட்டும். இதுவரைக்கும் இப்படி நாங்கள் செய்யாத காரியத்தை மன்னித்துக் கொள்ளும். இந்த சத்தியத்துக்கு கேட்டு இந்த சத்தியத்தை கீழ்ப்படுத்து நாங்கள் இப்படியாக கொஞ்சத்தில உண்மையா இருக்கும் போது எங்களை திரளாய் பெருக பண்ணுகிறீர், அநேகத்திலும் அதிகாரியாக்குறீர். இந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சபையை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சிறுபிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், முதியோர்களும்
வசனத்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஜனங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திருக்கிற சிறுவர்கள் வாலிபர்கள் குடும்பங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துற மக்கள் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மயமல்லாமக்கு ஒரு வரிக்கை செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சிகரமா இருக்கிற இயேசுவ நாமத்துல செபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லப்பதாவே ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலமையோட பரிசு நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராய சூடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக ஆமேன். ஆமேன். செயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் எஸ்

0: வாழ்வழியும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோத்திரம்.
1: அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருக்க கடவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583.

0: Testing.
1: டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
2: உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே. என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. தேவன் உங்களுக்கு தந்த தாளந்துகளை தேவனுக்கே நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக சங்கமம் வானொலியானது தனது நேயர்களுக்காக நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வானொலியில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களுடைய எப்படியான தாளந்தாக இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கமம் வானொலி உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறது. நீங்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பாடலாக இருக்கலாம், அல்லது விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். கவிதைகள், நற்சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வாருங்கள். வேதாகமத்தில் இருந்து கூட இரண்டு வரிகளை நீங்கள் வந்து வானொலியில் வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றது சங்கமம் வானொலியின் நேர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த வானொலி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் வானொலியில் வந்து பேசிக் கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய கலையக இலக்கங்கள் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்பதையும் வானொலி அன்போடு கூறி நிற்கிறது. நீங்கள் இதுவரை கேட்டது சங்கமம் வானொலி நேயர்களுக்கான நேயர் விருப்பம் என்ற நிகழ்ச்சியின் அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள

அகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாராவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர். அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியை அறிந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி. உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே என்று சொல்லி அறிக்கை பண்ணலாமா? அவருடைய புலம்பலை ஆனந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய வாழ்க்கை உடைய

இயேசுவை காண்போம் இறையாட்சி வழங்கும் MP3 பாகம் 1 Looking unto Jesus Kingdom of God Present MP3 Volume 1 கிறிஸ்துவில் வாழும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை காண்போம் MP3 பாகம் 1 வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அத்தோடு சோர்ந்த வாழ்க்கை திடங்கொள்வதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உங்கள் கண்ணீர் மாறுவதாக, கவலை போக்கப்படுவதாக, நோயாளிகள் சுகம் அடைவார்களாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதாக, இருளின் பிடியிலிருந்து ஒளியின் பாதைக்கு வழிநடத்தப்படுவீர்களாக, தனிமை போக்கப்படுவதாக, பயத்தை நீக்கி போடுவதாக, கடன் பாரங்கள் நீங்குவதாக, தொழிலிலே முன்னேற்றம் உண்டாவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக, படிப்பிலே வெற்றியையும் உயர்வையும் வேலை வாய்ப்பையும் காண்பீர்களாக, பிரிவுகள் பிளவுகள் மாறி சமாதானம் உண்டாவதாக, திண்மையில் ஈடுபடுபவர்கள் நன்மையில் செயல்படுவார்களாக, ஊழிய பாதைகள் விசாலம் ஆவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே தருவாராக, உங்கள் பயணங்களில் எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாராக, நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை புரிய தவறாத இறைவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசிரிப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள். தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி

0: Recording in progress.
1: அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். அதிகாரத்தை முதலாவது பயன்படுத்தினால் நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழலாம், சமாதானமாய் வாழலாம், செழிப்பாய் வாழலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து மூன்று வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இந்த சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கார். மூன்றே வசனங்கள் இன்னைக்கு வந்து என்னன்னா, உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்ல
0: Recording in progress.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:9 வாசிக்கலாமா? கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்களாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்மக்கள் மேன்மக்கள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா? இது என்ன இந்த மாதிரி கீழ்மக்கள் மேன்மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் பிரகாரம் கீழ்மக்கள்னா கர்த்தரை தெரியாதவங்க, கர்த்தரை அறியாதவர்கள் கீழ்மக்கள். மேன்மக்கள்னா கர்த்தரை தெரிஞ்சவங்க, மேன்மையான காரியத்தை தெரிந்து கொண்டவர்கள். இவங்க ரெண்டு பேருமே பொய்யுங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருங்க, ரெண்டு பேருமே பொய்யுங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, கீழ்மக்களாக இருந்தவங்க தான் மேன்மக்களாக மாறி இருப்பாங்க இல்லையா? ஆனால் மாறின பிறகும் திடீர்னு அவங்களுக்கு கீழ்மக்களுடைய புத்தி வந்துடும். அதை கர்த்தரை அறியாதது போல நடந்து கொள்வார்கள். கர்த்தர் தெரியாதது போல பாவம் செய்வது, கர்த்தரை பார்த்தும் கர்த்தரை உணர்ந்தும் திரும்ப பாவ வாழ்க்கை திரும்ப போகிறது, அதான் கீழ்மக்கள் இல்லை? அந்த மாதிரி மாயையான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க, உலக வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, பொய்யான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் விரும்புகிற, எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் விரும்புகிற வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தரையே நம்பி வாழுகிற வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளாக ஸ்ட்ராங்காக இருக்கிற வாழ்க்கை, அதை விட்டுருவாங்க. அதனால தான் மாயைங்கிறார். எல்லாம் மாயை. அவங்க ஒருவேளை தராசில் நிற்கப்பட்ட அவங்க எல்லாரும் மாயையில் ரொம்ப லேசானவங்க. ஒருவேளை தராசில் இவங்களாம் நிற்க வச்சா ரொம்ப லேசாக இருப்பாங்கங்கிறார். அப்போ வெயிட் இல்லை, வெயிட் இருந்தால் தானே கீழே போகிறதுக்கு இல்லை? வேதத்தில் ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சருடைய பையன் இல்லையா, பெல்ஷாஸ்தார், அவர் வந்து என்ன செய்வாருங்க, அவர் எல்லாம் எருசலேமில் கொள்ளையடிக்கப்பட்டு பொன் பாத்திரங்கள் பொற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதில் ஜூஸ், அதில் மதுபானத்தை ஊற்றி தன்னுடைய வீட்டார் மட்டும் இல்லை, தன்னுடைய வைப்பாட்டிகளும் அவரும் மற்றவர்களும் குடிக்க அதை என்ன செய்வாங்க, ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அவங்களாம் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கை உறுப்பு செவற்றில் தோன்றி எழுதும், மெனே மெனே தெக்கால் உறுப்பாசின் அப்படின்னு எழுதும். என்னென்னா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு கொஞ்சம் குறை காணப்பட்டாயின்னு அர்த்தம். அவ்வளோதான், அவருக்கு அப்படியே இடுப்பு கீழே அப்படியே நகண்டு போயிடும். எல்லாம் இடுப்பு கீழே ஒன்றும் பெலன் இல்லாத மாதிரி ஆயிடுவார். அப்போ தான் தேவனுடைய தாசன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லா வந்தா ஆனால் தராசில் நிற்கப்பட்டா நீ ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கத்துரி பிள்ளைகளை ஏன் பொற்பாத்திரத்தில் குடிச்சா அப்படி ஆகிடுமா? தேவனுடைய பொற்பாத்திரம், அதில் பொற்பாத்திரத்தில் வேத வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? தேவனுடைய பந்தியில், அதாவது தேவனுடைய பந்தியில் வைக்கப்பட வேண்டிய பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பொற்பாத்திரங்கள், அதை எடுத்து அவன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கோபம் தேவனுக்கு. இன்னைக்கு கத்துரி பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த பொற்பாத்திரம் மாதிரி தான், தேவனுடைய கையில இருக்கிற பொற்பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரம், பரிசுத்தமான பொற்பாத்திரம், அதை அவன் எடுத்து யூஸ் பண்ண பார்க்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. அவன் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம என்னைக்கும் கீழ்மக்களை மாறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவோம், அப்பா நான் மேன்மக்கள் தான், உண்மை அறிந்த மேன்மக்களா நான் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நித்தனத்தின் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? நல்லதாக இந்த நாளில் கர்த்தருங்க கூட பேசிருக்கிறீங்க, வார்த்தை முடியுது ஐயா, நாங்க கீழ்மக்களா இருந்தோம், எல்லாம் மேன்மக்களா மாத்தி இருக்கிறீங்க, ஆனா திரும்ப நாங்க கீழ்மக்களா மாறி எங்களுக்கு தராசில் வச்சா வேலையா எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்கள, அதை கட்டாங்க பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எனக்கு ஏற்கனவே கேட்க போகிற ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவே பிரியமானவர்களே, ஏழாம் ஆளுக்கு என்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை, எரேமியாவின் புஸ்தகம் 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை திரும்பவும் பெற்றுக் கொள்கிற நாளாயும், புதிய பாதைகள் திறக்கின்ற நாளாயும் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேக இழப்புகளை, நஷ்டங்களை, அவமானங்களை, நிந்தைகளை அனுபவித்தும் சந்தித்தும் எதிர்கொள்ள முடியாமலும் ஆத்மாவிலே வறண்ட நிலையிலும் தேவனை முழுவாழ்வாடு தேட முடியாமலும் பலனற்று முடியாது என்று சொல்லிய நிலைகளில் இருப்பீர்களானால், இன்றைக்கு அவைகளை துளிர்க்கச் செய்கின்றார். முடியாது என்ற முற்றுப்புள்ளிகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். அவர் உலக இழந்தவர்களுக்கும் உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் சூழ்நிலைகளில் எவைகள் உங்களை ஆட்கொண்டதோ, உயர் போக செய்ததோ, ஜீவனற்ற நிலையில் தள்ளினதோ அவற்றை இன்றைக்கு துவக்கபடி செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு நாம் ஏராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆரோனை குறித்து பார்க்கையில், அவர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேர்வு செய்யப்படுகின்ற வேளையில் அநேக போட்டிகள் எழுந்துகின்றது. அப்போது ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியராக தேர்வு செய்வதற்காக தங்கள் தங்கள் கைகளில் உள்ள கோலை வைக்க சொல்லுகையில் ஆரோனுடைய கோலம் வைக்கப்படுகிறது. அதற்குள் மற்றவர்களின் கோல்கள் எல்லாம் வைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்தது. ஆனால் ஆரோனோடு போன கோல் மட்டும் துளைத்தது. மேலும் அதில் பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதரண பழங்களையும் தந்தது என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட உங்களை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நெருக்கியும் போன நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ தம்மால் தயார் கொள்ளப்பட்டவர்களை ஒருநாளும் வெட்கப்படுத்த விடமாட்டார். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்து மீட்கின்றார், துளக்க செய்கின்றார், புதுவாழ்வை தந்து நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பூக்கச் செய்து கலை தருகிறவர்களாய் மாற்றுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் முடிந்தது என்று சொல்லி அனைவரால் நிராகரிக்கப்பட்டவைகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கின்றார். அதனால உங்களின் வியாதியை குறித்தோ, பணியிடையோ, அரசரம் இருந்தோ, குடும்பத்திலோ எவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு பதில் வராத முடிந்த முற்றுப்புள்ளிகளுக்கு ஆரம்பத்தை கொடுத்து பெரிய சாட்சியாய் மாற்றி ஆசீர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளையாவும் மறைத்து போய் பல நாட்கள் ஆகிறதே என்று வேதனைகளோடு விடுதலை வேண்டி கண்ணீருடன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, உங்கள் மறைத்து போன எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு ஜீவனை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அடைப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும்படி மீட்டு எடுக்கின்றார். மரணத்தை ஜெயமாக மாற்றிய இயேசு நீங்கள் தோல்விகளை சந்தித்த காரியங்களில் இன்றைக்கு ஜெயத்தை தருகிறார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியர்கள் அற்புதங்களை காண்பார்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மரணத்தின் முன்னே கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: பிரியமானவர்களே, தேவன் என்னுடைய வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் என்னை வழி நடத்துகின்றார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். என்னை உண்மையாகவும் அன்பாகவும் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்வளவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்கின்றான். கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் தன் அன்பான கரத்தினால் என்னை நடத்தும் போது நான் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோயிலினாலும் கடுமையத்தினாலும் வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் அவர் அன்பாகவும் தயவாகவும் மேலாகவும் வழிநடத்த தவறமாட்டார். இன்று உயர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய தயவான வழிநடத்தலுக்கு கீழ்ப்படுவது நாங்கள் எப்போதும் நடக்க வேண்டும். சுயசித்தம், தன்னலம், கீழ்ப்படியாமை போன்ற சுபாவங்கள் என்னிலிருந்து கீழே செய்யாதபடி என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கண்களை எங்கள் வைத்து என்னை சரியான வழியில் நடத்துபவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு செவி கொடுத்து நடக்கிற இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 17 மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்கள் எப்படியாக பேசுகிறது. சங்கீதம் 90:15 வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் தேவரீர், எங்களை மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமப்பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் செய்கிறதை பார்க்கிறோம். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் கண்ட துன்பத்தை கண்ட வருஷங்களையும் சரியாய் தேவரீர், எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருவது சகசம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், சிறுமை படுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே வந்து சேரும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் அவர் சொல்லுகிற வேளையிலே, அந்த சிறுமைப்படுத்தின நாட்களையும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களையும் சரியாக தேவரீர், எங்களுக்கு எங்களை இந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே கேட்கிறதை அங்கே பார்க்கிறோம். மரும பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட துன்பங்கள், நாங்கள் கண்ட அதாவது இந்த நாட்களிலே சிறுமைகள், இந்த நாட்களிலே எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவனிடத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே நமக்கு இந்த வாழ்க்கைக்கு சரியாக இந்த நாட்களில் நம்மை மகிழ்ச்சியாகும் என்று கேட்போமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை தந்து இந்த நாட்களில் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக இந்த நாட்களில் செயற்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை தேசத்திலே நம்முடைய நாங்கள் வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே மற்றவர்களால் இந்த நாட்களில் நாங்கள் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மற்றவர்களால் நாங்கள் இந்த நாட்களிலே துன்பத்தை காணவும் துன்பத்திலே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாங்கள் ஒடுக்கப்படவும் இந்த நாட்களில் அந்த வருஷங்கள் நாட்களை நாங்கள் சரியாக இந்த வேளையிலே நினைவு கூறுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே அதற்கு பதிலாக ஒரு நன்மையான காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சிறுமையை நீக்குவார், நம்முடைய துன்பத்தை நீக்குவார். அந்த வருஷங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் மறக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே தேவரீர் அவர் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார் என்றால் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய மீட்பராகவும் இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடப்போமாயிருந்தால் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய சிறுமைப்படுத்த காலங்களை இந்த நாட்களில் தேவன் மறக்கும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அவருடைய நிறைவினாலும் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாகவும் இந்த வார்த்தை ஊடாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தன்னுடைய சகோதரர்களால் நாட்களை சிறுமைப்படுத்தப்பட்டார் நாட்கள், அது மட்டுமல்ல சகோதரர்களால் நாட்களை துன்பப்படுத்தப்பட்டார், அது மட்டுமல்ல அவர் சென்ற எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அந்த வருஷங்களிலே பாருங்கள், அவர் நெருக்கப்பட்டார், துன்பப்பட்டார். ஆனாலும் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே கடைசியாக அவரை மகிழ்ச்சியிலே இந்த நாட்களை நிரப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதே விதமாக யோசேப்பினுடைய தலையை உயர்த்தின நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய தலையையும் இந்த நாட்களில் உயர்த்தி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்புகள், துன்பங்கள், சிறுமைப்படுத்துகள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கி சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் தன்னுடைய ஆவியானவரால் அந்த நாட்களை நிரப்பி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர்தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தின் நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், தேவனை தேடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை மகிழ்ச்சியினாலே, பரிசுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே நீங்கள் எங்களுக்கு அறிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
4: Recording stopped.
5: ஆதாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று ஒரு மரத்துக்கு கீழே இருந்து
6: நிற்கொண்டு
5: ஆண்டவருக்கு நெருங்கி
6: விட்டா
5: பழம்
6: சாப்பிடுங்க
5: அடி பாவி பண்ணி மனித

வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எப்பவுமே எதை எதை திரும்பி பார்க்கணுமோ அதை தான் நம்ம திரும்பி பார்க்கணும்.

0: இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் முதலாவது இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிரும், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்
0: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர்
1: அவர்களை 7
0: அவர்களை 7 மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார், ஆண்டவர் வியாதியை போக்குவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலை கொடுப்பார். எப்போது ஆண்டவர் மீதியானியரின் கையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், மீதியானியர், மீதியானியர் என்றால் தேவனுக்கு விரோதமான மக்கள், அது பிசாசுக்கு அடையாளமானவர்கள். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில், கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்த போது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு காலையில இந்த பகல் நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களை மீதியானியர் கையில 7 ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இன்றைக்கு காலையில நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவாரு. ஆனா அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், உணர்த்துகிறவர் காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அங்கு தேவையில்லாத சிறையிருப்புகள் வரும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய செலவு இருக்கணும். நம்முடைய செலவு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி கொண்டு போவோம், ஆனால் வருமானம் ஒன்று இல்லாத போது அங்கு பிரச்சனை வரும், அங்கு போராட்டம் வரும். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அங்கு போராட்டங்கள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்தால் நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த சிறையிருப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த சிறை இருப்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த 2வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாய்.
1: மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கேடிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள்.
0: வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மீதியானியர் பலப்படுவான், மீதியானியர் வளர்ந்து கொண்டு போவான், மீதியானியர் பலப்படுவான் என்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் வெளியே கம்பீரமாய் இருக்க வேண்டியவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கடனிலும் கஷ்டத்திலும், ஐயோ இவருக்கு பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, நீ இல்லன்னு சொல்லிரு, நாளைக்கு வரன்னு சொல்லிரு என்று இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மீதியானியர் பலத்து கொண்டு போகிறான், மீதியானியருடைய கிரியை பலத்து கொண்டு போகிறது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படி கஷ்டத்தோடு கூட இருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய வேதனை, இது எவ்வளவு பெரிய சஞ்சலம். இந்த வேதனையிலிருந்து வெளியே வராம அடுத்த கொண்டாட்டத்துக்கும் அடுத்த விதமான களியாட்டத்துக்கும் நம்ம போக கூடாது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் என்ற ஒரு பாரத்தோடு நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். இந்த சிறையிருப்பினுடைய அந்த கொடுமையை பார்த்தா, ஒன்று அவன் பலத்து கொண்டே போவான், இஸ்ரவேல் மக்கள் குகைகளிலும் குண்டுகளிலும் மலைகளிலும் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கீழ் உள்ள வசனத்தை நீங்கள் 4வது வசனத்தை வாசியுங்க. காசாவின் எல்லை மட்டும்
1: நிலத்தின் விளைச்சலை கெடுத்து
0: கெடுப்பார்கள், இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காமல் போய்விடுவார்கள். நல்ல கவனிங்க, இந்த சிறையிருப்பு என்பது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். பலவிதமான சிறையிருப்பில நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்கள். கஷ்டம் கண்ணீர் பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த சாத்தான் உள்ளே நுழைகிறான் என்றா, நம்ம வீட்டிலே நுழைந்தால் அவன் பலத்து கொண்டே போவான், அவன் வளர்ந்து கொண்டு போவான், நம்ம கூனி குறுகி கொண்டு போவோம். அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்வான், பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுப்பாவான். அதாவது விதை விதைக்கும் போது மட்டுமல்ல, அது வளர்ந்து வரும்போது, அது விளைந்து அறுவடையின் காலம் வரும்போது அவன் வந்து அந்த விளைச்சல் எல்லாம் கெடுத்து விட்டு போவான். சிலர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், நல்ல வேலைக்கு போய் சம்பாத்தியம் நல்ல கைக்கு வர்றது மாதிரி இருக்கிற நேரம் பார்த்து அது வராம போயிருது. சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் வருவது போல தெரிகிறது, ஆனா எல்லா விதமான அறிகுறிகள் இருந்தும் கடைசி நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வராமல் போய்விடுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள், அவன் எல்லை மட்டும் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடுவான், இஸ்ரவேலிலே ஆகாரத்தை வைக்க மாட்டான், சாப்பாடை வைக்க மாட்டான். அவன் செய்கிறது காரியம் பாருங்கள், மிருகத்தில ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் அவன் எடுத்து கொண்டு போய் விடுவான். என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆடுகள் என்பது ஒரு சாந்த குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு சிறையிருப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவனுடைய சுவாபத்தை பிசாசு மாற்றி விடுவான், எரிச்சலை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், பலதரப்பட்ட கோபம் சண்டையை கொண்டு வருவான். வேதம் சொல்லுகிறது, மாடுகளை அவன் பிடித்து கொண்டு போய் விடுவான் என்று நம்ம வாசிக்கிறோம். என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா முதல் மாடு தன் எஜமானையும்
1: கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியை அறியும்.
0: அதாவது மாடு என்பது தேவனுடைய சித்தத்துக்கு அடையாளமாய் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த சாத்தான் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டானா, ஒன்று அந்த நம்முடைய சுவாபத்தை அவன் மாற்ற ஆரம்பிச்சு விடுவான். அடுத்தது தேவ சித்தம் இன்னது என்பது அறியாம, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஓடுவோம். இங்க போனா முடிஞ்சிரும், அங்க போனா முடிஞ்சிரும், அவரால முடிஞ்சிரும், இவரால முடிஞ்சிரும் என்று நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாமாகவே பிரயாசப்பட்டு நாமாகவே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சிலருடைய பயங்கரமான ஒரு சுவாபம் என்னன்னா, அவனுடைய உள்ளான மனுஷனை வெளியரங்கமா மனைவிக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் புருஷனுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, அப்படியே உள்ளத்திலேயே வைத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, மாடுகளை பிடித்து கொண்டு போய்விடுவான். தேவனுடைய சித்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு அவர்களுக்கு முடியல. மாத்திரமல்ல, கழுதைகளை பிடித்து கொண்டு போய்விடுவான். கழுதை என்பது சுமக்கிற ஒரு பிராணி. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த கழுதை சுமை சுமக்கிற பிராணியாய் காணப்பட்டது. சுமை ஏற்றுவார்கள், சுமை சுமப்பார்கள். இது பாரங்களை சுமக்கிற ஒரு பிராணி. பாரங்களை சுமந்து கொண்டு போவதுதான் கழுதை. ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், இந்த மீதியானியர் பாருங்கள், உள்ளே நுழைந்த போது கழுதைகளை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அந்த எண்ணம் இல்லாமலே போய்விட்டது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த ஜெபம் இப்போது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இல்லை. இப்ப ஜெபிக்கிறதெல்லாம், ஆண்டவரே இதை நீர் தருவீர், ஆண்டவரே இதை நீர் கொடுப்பீர், ஆண்டவரே இதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு வரும், இப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோமே தவிர, உண்மையான ஒரு பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, பிறருக்காக ஜெபிக்கிற அந்த இருதயம் அநேகருடைய இருதயத்தை விட்டு போய்விட்டது. காரணம், உள்ளே நீதியானியன் நுழைந்திருக்கிறான். அவன் சிறையிருப்புக்குள்ளே ஜனங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறான். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் மிகுந்த பாரத்தோடு உங்களுக்கு பேசுகிற இந்த சத்தியம் என்னவென்று கேட்டால், இவன் இப்படிப்பட்ட சிறையிருப்பில இஸ்ரவேல் மக்கள் ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, 7 வருஷம் கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். எத்தனை வருஷமாய் இந்த கஷ்டமும், இந்த கடனும், இந்த வியாதியும், இந்த போராட்டமும் உங்களை தொடர்ந்து வருகிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வராதா என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். வேதத்தை திருப்புங்க தயவு செய்து. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நம்ம அதே 6 அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் திருப்புங்கள். திருப்பி 7 வசனத்தை, 6 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம்.
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: 6:6 வாசிங்க.
1: இப்படி மீதியானியராலே
0: இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: மீதியானியர் நிமித்தம்
1: கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார்.
0: போதும். 6 வசனம் சொல்லுகிறது, மீதியானியர் இப்படி சிறைப்பு இப்படி சிறுமைப்பட்ட போது, 7 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், வேண்டுதல் செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் மிகுந்த அன்போடு கூட சொல்லுகிறேன், உங்க வீட்டில் ஏதாயில் கஷ்டமோ, கவலையோ, போராட்டமோ, பிரச்சனையோ, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராத தடையோ இப்படி இருக்கும் என்றால், நீங்களாகவே முயற்சி பண்ணி அங்கும் இங்கும் ஓடுவதை தயவு செய்து தவிர்த்து, நீங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனை, அவங்க சொல்றதை பார்த்தா இன்னைக்கே உங்க பிரச்சனை முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், இன்னைக்கு முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், நாளைக்கு முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், சொல்லி பல மாதங்கள் ஆகிவிட்டது, முடியவில்லை. அதனால தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் உட்காரணும். சிலர் சொல்வார்கள், எனக்காக என் மனைவி ஜெபம் பண்றார், என் மனைவி எனக்காக என் புருஷன் ஜெபிக்கிறார். அப்படி அல்ல. ஒரு வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா அந்த முழு குடும்பமும் அதுல ஒப்பு கொடுக்க வேண்டும், அந்த முழு குடும்பமும் அதுல அர்ப்பணிக்க வேண்டும். யாரோ ஒருவர் ஜெபித்தால் மட்டும் போதாது. ஒருவேளை ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தா அல்லது சிறு குழந்தைகளா இருந்தா பரவாயில்லை, ஜபத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் ஒருமனப்பட்டு அவர்கள் குடும்பமாக முறையிட வேண்டும், குடும்பமாக தங்களை தாழ்த்த வேண்டும். அப்படி அவர்கள் தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கையை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, உங்க ஜெப வாழ்க்கை சற்று வித்தியாசமாய் உங்க ஜெப வாழ்க்கை நீங்க பார்க்கணும். வழக்கம் போலதான் நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், வழக்கம் போல நான் பைபிள் வாசித்து தானே இருக்கிறேன், அது பாரம்பரியமா வாசித்துட்டு இருக்கோம். ஆங்கிலத்துல சொன்னா ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட் மாதிரி. சிலருக்கு கால் எழுமணும் பைபிள் வாசிப்பாங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவாங்க, காஃபி குடிப்பாங்க. இது காலகாலமாய் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் பிரச்சனை மாறல, பிரச்சனை மாறல. ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்ன பேசுகிறார், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அதற்கு ஒப்பு கொடுத்து குடும்பமாக தெய்வ சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், குடும்பமாக அர்ப்பணித்து உபவாசித்து ஜெபிக்கணும், குடும்பமாக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். இஸ்ரவேல் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முறையிட்டார்கள். யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில முறையிட்டார் என்று சொல்லவில்லை, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்த போது கர்த்தர் அவர்களுக்காக மனம் இறங்கினார். ஆமென். கர்த்தர் அவர்களுக்காக மனம் இறங்கி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் அங்கு கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 30 ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 30:2-3 வசனங்களை வாசிப்போம்.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி
0: அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால்
1: உன்
0: தேவனாகிய கர்த்தர்
1: உன்
0: சிறையிருப்பை திருப்பி
1: உனக்கு
0: இறங்கி
1: உன்
0: தேவனாகிய கர்த்தர்
1: உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார்.
0: போதும், கைகளை வைத்து சொல்லுங்க ஆமென். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முறையிடும் போது ஜபம் பண்ணும் போது நீ மட்டுமல்ல, நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் ஒருமனப்பட வேண்டும். சில வீட்டுல பிள்ளைகள் ஒருமனப்பட்டு வரலன்னா அங்க சாத்தானுடைய கட்டுகள் இருக்கிறது அர்த்தம். அதை உணரணும். இல்ல, நான் ஜபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜபம் பண்றதுனால பைபிள் வாசிக்கிறதுனால அங்க ஒரு மாற்றங்கள் வந்ததா, அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களோடு இந்த சத்தியத்தை தெளிவாய் பேசுகிறார். குடும்பமாக அர்ப்பணிக்கணும். சிலரையே குற்றப்படுத்தி கொண்டிருக்க கூடாது, குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு 3 உபவாசிப்போம், 2 உபவாசிப்போம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு நம்மை தாழ்த்துவோம் என்று நாம் ஒருமனப்பட வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் கிருபை செய்வார், அப்போதுதான் தேவன் நமக்காக மனம் இறங்குவார். ஆமேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதீன் புத்தகம் 6:8-9-10 வசனத்துல அவர் தீர்க்க தரிசி அனுப்பி அந்த தீர்க்க தரிசி அவர்களோடு கூட பேசி, நான் உங்களை எகிப்திலிருந்து நான் நடத்தி வரவில்லையா, உங்களுக்கு முன்பாக நான் சென்றேன் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அவர்களை தீர்க்க தரிசி ஆறுதல் படுத்துகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான சத்தியத்துக்குள்ள இன்னும் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறேன். முறையிட்டால், முறையிடும் போது என்ன நடக்கும், ஜபிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா நாம் ஜபிக்கிறோம், அதோட விட்டு விடுறோம், அவ்வளவுதான். ஆனால் ஜபித்த பிறகு நான் என்ன செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஜபித்த பிறகு நாம் என்ன செய்யணும், ஜபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஜபிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்றோம். விண்ணப்பம் பண்ணின பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 6:11 வாசிக்க கேட்போம்.
1: அதற்கு பின்பு கர்த்தருடைய
0: தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய
1: ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்.
0: கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார்.
1: அப்பொழுது அவனுடைய
0: குமாரனாகிய கிதியோன்
1: கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக
0: ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான்.
1: கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
0: கரமுயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நல்ல இந்த சத்தியத்தை உங்களோடு பேச பிரியப்படுறேன். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சிறையிருப்பில் இருந்த போது எல்லாரும் சேர்ந்து முறையிட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்தார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய தூதன் அல்லது கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வந்தான். கிதியோன் பக்கத்தில் வந்து நின்று கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறான். என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஜெபிக்கிற மக்களாக இருப்பது மட்டுமல்ல, செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சில சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றேன் காலையில 4 மணிக்கு ஜெபம் பண்ணேன், 3 மணிக்கு ஜெபம் பண்ணேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, ஏதாவது மாற்றம் இருக்கா, ஏதாவது ஒரு எழுப்புதல் வந்ததா, ஏதாவது பிரச்சனைகள் மாறினதா என்றால் பிரச்சனைகள் ஒன்றும் மாறவில்லை. நல்ல புரியணும், ஜெபிக்க வேண்டிய மக்களுக்கு ஆண்டவர் திட்டங்களை கொடுப்பார். உண்மையா ஒரு தேவ பிள்ளை ஜெபித்தான் என்றால் அவனுக்கு ஆண்டவர் செயல்படுத்த வேண்டிய ஒரு தைரியத்தை கொடுப்பார், செயல்படுத்த வேண்டிய ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். எல்லாரும் முறையிட்டார்கள், ஆனால் எல்லாரையும் பார்த்து பராக்கிரமசாலி என்று அவன் சொல்லவில்லை. ஒரே ஒரு கிதியோனை மட்டும் பார்த்துதான் பராக்கிரமசாலி என்று சொன்னான். ஏன் பராக்கிரமசாலி என்று சொன்னான், இவன் மற்றவர்களை போல குகைகளுக்குள்ளும் மலைக்குள்ளும் அவன் போய் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, அரணான ஸ்தலங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, தன் தகப்பனுடைய கோதுமைகளை காப்பாற்றுவதற்காக. அந்த வசனம் சொல்லுகிறது 11 தன் தகப்பனுடைய ஆலையில் இருக்கிற கோதுமைகளை தப்புவிப்பதற்காக, அவன் தப்புவிக்கிற வேலையை செய்வதற்காக தைரியமாய் வந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். அல்லேலூயா. இப்படி தைரியமாய் செயல்படுகிற ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் பக்கத்தில் தான் கர்த்தர்

பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாரும் சேர்ந்து முறையிட்டார்கள், ஆனால் ஒரே ஒரு கிதியோன் முறையிட்டது மட்டுமல்ல, அவன் ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, அவன்

ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த ஆதிகால வேளையிலே சங்கம வானொலியில் நடக்கின்ற இந்த உபவாச துதி அபிஷேக ஆராதனையை தந்தள்ள வேண்டுமாக வர வேண்டிய தேவ பிள்ளைகளை இந்த நேரத்திலே நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக சேபிக்கிறேன் சுவாமி. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், நீர் வாழ்க்கையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு நாங்கள் நிறுக்கிற இந்த உபவாச துதி அபிஷேக ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக சேபிக்கிறேன் சுவாமி. உமால முடியும் ராஜா, உம்மால முடியும் ராஜா, அபிஷேகிருபைக்காவுக்க நன்றி ஆண்டவரே. ஐயா இப்படி நாளே இல்லை தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற தேசதாசர்கள் கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக சேர்க்கிறேன். இந்த நேரத்தில் சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை தந்த சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதியும் பிள்ளைகள் பேரு பிள்ளை அனைவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக சேர்க்கிறேன் சுவாமி. ஐயா இப்படி நாள் ஒரு ஆசீர்வாதமான நாக கேட்கிற பிள்ளைகள் ஆவில் அனல் கொண்டு எடும்ப சுவாமி கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வெளிநாட்டில் இருந்து வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஒரு விசை நின்றருமாண்டவரே. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாக கேட்டுக்கின்ற பிள்ளைகள் ஆவில் அனல் கொண்டு விடும்ப நாளாக நீ மாற்றி வைக்க

ஆமாடியா ஆமாண்டோட எங்கள் பாவங்கள் சாபங்கள் வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகளுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பரிசுத்தமானகத்துக்கு சிந்தினவர் நீராண்டவரே மத்துதிக்கிறோம். செங்கடலை புலந்தவரே மத்துதிக்கிறோம். ஜோர்தான் நதியை ரெண்டு குயிலாக நிறுத்தி வைத்தவரே மத்துதிக்கிறோம். காற்றையும் கடலை மதத்தினவரே அந்த ஐயாண்டு போஷித்தவரே மத்துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். நாலு ஜீவன்களும் 24 மூப்பரும் தங்கள் கிரீடங்களுக்கு முன்பாக வைத்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆபத்துக்குரியவரே ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு ஆவியை உடையவரே ஒருவரும் பூட்டக்கூடாதவை திறக்கிறவரே ஒரு திறக்க கூடாதவை தூற்று தெய்வமே அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும் சொன்ன தேவ நீராண்டவரே வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுகிற கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சாமி நல்லவர் வல்லவர் போதுமானவரையா அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவர். நீர் எங்களை கரம் பிடித்து வளர்த்த தேவனா இருக்கிற சுவாமி நன்றி நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் நீ வல்லவர் நீ போதுமானவரையா அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே இந்த சங்கம வானொலி 24 மணி நேரம் சுவாமி மீது வார்த்தையை கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் இந்த இருளிலே வாழ்ற மக்கள் உரிய கண்டவளும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏ ஆண்டவரே அல்லேலூயா. துதியில் நாங்கள் ஆம் சுவாமி நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி ஆராதித்து துதித்து பாட்டுக்கள் பாட அவது பிரசன்னத்தால் நிரப்பும் சங்கம வானொலிய நிரப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வார்த்தைக்கிற தாசுகள் மறு ஒடிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த துணியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று

பயப்படாத என்ற வரை, கலங்காத என்ற வரை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். பயப்படாத என்ற வரை, கலங்காத என்ற வரை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். கரம் பிடித்து வரையிடத்தும் கலங்காத என்ற வரை ஏகமாய் துதித்திடுவோம். கரம் பிடித்து வரையிடத்தும் கலங்காத என்ற வரை ஏகமாய் துதித்திடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த துணையில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். பாவங்களை போக்கி சபங்களை நீ

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கல் பிளந்தது துதியின் சத்தத்தை கேட்டிடுவோம். எரிகோ மதில் விழ அற்பற்பு சத்தம் துதியுடன் கேட்டிடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த துணையில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். ஆமாண்டவர், நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதித்து துதித்து பாடக்கத்தவர். பெரிய காரியங்களை செய்திருந்தவனே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராயிருக்கு சுவாமி. இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவை ஆசீர்வதி வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் பாடல் துதி ஆராதன அரிய ராஜாவை அழைக்க போறோம். சகோதரி சமூகத்தில் இருக்கிறவான் பார்ப்போம். சிஸ்டர் அரிய ராஜாவை காணவில்லை. சரி, தொடர்ந்து நாங்கள் அரிய இருக்கிறோம் பிரதர்.
1: கேக்குது.
0: இன்றைய நாளிலே சங்கம வானில் உபவாச சுத்தி ஆராதன அபிஷேக நிகழ்ச்சியிலே நீங்கள் பாடலை பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். இப்ப உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமே,
2: பாட்டு மட்டும் பாடுறேன். சூத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீ துதிகளின் மத்தியில் வாசம் செய்த தேவன் ஆண்டவரே, எங்க ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு சோத்திரம். சோத்திரம் உள்ளான உள்ளிந்திரியங்களின் ஆண்டவரே, நாங்கள் வடிக்கும் கண்ணீர் எல்லாம் நீங்கள் உம்முடைய துருத்தியிலே வச்சு எங்களுக்கும் அரு உத்தரவு கொடுக்கிற என்ற அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு உமை சோத்திருக்கேன். பிரத மகேந்திரன் ஆண்டவரை ஏறெடுத்த அந்த துதியை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம். அப்படியே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீரே பொறுப்பெடுக்க வேணும். உங்களுடைய நாமம் மட்டும் மைமைப்பட வேணும் ஆண்டவரே. உமை விஸ்தரிக்க எங்களுக்கு நாவு போதாது, ஆயிரம் நாவுகளும் போதாது ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் இயேசு சுவாமி. ஆயிரம் நாமுக இருந்தாலும்

ஆமியசு சுவாமி, ஆயிரம் நாவும் போதாது, ஆயிரம் கரங்களும் போதாது. உண்மை நாங்கள் எப்பொழுதும் உங்கள் ஆண்டவர் பெரியவர் பெரியவர் சர்வ வல்லவர் ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் உம்முடைய பாதாரவிந்தம் விழுந்து வணங்குகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய வேதனை நேரங்களிலே நாங்கள் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் நீர் சேர்த்து வைத்த ஒரு துருத்தியிலே ஆண்டவர் எனக்கும் ஒக்கொரு கண்ணீரால் ஒரு மாலை போட கிருபதந்தீர் ஐயா. இந்த நாளிலும் இந்த நேரத்திலே இந்த ஆலய இந்த ஆராதனை வேளையிலே நான் எங்கள் எல்லார் நாமத்தினாலும் நாங்கள் எல்லாரும் நீர் செய்த நன்மைகளை நினைந்து வடித்த கண்ணீர் ஆண்டவரே கஷ்டத்துக்காக இல்ல, நீர் செய்த நன்மையில் உம்முடைய அன்புக்காக நாங்கள் வடித்த கண்ணீரால நான் ஒரு மாலையை சூட்டு எனக்கு பலன் தந்தீரே. இதோ நான் உமக்கு அதே மாலையை நான் இன்னொரு முறை நான் போடுகிறேன் ஆண்டவரே. கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன் இயேசுவின் பாதத்தில்

அவைகளும் கணக்கு இருக்கின்றதல்லோ, அவைகளும் கணக்கு இரு

അവന്തരവേളിയും തോട്ടം പോളാകും അവന്ത

சாட்டிடுவேன் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கும்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் துடைப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்

0: இயேசுவின் பாதம் நான், இயேசுவின் பாதம் நான் முத்தம் செய்வேன், கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாத்திடுவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான பாடல், இனிமையான பாடல். நீங்கள் பாடும்பொழுது பிரசன்னத்திலிருந்தேன். அப்படியாக நீங்கள் ஆவியில் உற்சாகமாக அந்த பாட்டிலே பாடுவீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்து அம்மா, கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைகட்ட செய்யும் சகல காரியங்கள் தேவன் ஆசீர்வாதமாக இந்த சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு பகலாக இந்த சகோதரிக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் கொடுக்க தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி அம்மா, நன்றி, நன்றி.
0: Thank you, brother. Thank you. Thank you.
1: இதுவரை நேரமும் சங்கமா வானொலி உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சகோதரி சிஸ்டர் அரியராஜா ஸ்காப்ரோ ஒட்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் ஸ்ரீலங்கா ஜபத்துக்கு வரப்போறோம். எமது மண்ணிலிருந்து சகோதரி ஜிரீன் வந்திருக்கிறார். அவருக்கு ஸ்ரீலங்காவிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தெரியும். பாடப்பட்டு அந்த மகள் ஜபிக்கும் பொழுது, ஜரீன் ஜபிக்கும் பொழுது நாங்களும் ஒன்று சேருவோம். காரணம், நாங்களும் அந்த மண்ணிலிருந்து வந்தவர்கள் தான். எனவே அந்த சகோதரி எமது மண்ணிலிருந்து பாடப்பட்டு அழகோடு ஜெபிக்கிற நேரத்திலே நாங்களும் அந்த சகோதரியோடு ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் அந்த சகோதரி இலங்கை நாட்டிலே எமது நாட்டிலே இருந்திருக்கிறார். தூர தேசத்திலிருந்து அவரை சங்கமா வானொலி அபிஷேக ஆராதனை மூலம் அவர்கள் அழைப்போம்.
2: நன்றி செலுத்துகிறோம் தகவலை. உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா சூத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி மட்டுமாய் எங்களை நடத்தினவரே உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி மகிமானத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமானத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மகத்துவம் உள்ள மாறாத நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சூத்திரந்த நேரத்திலும் கர்த்தாவே உடைய தேவ பிரசன்னத்தை அப்பா வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க நிரப்புகிறதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா சூத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா வேலையில தேவன் கூட இடைப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சூத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்தபடியா நன்றி ராஜாவே. அப்பா எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. உங்களுடைய சேவைக்காக எங்களை அழைத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் கொடுத்தாவே அப்பா கொடுக்கப்பட்டதான விண்ணப்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா ரசிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரசிப்புக்களாய் வர தேவன் நீ உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. அப்பா இன மத வேதம் இன்றி கத்தாவே அப்பா உங்களுடைய கத்தாவே அந்த கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிறதான கத்தா ஒவ்வொரு திருச்சபைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளை தேவன் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எத்தனையோ திருச்சபைகள் அப்பா கட்ட முடியாத படிக்க இருக்கிறதா ஆண்டவரே. அந்த திருச்சபைகள் கட்டி முடிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அநேக உதவும் கரங்களை தேவன் நீங்க ஆயுதப்படுத்தி கொடுக்கும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிறதாக ஒவ்வொரு போதகர்கள் மிஷனரிகள் சுவிசேஷ ஊழியர்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் உண்மை உத்தமாய் ஊழியர் செய்து அநேக ஆத்மாக்களை ரசிப்புகளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிறதான கொலை வெறிய நாவிகள் எல்லாம் தேவன் நீங்க கட்டி நிர்மூலமாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாழ்வு பிள்ளைகளை தேவன் பொருட்படுத்திக் கொள்ள விற்பனை செய்தவர்கள் தேவன் மனமாற்றத்தை கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே நல்ல தேவ சமாதானத்தை ஏற்படுத்துங்க ராஜாவே. அப்பா சோதரம் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவை நடக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா சோதரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்களிலே ஆண்டவரே ஏதோ தாங்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே. அப்பா சோதரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரே செய்விப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ சமாதானத்தை தெய்வம் நீய கட்டளை இடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கத்தாவே விபத்துக்கள் வராத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகள் இல்லாத படிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா படிக்கிற பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ரச்சாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்க முடியாத படிக்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ரச்சாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கத்தாவே இந்த விக்கிற கட்டுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டு அப்பா மீண்டு வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுவிசேஷர்களை அவங்களுக்கு அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மத்தியன் மலைநாட்டு பிரதேசத்தை ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசு யாரென்றே தெரியாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனப்பா, அந்த பின்தங்கியவர்கள் கிராமங்களுக்கு யாருமே சுவிசேஷம் வைக்க போறதுல ஆண்டவரே, அந்த இடங்களுக்கு எல்லாம் தேவன்ற ஆக்களை அனுப்பும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளில் எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் ஒரு வாழ்வுக்குள்ளே எலும்பி நிற்கிற தேவன் உதவி செய்ய, தங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை தேவன் பயன்படுத்த உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. புதிய தலைவருக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீரோ அதுல நோக்கம் நீங்க உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜாவே. அப்பா இருக்கிற வாழ்வு பிள்ளைகள் கத்தாவே வழிதவரை போய்விடாத படிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் சிரிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஆட்சியை நடத்த தேவன் நீ உதவி செய்ய தகப்பனே. பாசூத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் தேவன் இந்த நாளிலே முறியடிக்கும்படியாய் சிரிக்கிறேன் ஆண்டவரே. பாசூத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த தேசத்திலும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாய் சிரிக்கிறேன் ஆண்டவரே. பாசூத்திரம் ஆண்டவரே, சுவாமிக்கு தாவே அங்கே அநேக கள்ளப்பூர்வர்கள் எழுதி இருக்காங்க தகப்பனே. அவர்கள் பின்னாடி இந்த வாழ்வுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துங்க தகப்பனே. இப்படியான போதுகிறவர்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்பா சரி சாய்க்கு படிக்க கேட்டாரு. அப்பா எது உண்மையான சத்தியம் என்று அறிந்து கொள்வதற்கான நல்ல ஞானத்தை தேவன் எங்களுக்கும் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. பாசூத்திரமானவரே, இந்திய தேசத்தை தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல கால நிலையில கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த நாட்களிலே அப்பா வைரஸ் நோயினாலே அநீக பகமான பாதிப்புகளே வயோதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா அந்த வைரஸ்கள் தேசத்தை விட்டு ஓடத்தக்கதாய் தேவன் கரத்தை நீக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா சூத்திரம் சூத்திரம் ஐயா. அப்பா நன்றி நன்றி ராஜாவே. அப்பா இஸ்ரேல் தேசத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஈரான் தேசத்தை தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுங்க ராஜாவே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, இன்மேலும் யுத்தங்கள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா அதிகாரிகள் கத்தாவே, அப்பா பேச்சுவார்த்தை நடத்தும் போது கத்தாவே தேவன் நீங்க ஆலோசனை கத்தரா இருந்து தகப்பனே அது பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல முடிவுகளை எடுக்க தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கத்தாவே, அப்பா அந்த புகையினாலே கத்தாவே அநேக கத்தாவே நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யுத்தத்தினாலே கை கால்களை எழுந்த நிலையிலே இருக்கிற வைத்தியசாலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க தகப்பனை. நாட்டின் நரம்புகள் சதைகளை தேவன் நீங்க தொடும்படியாச்சு வைக்கிறேன் ஐயா. நீங்க தொட்டா மாத்திரம் போது ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாச தேசத்திலே உறவுகளை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆறுதல் தேறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற பொருளாதார காரியங்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கிறது கர்த்தாவே, அதெல்லாம் சீர்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆயுதங்களை கொடுத்து அப்பா யுத்தத்தை ஊக்குவிக்கிற ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய இருதயங்களில் எல்லாம் தெய்வம் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அப்பா தேவ சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ரட்சிக்கப்பட தெய்வம் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர் ரட்சிக்கப்பட்ட அந்த முழு தேசமும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா முதலாவது இந்த தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. சாலமோனு கொடுத்த அந்த ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை இந்தியா இஸ்ரேல் தேசங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பன, பாந்த தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க ராஜாவே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பாவுமே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அங்கே இருக்கிற யூதர்கள் கத்தாவே அப்பாவுமே தேவன் என்று அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபையை கொடுங்க. அந்த யூத ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிறுவேல் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது கத்தாவே. ஒவ்வொருவரும் அந்த தேசங்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதா எங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மட்டுமா எங்களை நடத்தின எபினேசரே, கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி எங்களுடைய சுபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. பாஸ்தோத்திரம் எங்களுடைய சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல பணி ஒவ்வொரு போதகர்கள் சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், அப்பா வயோதிபர்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய குறைகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பினூடாக கத்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஊடகம் கத்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எந்த இன்டர்நெட் தடைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதில் பணி செய்கிற ஏற்படுத்தி கொடுத்தபடியான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பாவுமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா வழி நடத்துகிறதான சகோதரனை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. உடைய இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி மட்டுமாய் நடத்தினே வினிசரே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே.
1: நன்றி சிஸ்டாயவே. இலங்கை நாட்டிலிருந்து இலங்கை தேசத்துக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். நீங்கள் ஜெபித்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். நாங்களும் கூட உங்களோடு கூட இருந்து ஜெபித்தோம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுது. தேவன் பதில் கொடுப்பார். அருமையான எடுத்தீர்கள், அதிக எடுத்தீர்கள். காத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமா ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்.
1: இதுவரை நேரமும் ஜெபித்தவர் இலங்கை நாட்டிலிருந்து தெரியும். அடுத்த சாம்சங் SM 156W. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சாம்சங்ல வந்திருக்கிறீங்க. SMA 156W. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். மீண்டும் அழைக்கிறேன் உங்களை. சாம்சங் SMA 156W என்ற அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு அடுத்ததாக பாஸ்டர் வந்து ஜெபிக்க போறார். அதுக்கு அடுத்த செய்தி நேரம் இருந்தால் சிஸ்டர் ரஜினி பாடலை பாடுவோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டோலி கல்கரில் இருந்து வந்திருக்கிறார். இலங்கை கனடா தேசத்து பொருளாதாரக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறார் அந்த சகோதரி அன்புட அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி கல்கரி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ்
1: லார்ட். உச்சாமா வந்திருக்கீர்கள். உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன். ஜெபத்தை எடுக்கலாமா? ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உங்களுடைய கிருபையை கொடுத்து யாவரையும் வழிநடத்த போற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட வார்த்தை கூறுறது சங்கீதம் 100:1-3 வரையும் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கத்தரே நீ தேவனே என்று அறியுங்கள். நான் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். நன்றி ஆமேனப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே எங்களுக்கு இன்று மட்டும் காத்து தந்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களுக்காண்டு ஜீவனை கொடுத்து அப்பா எங்களை நீங்க வழிநடத்துற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா நாங்க உங்களோட ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்ல மேய்ப்பராயிருக்கிறீங்க. இந்த வரையும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த கனடா தேசத்துல அமெரிக்கா தேசத்துல உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு வல்லமை கொடுத்து அங்க நாட்டுல இருக்கிற எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு உங்களோட சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தை பிரச்சனையில் இருந்த ஆண்டவரே யாவரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா யாவரோடு யாவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து நாட்டுல உள்ள தலைவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலையும் தேவ பயத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் உங்களை உங்களோட திருப்பாதத்துல ஆண்டவரே உங்களுக்கு வல்லமையும் சத்துவம் இருக்கிறேன் என்ற அந்த நினைவு அந்த வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய நினைவில் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அங்க தலைவர்களுக்குள்ள உள்ள கசப்பான வேர்கள் மொழியாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பிரதான சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க. பரிசுத்தமாக நீங்க இருக்கிறது போல அப்பா உலகத்தை ஆட்கொண்டு நடத்துற தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவருக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து யாவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து அப்பா எல்லாவற்றிலும் நீங்க வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். கத்தர் நல்லவர். அவருடைய கிருபை எப்பொழுதும் ஆண்டவரே புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இவர்களுக்கு கண்கள் மனக்கண்களை திறங்க இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே ஒரு பெரிதான முழக்கத்துக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்களை வெளிப்படுத்தப்படியாக்கிறேன் ஆண்டவரே. இங்குள்ள சபைகள் ஆண்டவரே கனடால ப்ரொவின்ஸ்லையும் அமெரிக்கா தேசத்திலையும் உள்ள எல்லா நாடுகளையும் ஆண்டவரே உங்களோட அவங்களோட உள்ளங்களையும் அங்க சபைகள் ஆண்டவரே ஒரு மனத்தை கொடுத்து ஆண்டவரே சபைகள் கடைசி காலத்திலே அப்பா உங்களோட ஆதி அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வல்லவர் நல்லவர் போதுமானவர் ஆண்டவரே. அங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்ப அண்டடைவீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நாடுகள்ல இந்த கனடா தேசத்துல அமெரிக்கா சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாம மட்டுமே மகிமைப்படுவோம் என்று கூறி அவர்களுக்கு ஒரு பெரிதான வெளிச்சத்தை அனுப்பி ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எங்கள் மத்தியில் இருக்கிற தகப்பனோட வல்லமையை தெரிவிக்க தகப்பன் அற்புதங்களை செய்யறவரே மக்கு நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிங்கள். நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் ரத்தத்தின் கீழே வச்சு வழி நடத்துங்கப்பா. நான் கத்தரை நோக்கி நீரை அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று கூறி சொல்லி யாவரையும் ஆசீர்வாதத்தில் ஜபிக்கிறேன் என் பிதாவே. ஆமேனாண்டவர் திருப்பாதத்தில் வரும்பொழுது எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி. எல்லா கனமகிமையும் உங்களுக்கே உரியது என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமேன் பிதாவே. நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவின் நன்றி. அதே காலையில் திருமுகத்தடி அத்தனை தேவையே அற்பனையும் தந்தி ஆராதனை இரக்காயமாக வேண்டும் என்ப

ജനകേ ആവിയാതെ എന്നാ സൽ

0: நிறம் ஆற்றி நடத்து அபிஷேகத்தாலே நிறப்பு ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரே ஜனகே அவியானதேவனே அன்பரே ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஒரு கருத்துல கொடுக்கிறேன். தேசத்துல எல்லா உலகமெங்கும் இருக்கிற தேசங்கள்ல அப்பா உங்களோட சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி நீ தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமேன் பிதாவே. நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர்களே. ஜெபித்து அருமையான ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை இந்த நிகழ்ச்சியிலே மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் தொடர்ந்து பாஸ்டர் வானதியை அழைக்க போறோம். அதுக்கு முன்பாக ஒரு அன்புடன் அழைக்கிறோம் சாம்சங் SMA 186 இலக்கத்தில் வந்திருக்கீர்கள், பேச முடியுமா? இப்பொழுது சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தை வெளிச்ச நேரத்திலும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் கடந்த மாதங்களிலே 7 புதிய ஊழியர்கள் இந்த சங்கமா வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தை வெளிச்சத்திலே வந்து தொடர்பு கொண்டார்கள். 7 புதிய ஊழியர்கள் இலங்கை நாட்டிலே இருந்து அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஜெர்மனி ஊழியக்காரர் அழைக்க போறோம். அவர் வந்து இந்த ஊழியர்காரர் அவர் பெரு ஊழியக்காரர் அவர் ஊழியர்காக பாரப்பட்டு ஜெபிக்க அவர் அன்புடன் அழைப்போம். ஜெபிங்கள் 7 புதிய ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியாக தேவன் சங்கம வானொலியை ஆசிர்வதித்தார். காரணம் நான் உண்மையாக உத்தரவாய் நான் ஊழியம் செய்யும் பொழுது
2: நிறைவாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்களை அருமை பிதாவே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாள் மாண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர் சொன்ன பிரகாரம் இந்த நாள் மாண்டவரே இதாக வந்திருக்கிற இந்த 7 ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாக. தகப்பனே இந்த நாள் மாண்டவரே அவருடைய தேவர்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாக செவிக்கிறீங்க கர்த்தா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஊழியங்களை செய்கிற வேளையிலே உடைய வல்லமை இந்த நாட்களிலே புறப்பட்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் உடைய வல்லமைகளை நீ வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை எடுத்து இந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தினை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரந்தானே கூட இருந்து பயன்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னுமா இந்த நாட்களிலே ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே செய்திகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே செய்திகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊடுருவும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊடுருவும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரின் வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவரே ஊழியர்களை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில நடத்துகிற அன்பு சோதர மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவர் தாம இந்த நாளும் கொடுத்த ஞானத்துக்காக உங்களுக்கு சோதரம். இப்படி கரந்தாரே அவரோடு குடைந்து அவருடைய தேவர்களை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வழியிலே இந்த ஆண்டவரே இந்த திட்டங்களை உருவாக்கி நடத்துகிற லிசையாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தித்து நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: இதுவரை ஜெபித்தவர் பாஸ்டர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் செய்தி இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பாக சிஸ்டர்

உலகின் ஒளியே நீயாவா, உண்மை மொழியே நீயாவாய், உறவின்

எல்லாம் வாழமாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் ஏனது வழி.

எனது கோட்டையும் நீயாய், மரணம் நீயாய், எனது கோட்டையும் நீயாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத மாதெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத மாதெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனக்கும் நீயாவாய், எனக்கு உயிர்ப்பும் நீயாவாய், எனக்கு உயிர்ப்பும் நீயாவாய், எனக்கு உயிர்

0: ஆமென் ஆமென். இது பாஸ்டர் நகோமி லோகன் சமூகத்தை விட்டார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களே.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரியான நேரத்துக்கு சரியான நிமிடத்திலே வந்திருக்கீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. வழிநடத்துங்கள். ஆமென்
1: ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்க ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலே ஐயா ராஜா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பற்றி ஆண்டவரே தியானிக்கவும் நீர் தந்திருக்கிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இரக்கத்தில் உள்ள தெய்வமே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆசீர்வதிப்பீராக, நீரே வழிநடத்துவீராக. கேட்கின்ற இருதயங்கள் உம்மை குறித்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா சந்தோஷப்பட ஆண்டவரே அப்பா ராஜா உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த போன் வந்து எக்கோ பண்ணுது போல இருக்கு. சரியா இருக்கா? நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். இத குறித்து நான் முன்பும் ஒரு தடவை தேவனுடைய வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மெசேஜ் எனக்கு மிகவும் விருப்பமானது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம், ஆண்டவரை நேசிக்கின்ற நேசம், அது இந்த உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ விதமான சந்தோஷத்துல உள்ளவும் அது மேலான சந்தோஷம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்பது அந்த தேவன் வாசம் செய்கின்ற இடம். அல்லேலூயா. அந்த இடத்திலே நாங்கள் வந்து தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கிய. அல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலிருந்து அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடி தேவனுடைய வார்த்தை கூடாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது, அவை எவ்வளவு அழகானது. இந்த பாடலை பாடுகின்ற வழியிலே தேவனுடைய ஆலயத்திலே தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய வாசஸ்தலங்களிலே இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய சாக்கியம். அல்லேலூயா. உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு அழகானது. இஸ்ரவேலே ஆ, அவை எவ்வளவு அழகானது, அவை எவ்வளவு அழகானது. உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது, அவை எவ்வளவு அழகானது. நீ பரவி போகும் மாறுகளை போல, நதியோரம் தோட்டங்கள் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களா, தண்ணீரில் கேதுரு வீழ்ச்சம் போல். இஸ்ரவேலே ஆ, அவை எவ்வளவு அழகானது, அவை எவ்வளவு அழகானது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 84வது சங்கீதத்தை நாங்கள் படிக்கின்ற வேளையிலே இந்த சங்கீதத்தை எழுதினவருடைய இருதயம் எவ்வளவு தூரம் தேவனை நேசிக்கிறது என்பதை நாங்கள் கவனித்து பார்க்கலாம். அந்த சங்கீதத்திலே அந்த முன் தொடர்ந்தே போடப்பட்டிருக்கிற வார்த்தை கீர்த்து தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரன் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா. அதாவது இந்த சங்கீதத்தை பாடினவர் தாவீது அல்ல, ஆசாப் அல்ல, மோசேயும் அல்ல, ஹலேலூயா. இந்த வார்த்தைகளை, இந்த வேத வசனங்களை எழுதினவர் பாடினவர் கோராகு, கோராகின் புத்திரர்கள். ஹலேலூயா. கோராகு அல்ல, கோராகின் புத்திரர்கள், அவருடைய வழி வந்த சந்ததிகள். இங்கே பாருங்கள், அவர் பாடுகிறார், சீனர்களின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனான தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹலேலூயா. பாருங்கள், ஒரு காதலன் ஒரு காதலியை நேசிப்பது போல. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை தாய் தகப்பன் நேசிப்பது போல. ஒரு நண்பனை கண்டுவிட்டால் அந்த நண்பனோடு எப்படி அங்கே நேரங்கள் போவது தெரியாம உரையாடுவது போல. ஹலேலூயா. பாடசாலையில் படிக்கின்ற வேளையில ஒரு பட்டாம்பூச்சிகளை போல நாங்கள் அந்த மக்களிலே பறந்து திரிந்த ஒரு அனுபவங்கள் போல. இந்த கோராகின் புத்திரர்கள் இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து வர்ணிக்கிறார்கள். ஹலேலூயா. அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய ஆலயமும் அவனும் பிரிக்க முடியாத ஒரு காரியம். ஹலேலூயா. அந்த வழிநாத்தான் வேத வசனத்துல இந்த ஓய்வு நாட்களை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே பாருங்கள், இந்த ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு ஒரு நிர்விசாரம் இருக்குமாக இருந்தால் அந்த அந்த காரியத்திலே தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதை என் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹலேலூயா. இந்த கோராகின் புத்திரரை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த கோராகு பாருங்கள், அங்கே தேவனுடைய தாசனாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செய்த ஜனங்கள். ஹலேலூயா. அனுபடினாத்தான் கோராகு குறித்து எண்ணாகவும் 16 அதிகாரத்திலே அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற காரியம், இந்த மூரோ அந்த கோராகியை குறித்து கோராகி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்கள், அப்படின்னாத்தான் பாருங்கள் சொல்லப்படுகிறது, அந்த எதிர்த்து நிற்கின்ற ஒரு பாவம் அது. ஹலேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, அது மட்டுமல்ல தேவன் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு விரோதமாக கூட நாங்கள் எதிர்த்து நிற்கின்ற பாவங்களை செய்யவே கூடாது என்கிற தேவனுடைய பிள்ளைகள். அது ஒரு ஐடில் வார்த்தைகள். ஹலேலூயா. உள்ளான வார்த்தைகள். அதுபடினால் இந்த இன்னகமும் 16 அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கின்ற வழியிலே 20 வசனம், கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அகமாக்குவேன் என்றார். ஹலேலூயா. அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கு தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வார்த்தைகளை விட்டு விலகி போங்கள் என்று, வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். ஹலேலூயா. அவ்வளவு துக்கம். ஒரு இந்த கோராகுனுடைய காரியங்கள், அந்த அவனோடு கூட இருந்த குற்றங்களுக்கு விரோதமாக தேவன் செய்கின்ற காரியங்கள். ஆனால் பாருங்கள், அவனுடைய புத்திரர்கள் எப்படி இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர்கள் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை பார்க்கின்றவர்களே, 1 26 அதிகாரத்திலே அதனுடைய வெளிப்பாடு தெரியப்படுகிறது. ஹலேலூயா. அதாவது பாருங்கள், இந்த கோராகின் புத்திரர்கள், கோரா அவனுடைய கூட்டத்தார்கள் அங்கே மோசேக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தார்கள், தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் கூட இந்த கோராகின் புத்திரர்கள் அங்கே தாய் தகப்பனோடு அவர்களோடு இவர்கள் ஒன்றித்து போகவில்லை. ஹலேலூயா. பாருங்கள், சவுலுடைய வாழ்க்கையிலே பார்த்தவர்களே, யோனத்தாருக்கு எது சரியானது எது பிழையானது என்பது தெரிகிறது, ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாசத்தின் நிமித்தம் அந்த யோனத்தான் என்ன செய்கிறார், தகப்பன் பாவம் செய்கிறானோ பாவம் செய்யவில்லையோ அந்த காரியங்களை கொடுத்து யோசிக்காமல் தன் தகப்பனுக்காக நிற்கிறார். அவனுடைய முடிவு அப்படியாக போய்விடுகிறது. ஆனால் இங்கே கோராகின் புத்திரர்கள் தகப்பன் செய்த பாவங்களுக்கு விரோதமாக அங்கே அவர்கள் கூட சேர்ந்து நிற்கவில்லை. ஹலேலூயா. ஆனபடினா தான் பாருங்கள், 1 26 பாருங்கள், 1 26 ஹலேலூயா. 11 வசனம், கிழக்கே லேவியரான 6 பேரும்,
2: வடக்கே பகல்லே நாலு பேரும் தெற்கே பகல்லே நாலு பேரும் அசுத்தி கிட்ட ரெண்டு ரெண்டு பேரும் வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு நாலு பேரும் வெளியேறமான வழியில் ரெண்டு பேரும் வைக்கப்பட்டார்கள். கோராகின் புத்திரருக்குள்ளும் மிராதியின் புத்திரருக்குள்ளும் வாசம் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. மற்ற லேவியரோடு அகியா என்பவன் ஆலயத்தின் பொக்கிசங்களையும் பிரதிஷ்டாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிசங்களையும் விசாரிக்கிறவனாய் இருந்தார். பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோராகின் புத்திரர்களை அங்கே வாசல் காக்கிறவர்களாக அங்கே தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டார்கள். ஆனபடியே தன்னை சொல்லப்படுகிற கோராகின் புத்திரருக்குள்ளும் மிராமியின் புத்திரர்களுக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. ஆனால் அதே நேரத்திலே பாருங்கள், லேவியருக்கு வேறு உயர்ந்த ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய திருச்சபையிலே இது உயர்ந்த ஸ்தானம், இது குறைந்த ஸ்தானம் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் உண்டு. அல்லது இது எப்படி இந்த இந்த காரியத்தை நான் செய்வது, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய மரியாதை என்ன என்று யோசிக்கிறவர்கள் அநேகம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர் தம்முடைய சீஷர்களுடைய கால்களை அடங்கிய இடுப்பில் ஒரு அறையிலே ஒருவரை கட்டிக்கொண்டு, துணியை கட்டிக்கொண்டு தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்ய வந்தார். ஹலேலூயா. மற்றவர்களிடத்தில் அந்த ஊழியம் அவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அவர் மற்றவர்களுக்கு செய்தார். அதுதான் தேவனுடைய விசுவாசத்துக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க காரியம். ஹலேலூயா. அங்கே பாருங்கள், தேவனுடைய வாசஸ்தலங்களிலே எந்த ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் அதை நாங்க சந்தோஷமாக விட வேண்டும். இந்த முறை கோராகின் புத்திரர்களை குறித்து எவ்வளவு காலம், எவ்வளவு வருஷங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த வாசஸ்தலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே வேலை செஞ்சது குறித்து மிகவும் வாஞ்சியில் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் வாஞ்சியோடு இருந்த வேளையிலே வாசல் காக்கிற வேலை தான், தேவனுடைய ஆலயத்திலே வாசல் காக்கிற வேலை தான், ஒரு சாதாரண வேலை தான். ஆனால் அந்த சாதாரண வேலையை செய்கின்ற வேளையிலே கூட கோராகின் புத்திரர்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனப்படினாத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையின் தவனவுமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய தகப்பன் விட்டார், தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் கூட தேவன் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னித்து எங்களுக்கு இந்த வாசல் காக்கின்ற வேலையாவது கொடுத்தாரே என்று சொல்லி இந்த கோராகின் புத்திரர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகின்ற வேளையில மனுஷர்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்யாமல், ஹல்லேலூயா, மனுஷருடைய பார்வைக்கு நாங்கள் ஊழியம் செய்யாதபடி தேவனுடைய ஆலயம். இந்த பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. மாம்ச பிரகாரமாக நீதிமான்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு அன்புள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அதை விட்டு விட்டு தேவனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய ஆலயத்திலே தம்முடைய நேசரின் பாதத்திலே வைத்திருப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா. அதை பாருங்கள், அங்கே ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, தேவனுடைய மனுஷர்கள் கூட அதுக்கு அந்த வேலையை செய்யுங்கள், இந்த வேலையை செய்யுங்கள் என்று கட்டளையிடாதபடி நாங்களே எடுத்து செய்கின்ற விளையிலே அது தேவனுக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கும் அதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனப்படி இந்த கோராகின் புத்திரர்கள் எத்தனை தலைமுறைகள் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருந்தார்களோ தெரியவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு பாருங்கள், அதாவது சொல்லுங்கள், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன விளையிலே என் இருதயம் சந்தோஷத்தினால் பூரித்ததுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்தது. அதாவது பாருங்கள், அவன் சவுல்லத்தில் சொல்லுகின்ற வேளையிலே அங்கே நீர் என்னை அங்கே தேவனை சேவிக்காதபடி அந்நிய தேசத்துக்கு என்னை துரத்தி விட்டது என்ன கேட்கிறான். அவ்வளவு தூரம் பாருங்கள், அந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவ்வளவு வாஞ்சியா இருந்தார்கள், அவ்வளவு தவனமா இருந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. ஆனபடியார் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. நம்முடைய ஊர்லயே அங்கே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஹாலேலூயா, நாங்கள் தேவனை அறியாத ஜனங்கள், ஹாலேலூயா, விக்கிர ஆராதனை இருந்த ஜனங்கள், இந்தி ஜனங்கள், ஹாலேலூயா சொல்லுவார்கள். கோவில் இல்லாத ஊர்லயே குடியிருக்க வேண்டாம் சொல்லுவார்கள். ஹலில் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய இந்த தேசத்திலே அங்கே மூளைக்கு மூளை போனால் தேவனுடைய ஆலயம், ஹலில் ஊயா, இவ்வளவு உயர்ந்த ஆலயங்கள், இவ்வளவு அழகான ஆலயங்கள், இவ்வளவு வசீகரமான ஆலயங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் எல்லாம் பாருங்கள், நம்முடைய டவுன் டவுனிலே ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருக்கிறது, கத்தோலிக்க ஆலயம், அந்த புரொட்டஸ்டாந்து ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயங்களை நான் பார்க்கின்ற வேளையிலே அந்த ஆலயத்தினுடைய வனப்பை பார்த்து நான் ரசிப்பேன். இப்படி ஒரு ஆலயம் எங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல நான் புத்தகங்களை முந்தி கொண்டு போய் கொடுப்பேன். கொடுக்கின்ற வேளையிலே அந்த ஜனங்கள் போவார்கள், வருவார்கள், அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அப்பொழுது எங்களுக்கு சொந்த ஆலயம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே அந்நிய ஜாதிகள் எல்லாம் இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள், எங்களுக்கும் ஒரு ஆலயம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நான் இருதயத்தில வாஞ்சிப்பேன். தேவன் என்னுடைய வாஞ்சையின்படி எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்திலே கிட்டத்தட்ட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஐந்து ஆறு ஆறு ஆராதனை இந்த இடத்துல நடக்கிற வெவ்வேறு பாசைகள் பேசுகிறோம். அது பெரிய சிலாக்கியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட அங்கே தேவனுடைய ஆலயத்தோடு ஒன்றுபடுங்கள். இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், என் ராஜாவும் என் தேவனுமாய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே என்று சொல்லுகிறார். ஹலேலூயா. நேரங்கள் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் ஐயா, சரியா நேரம்?
0: ஹலேலூயா,
2: சூத்திரம் ஐயா, ஹலேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார். ஹலேலூயா. பாருங்கள், இந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு அங்கே நாங்கள் வேறு இடத்தில் வாழ்வதை விட, அங்கே பெர்க்மன் செய்யா பாடுகிறார், வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்முடைய ஆலயத்தில் ஒரு நாள் மேலானது. அதுதான் இந்த சங்கீதத்திலும் அங்கே கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், ஹலேலூயா, ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவது எவ்வளவு விதமானது, எவ்வளவு நலமானது. ஹலேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், வாசம் என்று சொல்லி சொன்னால் அதாவது நிலையாயிருப்ப ஸ்திரமாயிருப்பது, அதுதான் இந்த வாசம். பாருங்கள், பூவின் வாசம் என்று சொல்லுவார்கள், பூவையும் வாசத்தையும் பிரிக்க முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பூ ஒரு இடத்திலும் வாசம் இன்னொரு இடத்திலும் அல்ல, பூவின் வாசம், பூவினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த வெளிப்பாடு தான் அது வாசமாய் வெளிப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் அந்த வார்த்தையை தான் இங்கே பிரயோகிக்கிறார், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். ஹலேலூயா. அங்கே நான் என்னுடைய பிசினஸ் இடத்திலே ஒருவர் வருவார், அவருக்கு 92 வயசு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரு பெரிய டவுன் டவுன்லயே ஒரு பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருந்தவர். எங்களுக்கு நாங்கள் வந்த காலத்திலே அந்த பிசினஸ் பற்றி எங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்பொழுது ரிட்டையர் பண்ணி இப்ப 92 வயசாயிட்டு, 92 வயசா இருந்தாலும் கூட அவர் சப்வே ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி இப்போ கார் ஓட முடியவில்லை, ஆனாலும் கூட என்னுடைய இடத்துக்கு வருவார், 92 வயசு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு மனுஷன் உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய காரியத்தையும் செலவிடுவாராக இருந்தால், ஹலேலூயா, நம்முடைய கால்கள் எங்கே போகிறது, நம்முடைய கைகள் என்ன செய்கிறது, நம்முடைய இருதயம் எதை தியானிக்கிறது, நம்முடைய வாய் என்ன சொல்கிறது. இன்றைய காலையில கூட ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே இப்பொழுது எனக்கு இருக்கிற பலம் இந்த வாய் தான், அன்பு ஆண்டவரே, இந்த வாய் எப்படியாவது நீர் பிரயோஜனப்படுத்தும், உமக்காக அதை பாவிக்க எனக்கு கிருபதாரும். ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின்படி ஹலேலூயா, தேவனுடைய ஆலயம் உங்களுடைய இருதயத்திலே பிரிக்க முடியாதாக, எப்படி பூவையும் மனத்தையும் மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியாது போல உங்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாதாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அங்கே உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹாலேலூயா. துதி என்பது கவிதை என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவிதை என்பது இருதயத்திலிருந்து வருவது. அனுபவித்தன் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஹாலேலூயா, அங்கே உன்னில் அன்பு கூறு, அது போல் பிறரிலும் அன்பு கூறு. அது மட்டுமல்ல, உன் முழு இருதயத்தோடும், ஹாலேலூயா, முழு பெலத்தோடும், முழு சித்தியோடும், ஹாலேலூயா, தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அனுபடின அன்பு கூறுவது தான் அந்த கவிதையினுடைய வெளிப்பாடு. அன்புரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கூட ஹாலேலூயா, தேவனுடைய ஆலயத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஹாலேலூயா. அதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது, அந்த ஓய்வு நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கின்றவர்களே, தேவனை துதிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல மட்டும், ஹாஸ்பிட்டல்ல மட்டும் அன்பு அன்புக்குரிய தேவனுடைய படுக்க போட்டால் தவிர மற்ற நாட்களெல்லாம் தேவனுடைய ஆலயம். ஹாலேலூயா. தேவன் அதை பார்க்கிறார், தேவன் அதை காண்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவனே, ஹாலேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே தகப்பனே, ஒவ்வொரு இருதயங்களையும் தட்டி எழுப்பி ஆண்டவரே, அங்கே கோராகின் புத்திரர்கள் எவ்வளவு வாஞ்சையும் தவனவுமாய் அந்த தேவனை குறித்து அவர்கள் கவிதை எழுதினார்களோ, அந்த சங்கீதத்தை பாடினார்களோ, அதே போல ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய பிரகாரங்களை குறித்து, தேவனுடைய துதியை குறித்து, தேவன் பேரில் வச்சிருக்கிற அன்பை குறித்து ஆண்டவரே தேவனே வெளிப்பட ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களில் அன்பாய் ஊற்ற விடமாய் செபிக்கிறோம். ஹாலேலூயா. தேவனுடைய அன்பை ஊற்ற விடமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஐயா ராஜா தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிறோம், ஐ லவ் யூ ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்முடைய நேசம் எவ்வளவு இனிதப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: நன்றி பாஸ்டரம்மா. இன்றைய நாளிலே சங்கீதம் 84 முதலாம் வசனத்தை வைத்து கோராகின் சரித்திரத்தை மிக தெளிவாக தந்தீர்கள். அது மட்டுமல்ல, நீங்க செய்து கொடுத்தவிடம் தேவாலயத்திலிருந்து செய்து கொடுத்திருக்கீர்கள். தேவாலயத்தில் இருந்து செய்து கொடுக்கும்போது உண்மையில் ஒரு பிரசன்னம் மிகவும் தெளிவாக இருந்தது. காரணம், ஆவியானவர் இந்த தேவாலயத்துக்குள் இருக்கிறபடினாலே உங்களோட செய்தி மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தொடர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சியையும் சபையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
1: ஆமென். நன்றி ஐயா. பிளஸ் யூ, பிளஸ் யூ.
0: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் 84 சங்கீதத்தை எடுத்து கோராகின் பரம்பரை விவரமாக விளங்கி தந்த பாஸ்டர் நஹோமி லோகன்ஸ் காபரோ உண்டாரியோ. நாங்கள் நேரம் கடந்து விட்டது, நாங்கள் முடிவு ஜபத்தில் எடுக்க போறோம். இன்றைய நாளை முடிவு ஜபத்தில் எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம்.
3: நன்றாக நடத்தினீர்கள், நன்றாக விவரெடுத்து எல்லாம் நன்றாக முடிந்தது. ஜெபிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஃபார் தி வே இன் விச் யூ லார்ட் இட் கேம் த்ரூ ஃபாதர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் த்ரூ யுவர் ஹோலி ஸ்பிரிட் ஓ காட் தட் யூ கேம் அண்ட் பிளஸ் மெனி நேஷன்ஸ் லார்ட் பிகாஸ் வி டெடிகேட்டட் திஸ் டைம் லார்ட் for you lord for you to be able to come through lord on a sunday morning lord early mornings hours lord between nations or the provinces that we represent oh god so lord we thank you father for the way in which you have also now come into the different zones and times of the countries that they are listening father that this would go in lord in a way lord only you can do lord through the mighty power of the holy spirit lord not only being blessed lord but even as it goes lord into the segments that it would now come through lord with youtube and facebook and all the rest of the medias lord jesus the networks that you made it possible oh god so we thank you father for the many ways lord that you are in the last days of this ministry that would go on lord bless many lord and bring them lord into the harvest of souls that is the very bottom line lord jesus the way that this is not been able lord jesus to go into the nations of the world. So we thank you, Father. Now we also thank you, Lord, for the way Brother Mahendran has been, Lord, hosting, Lord, being with him, leading and guiding him each step of the way right to the end, Lord. And thank you, Lord, for much of your strength, Lord. And even as the day, so shall thy strength be, you said, Lord, even as he comes, Lord Jesus, and added two more days into his ministry and his service to you, Lord. This is not a man. This is of the power of the Holy Spirit that comes through, enabling each and every one of us that he has called. So, Lord, let him take that courage. Let him take that strength, even as you are given it to him day unto day, Lord, right from morning till even as he serves you, loves you, and, Lord, this and also your strength to come through, Lord, and to enable himself, Lord, to minister to you, Lord. So we thank you for that, Lord. Now, Lord, we pray, Lord, of God, even as you have, Lord, given this, the way in which you have given the 2 days, extra days, Lord, into the ministry that that had been already going on with Brother Leslie and Sister Rita, Lord, for the networks, Lord, that they you have given to them that goes on 24/7, Lord, that they have extended it, Lord, to for 2 more days despite of their the ministries that have been going on with the services that they have been already doing through the weekends, Lord, that they have they added this extra segment also, Lord. So we thank you, Lord, for their time and dedication and service and energy that they put into it, Lord. And also be with them, Lord. Strengthen, quicken, and revive them, Lord, even as they do this service unto you, Lord. Even as you have always said to me, Lord, what we do for you, Lord, is not when we call us, Lord, when we seek us out, Lord, when we that calling comes upon our lives, Lord. This is not a man. This is the calling of the living Holy Spirit that comes into our lives to enable us and giving us the way in which you would, Lord, giving us the wisdom, knowledge, and understanding, and go forth, Lord, into the ministries that you have bestowed upon us, Lord, with that loving, the power of the Holy Spirit that you give it to us, Lord, and enable it for us, Lord Jesus, to go through it. So we thank you, Lord. We do not take this light, but bring forth all honor and glory to you and you alone, Lord Jesus. Also, thank you for many that have come and joined and ministered, Lord. Thank you, Lord, for Sister Aria Raja, Lord. Even as Lord Jesus, that she takes the time and the energy of herself, Lord, and even in her latter years of her life, Lord, that you have given her much strength, Lord, to be able to come and minister to you, Lord. This is not of nothing but the power that and the way she only leans upon you, Lord, to enable her to come and minister to you, Lord. So we thank you for her precious life, Lord, and the way she comes and ministers to you, Lord. I thank you for your life. And once again, Lord, enable her, Lord Jesus, with much of your strength and your power and your mighty power of the Holy Spirit to rest upon her and minister to you, Lord, continuously, I pray, in Jesus' name. And also, Lord, thank you, Lord, for the ministry that went on from all the way from Sri Lanka, Lord, the Sister Irene who came and prayed, Lord Jesus, for the nations of the world, that she came with a burden, Lord, to pray for the nations. I thank you, Lord, for that prayer that went on before her, Lord, all the way from our very soil, Lord, the soil of Sri Lanka, that, Lord, you came forth, Lord, to pray for the rest of the nations, Lord, as you moved through her and prayed through her. We thank you for her service and her time and her dedication as well. As all the thank you, Father, for Pastor Varner, who came and also prayed with the burden, Lord, and also shared the way he, Lord Jesus, was enabled to pray, Lord Jesus, accordingly, Father, with the burden for the ministry that had been going on for this Sangamam Radio Gospel, oh God, and also, Lord, for every other ways in which you have led him, Lord, to pray, Lord. So we thank you, Lord, for that time and service that he gives despite of his own commitment with his own radio programs, Lord, from Germany. So we thank you, Lord, for his service and time and dedication as well. We also thank you for Sister Dolly who came and shared and prayed and sang, Lord, even as she has been doing this for your honor and for your glory, according to your call upon her life, Lord. Be with her and also help her, Lord, despite of everything, Lord, enabling her, Lord, to know, Lord, this is of your service and your call upon her life, Lord, to come forth and bring forth, Lord, much of the blessing into many that are being listened and being blessed by it, I pray. So also thank you, Father, for the way you gave me, Lord, to be able to also share, Lord, and also pray, Lord, and also being able to sing, Lord, for your honor and for your glory, Lord, and for the word that came through, Lord, from Pastor Naomi, Lord, to be sharing, Lord, just like Brother Mahendra mentioned, Lord, from the beautiful Psalm 84, Lord, how he came and ministered to many of us, Lord, to know, Lord, how to, Lord Jesus, come and take our time with your service. When we spend our time in the courts of the Lord, a thousand elsewhere is better to spend the time in the courts of our living God than a thousand days elsewhere, a thousand the way the psalmist says, he means what he says, and we know what he says because we experience that very well. Bless us, Lord, when we come into your presence, when we come into the courts of our God, in the churches that we worship you, even as on a Sunday, Lord, even as many have been coming and worshiping and praising you, Lord, through these media networks, Lord, if they couldn't attend a church, this is the best way they can come and be blessed by it, Lord. So we thank you for that as well, Father. I pray in Jesus' name, amen and amen.
0: Amen. Thank you, Sister Rajan Arama, for the closing prayer. In the Nanle, Sangama Vaal, Uvasa Chuthi Avishara, in the Terivaga, Aviyavan Valerathan, Lekarandu Kondu Devu Pullegal, Thalandu Kondu Dasakal, Ketu Kondu Kondu Pullegal, Maru Kondu Kondu Pullegal, Devan Abari Vidamaga, Asi Vaiparaga. Amen. Bless you, brother. Pesamari, ma'am. தொடர்ந்து அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை கலந்து வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரதமர் மகேந்திரன் விக்டோரியா. ஆமென்,
3: ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

Praise the Lord. அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வந்தாச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ், வந்தாச்சு கிறிஸ்மஸ், வந்தாச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ், வந்தாச்சு.

தேவ ஜனமே, கர்த்துடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாம்.

சங்கீதம் 115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கேட்டுக்கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: உங்களை கடல்ல போடுங்க மேடம். சின்ன கேள்வி, சின்ன கேள்வி,
1: 21 கிலோமீட்டர் நீளம், 21 கிலோமீட்டர் அகலம், 13 கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு, 166 கிலோமீட்டர் ஆழம், 25.6 கிலோமீட்டர்
0: நீளம், அவ்வளவு
1: நீளம் வந்து 21 கிலோமீட்டர்
0: ஓகே, அகலம்,
1: அகலம் வந்து 13 கிலோமீட்டர்
0: ஆழம்,
1: ஆழம் வந்து 25.62 போட்டிருக்கு
0: கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் இது கணக்கு இல்லை, நான் கேட்கல.
1: அப்படித்தான் போட்டிருக்கா.
0: நீளம் 21 கிலோமீட்டர் அகலம் 13 கிலோமீட்டர் எதுல போட்டிருக்கு?
1: இதுல கடலியா கடலண்டைக்குள்ள எல்லாம் வந்து விழுது. என்ன மக சீர் வெப்பநில முதன்மை வரத்து எல்லாம் போட்டிருக்குது. அதுல நாடு வடிநில நாடுகள் இஸ்ரேல், சிரியா, லெபனான். அதிகபட்ச நீளம் 29 கிலோமீட்டர் 13 மீட்டர் அதிகபட்ச அகலம் 13 கிலோமீட்டர் 8.1 மீட்டர் மேற்பரப்பு 166 கிலோமீட்டர் 64 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. சரியா பிள்ளையா? அண்ணா
0: ஒரு நிமிஷம் பாருங்க.
1: வேதத்தில் எங்கே அண்ணா இருக்கு அதை காட்டுங்க முதல்ல.

0: கூகுள் அதுக்கு நடக்குது, கூகுள் கூகுள் சத்தம் கேக்கு,
1: கூகுள் இல்லாட்டிக்கு இன்றைக்கு வாழ்க்கை இல்லையா.
0: என்ன சொல்றது,
2: சி ஆஃப் கலாலி என்று போட்ட நான் அது கலிலே தமிழ்ல போட போட அது 164 கிலோமீட்டர் மைல் ஐயா, 166 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், தாளம் 157 ஃபீட் 48 மீட்டர், 13 மைல் நீளம், 21 கிலோமீட்டர்ஸ், 7 மைல் அகலம். நான் சொன்ன சரிதானே, 7
0: ஆமாம், 13 மைல் நீளம்,
2: 7 மைல் அகலம்,
0: 6 மைல் அகலம்,
2: 7 கிடக்கு ஐயா, 11 கிலோமீட்டர்ஸ், 7 எனக்கு தெரியும், அதான் 7 நான்
0: 13 மைல் நீளமும் 6 மைல் அகலமும்
2: 7 கிடக்கு இதுல.
0: அளந்தவனுக்கு அவனுக்கு ஏழா தெரிஞ்சது போல இருக்கு,
1: வண்டிலே வண்டி இருக்குது.
0: நீளம் 13 6 13 6 என்ன மைல், இந்த மைல் என்று போட்டிருக்கு
1: அண்ணா. சரியா, எங்க இந்த வேதத்துல இப்படி இந்த சதுர அளவெல்லாம் இருக்க சொல்லு போங்க, நீங்க எங்களை கேக்குறியா
0: எங்க இருக்கோ.
1: கடல் என்றுதான் கிடக்குது இல்லையா, ஒரே ஒன்றையும் காணையிலே தான் பாக்குறேன்.
0: பதிமூன்று மைல் வந்து எத்தனை கிலோமீட்டர்,
2: 21.
0: அப்ப சரி, 13 மைல் வந்து 21 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் அகலம் வந்து 6 மைல்,
2: 7 11
1: அகலம் வந்து எங்கட இதுல 8.5 மீட்டர் வந்து.
0: இந்த நீங்க சொன்னது சரிதான், 21 கிலோமீட்டர் 13 மைல், 13 கிலோமீட்டர் 6 மைல், ஆழம் 25.4, அதான் பிரச்சனை இருக்கு. ஆழத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க,
2: ஆழம் தெரியும் தானே ஐயா. இப்போ நீங்கள் ஒரு நிலத்திலேருந்து ஒரு மீட்டரை வச்சா அவ்வளவு தூரத்தில் கோல்டு இருக்கு, அவ்வளவு தூரத்தில் தண்ணி இருக்குன்னு தெரியும்.
0: அதுதான் சரி,
2: இப்ப எல்லாம் இதுல எலக்ட்ரானிக்ல எடுக்கலாம் தானே
0: இருக்கலாம். இப்ப 13 மைல் மைல் கிலோமீட்டர் சரியா இருக்கு. சரி, அந்த கேள்விக்கு விட கிடைச்சது. கர்மேல் எங்கே இருக்கு,
2: கர்மேல் பர்வதம்
0: எங்கே இருக்கு,
1: பர்வதத்தில்
0: எங்க இருக்கு,
2: லெபனான் தான்
0: கர்மேல்,
2: லீபனோன்
0: பலஸ்தீன நாட்டுள்ள பேர் பெற்ற மலைத்தொடர் பலஸ்தீன நாட்டில் இருக்கு.
2: அதான்
0: என்ன வடை சாப்பிடுறீங்களோ,
2: பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க,
0: பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா, ஒரு கையினால் வேலை செய்து மறு கையில் ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்,
2: நெகேமியாவோட வேலை, நெகேமியாவோட வேலை வரணும், கட்டிடம் கட்டணும்.
3: பிரஸ் ரோட் ஐயா,
0: ஒரு கேள்வி, வேடத்துல சேர்ச்சிக்கு போற பரம்பரை, அந்த பேர் என்ன?
3: சேர்ச்சி போற பரம்பரை யாரு? அண்ணாள். அண்ணாள்
0: இல்ல, வருஷத்துக்கு ஒருக்கத்தான் சேர்ச்சிக்கு போகணும்.
3: வருஷத்துக்கு
0: ஒருக்கத்தான் சேர்ச்சிக்கு போகணும். ஒரு நாளுக்கு பரம்பரை சேர்த்துக்கு
3: போகும்
0: நியூஇயருக்கு
3: போயினா, நியூஇயருக்கு ஒருக்கா போயினா, அல்லது கிறிஸ்துமஸ் அப்படித்தான் போயினா, மட்டுமடி சேர்த்து வைக்க காண கிடையாது.
0: பழைய ஏற்பாட்டுல வருடத்துக்கு ஒரு நாள் தான் அவர் சேர்த்துக்கு போவார். அவர்கள் யார்?
3: பழைய ஏற்பாட்டில வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கு போறாங்க. ஆரப்பாது,
0: அதுதான் கேள்வி. குட் ஃப்ரைடே சேர்ந்த முறையில் அது ஒன்றும் கேள்வி இல்லை.
3: உங்க வார
0: எல்லாட்டி கையெழுத்துங்க
3: அவரும் போயிட்டார்.
2: அவர் சொன்னவர் தானே ஐயா? அண்ணாள்
0: அண்ணா சரியோ?
2: ஓ
3: சரி, அவங்கதான் வருஷத்துல ஒரு காப்பு. அவர் பேருக்கு சொல்லப்பட்டிருக்கானே வருஷத்துல ஒரு காப்பு. அவர் சந்திச்சுட்டு வருவாரு, சாமுவை சந்திச்சுட்டு அவருக்கு அந்த சணல் நூலால பின்னில உடுப்பையும் கொடுத்துட்டு வருவாருன்னு சொன்ன சரிதான் ஐயா?
0: சரி, அடுத்த கேள்வி. ஒரு கையினால் வேலை செய்து மறு கையில் ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்?
3: ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடிச்சிருந்தவையா?
0: ஒரு கையினால் வேலை சாந்தேப்ப, மறு கையில ஆயுதம்
2: நெஹேமியாவோட அந்த கோல் கட்டினவர்.
0: என்ன ஐயா மறுபடி?
2: இஸ்ரவேலர்.

0: ஹேமியோட நண்டு இது கட்டினவ, அந்த அலங்கத்தை கட்டினவ,
1: விடை போர்டருக்கு வந்திருக்கு சரியில்லை.
2: போர்டருக்கு வந்திருக்கு விட சரியில்லையோ. நெஹேமியாவும் அவருடைய ஆட்களும் தானே ஐயா?
1: தவறான விடை.
2: அல்ல சம்பல தூரான்னு சொல்ல போறீங்களா?
1: நெஹேமியா உடன் அலங்கம் கட்டின ஜனங்கள்.
2: அதுதான் சரி. ஆக்கள்
1: மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன என்று கேட்டவன் யார்?
2: அது வாலிபனா?
1: அதெல்லாம் சொல்ல மாட்டோம், கேள்விதான் கேள்வி.
2: அதான் வாலிபன்.
1: மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டவன் யார்?
2: நீங்க திருக்குறள்ல இருந்து கொண்டு வருவீங்க போலயா?
1: வேதாந்தத்துல கேக்குற கேள்வி திருக்குறள் போறீங்க. தெரியாது தெரியாது சொல்லுங்க. நோ சமாஜிபிகேஷன்.
2: மண்ணுயிரை
1: கட்டு சிலையும் வராது, கூகுளையும் வராது, உங்க புத்தகத்திலையும் வராது. மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேதானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டவன் யார்?
0: சகேயு. சகேயு
1: இல்லை, தவறான விடை. இப்படிப்பட்ட கேள்வியை ஒருத்தர் தான் கேட்பான், மற்ற கேள்வி கேட்கலாது. அப்படியா?
2: ஒரு ஆள் தான் கேட்பாரோ சொல்றீங்க?
1: அந்த இப்படியான கேள்வி ஐயா, ஒரு ஆளா முடியும் மற்றவர்கள் கேளாது.
0: மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்காக இலக்கு வைத்தது என்ன?
1: என் தேவனே, உமக்கு பிரியமாக செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவன் யார்?
2: அது ஆண்டவர் இல்லையோ? ஆண்டவர் ஐயா செல்ல இயேசு கிறிஸ்து.
1: தேவனே, உமக்கு பிரியமாக செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவன் யார்?
2: சங்கீதத்திலாம் வருது ஐயா இந்த வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருமன்னு சொல்லி வருது அந்த வசனத்துல.
1: சங்கீத தவறான விடை.
2: அப்ப என்ன தெரியாது ஐயா?
1: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று
0: சொன்னியமானனையா? என் தேவனே,
1: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவன் யார்? ஒரு பாட்டு விட்டு இருக்கலையா, உமக்கு பிரியமானதை செய்ய.
0: பாடுற
3: சங்கீதம் 48.
1: தவறான விடை.
0: தேவனே, என்று இவர் சொல்லி இருக்கலாம். என்ன பேர்
3: நாற்பதெட்டுல இப்படித்தானே பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
0: ஐயா பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா?
1: பழைய ஏற்பாடு.
0: பழைய
1: கேள்வி நீங்க மரியாதை கவனிக்கல. என் தேவனை உமக்கு பிரியமா செய்ய விரும்ப சொன்னவன் யார்?
3: தாவீது.
1: அதான் விட சங்கீத நாற்பத்தெட்டு கூட தாவீது
0: அதான் சொன்னான் ஐயா.
1: சங்கீத நாற்பத்தெட்டு சொன்ன கூட இல்ல,
0: நான் சங்கீதம் நான் சொன்னேன் தாவீதன்.
1: சொல்லுறீங்களே சரி தாவீது சங்கீத நாற்பத்தெட்டு அது புரியாத மரம் இல்லை ஜனத்தா. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கதர்ந்து திரும்புங்கள் என்ற சொன்ன தீர்க்கதரிசியார்
3: எரோமியா.
1: தவறான விடை.
3: எரோமியா தீர்க்கதரிசி.
1: இல்லை தவறான விடை. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து எனக்கு தெரியாது கிழித்து தேவனத்தில் கத்தடத்தில் திரும்புங்கள் என்று சொன்ன தீக்க தரிசியார்
2: சொல்லுங்க.
1: மர்மல் சரியா கையெழுத்துங்க
2: இல்லையா? சரி பையா எனக்கு இதுல ஒன்று இதுல பாத்திரம் புரங்க பைபிள் வச்சுக்கணும். இதுல வந்து ஆறு இல்ல ஆமோஸா? ஆமோஸ் தீக்க தரிசியா?
1: இல்லை தவறான விடை. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கத்திரத்தில் திரும்புங்கள் என்று சொன்ன தீக்கதரி யா?
2: இருதயங்களை கிழித்து
0: உங்கள் இருதயங்களை கிழித்து யோவேல் 2:13 இருக்கு.
1: சரியான விடை. சரியான விடை.
2: யோவேல் தீர்க்கதரிசி
1: உங்கள் தலைவர்களை கிழித்து ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னவர் யார்?
2: என்னது?
1: உங்கள் தலைவர்களை படுத்ததான பில்லோ தலைவர்களை கிழித்து ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னவர் யார்?
3: கர்த்தர்.
1: காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன் யார்?
0: யோவான். யோவான்
1: தவறான.
0: காட்டு மிருகங்களுக்கு என்ன பண்ண தாவீது? காட்டு மிருகங்களுக்கு காட்டு மிருகங்களுக்கு
1: காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தவர் யார்?
0: கொண்டிருந்தவர் இருந்தவர்
1: இருந்தவர் வர் வர்
0: இருந்தவர் காட்டு
3: இயேசு கிறிஸ்து.
1: தவறான விடை. என்ன சொன்னீங்கள்? வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன் யார்?
0: ஆதாம். ஆதாம்
1: இல்லை
0: ஆதாம்
1: ஆசீர்வாதம் கேட்ட மகன் யார்?
3: மகளா?
1: ஏசா. சரியான விடை. அடுத்த கேள்வி ஆசீர்வாதம் கேட்ட மகள் யார்?
3: மகள் அச்சால்.
1: என்னவே
3: காலேபின்ற மகள் அச்சால்.
1: அச்சால் தவறான விடை.
0: ஐயா அந்த என்ன ஜனத் அந்த ஒருத்தி மறைவணி போட்டு திரும்பி வந்து ஆசீர்வாதம் கேட்டா.
3: அதத்தான் சொல்றேன், காலேபின் மகள் அச்சால் என்று.
0: அப்ப அல்லது இந்த அந்த கொலை செய்யப்பட்ட ஒரு மகள் இருக்கிறாளோ,
3: ஜொத்தாண்ட மகள்,
0: ஓ
3: இது அவ பிறகு வந்து ஆசீர்வாதம் கேட்கலையே.
1: ஜனத்துக்கு புலவுற சரியான விட ஜன அச்சால், நீ அச்சால் அச்சால் இல்ல என்ன சாப்பிடல அச்சால் கேட்ட ராஜா யார்,
0: ஆசீர்வாதம் கேட்ட ராஜா,
1: ராஜா ஆசீர்வாதம் கேட்டவர்
0: ஏரோ
3: தான்.
1: சரியான விடை, யாத்ராமம் 12:32 பார்வோம். ஆசீர்வாதம் கேட்ட பக்தன் யார்,
0: யோபு,
2: யாக்கோபு, யாக்கோபு, யாக்கோபு ஐயா, யாக்கோபு, ஜேக்கப், இஸ்ரவேல்,
1: யாக்கோபு தவறான விடை,
2: இஸ்ரவேல், இஸ்ரவேல்,
1: யாக்கோபு தவறான விடை,
2: யாக்கோபு, யாக்கோபு,
3: வித்தியாசம்
2: தமிழ் தெரியா, ஜேக்கப் சொல்றேன் ஐயா,
1: நான் கேட்ட தமிழ்ல புரிய இங்கிலீஷ்ல மறுபடியும் சொல்றீங்க,
2: தெரியாது ஐயா, எங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரியாது ஐயா.
1: ஒரு படைத்தலைவனுக்கு விருந்து கொடுத்த ராஜா யார், ஒரு படைத்தலைவனுக்கு விருந்து கொடுத்த ராஜா யார்,
2: தாவீது,
1: சரியான விலை தாவீது.
3: ஓகே அண்ணா, நான் நிப்பாட்டுறேன், என்னுடைய நேரம் வந்துட்டது.
2: இருக்க
1: போனா
2: ஏதாம அடிப்படையில் நான் கேட்பேன், வேதாத விட்டு நான் போக மாட்டேன்,
1: ஞானத்தை கேட்க கூடாது.
2: ஜாரிடத்திலே ஞானம் உண்டு,
1: நீதிமன்றத்திலே, நீதிமன்றம்
2: இல்லை,
0: ஆரிட ஞானம் உண்டோ,
2: ஆரிடத்திலே ஞானம் உண்டு,
0: ஞானவானிடத்தில் ஞானம் உண்டு
2: இல்லை,
1: நீதிமன்றத்தில் இருக்கு,
2: என்னத்தில் இருக்கு,
1: நீதிமொழிகள்,
2: நீதிமொழிலாம் இருக்கு ஐயா, அதன் யார் இடத்துல தான் கேட்கிறேன்,
1: யாரிடத்திலே
2: ஞானம் உண்டு,
1: ஓ அது வசம் இருக்கு, யார் என்றால்
2: உம்

0: யாருக்கு ஞானம் உண்டா? இது என்ன விஸ்டம்? விஸ்டம் விஸ்டம்
1: என்ன?
0: விஸ்டம்
1: விஸ்டம்
2: எங்கட ஞானத்துட்டியோ? எங்கட ஞானத்துட்டியோ? மயிலுக்கையா, எங்கட ஞானத்துட்டு தான் ஞானம் உண்டா? நீ ஞானம் ஞானம் உண்டு சொல்லுறீல்ல நடு.
0: விவேகி விவேகி
2: விவேகி எடுத்து ஞானம் உண்டுண்டா?
0: என்ன
1: குத்தி மதிப்பு குருட்லாக்கல
2: சொல்றீங்களா? புத்தியில தங்கி இருக்கா?
1: புத்தி புத்தி என்றது வேற, ஞானம் என்றது வேற.
2: கேள்வி என்ன திருப்பி சொல்லுங்க?
1: யாரிடத்தில் ஞானம் உண்டு? வேதமே தெளிவா சொல்லுது.
2: மூடனுக்கு யான
0: வாசம் இருக்க கிருபையிலவனுக்கு ஞானம் உண்டோ?
1: இல்ல இல்ல இல்ல.
0: சொல்றேன்,
2: ஞானம் ஞானிய பலவானாக்கும் கிடாக்கு. ஞானம் ஏழையின் ஞானம், ஞானிகளின் ஞானம், அதிக ஞானம் ஒன்று வாசிச்சேன். ஞானம் ஞானிகளுக்கு அதிக பலனாக்கு. ஞானம்
1: சரி, முடியுமா முடியாத கையெழுத்துங்க ரெண்டு பேரும்
2: பாருங்க பாருங்க.
1: உங்களுக்கு கை ரெண்டு பேரும் கையும் தெரியும். தெரிஞ்சதுதான் நான் தருவேன்.
2: ஞானம் புத்திமானுக்கு முன்னாக இருக்கும்.
1: அது இருக்கும். ஆனா நான் கேட்ட கேள்வி, யாரிடத்துல ஞானம் உண்டு? இருக்கிறது வேற, உண்டு.
2: விவேகி விவேகி இடத்த விவேகி
1: இல்ல இல்ல. அதுதான் மகேந்திரமையா
2: சொன்னேன். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு
1: அப்படி வாங்க வழி எங்க இருக்கு?
2: நீதிமணிகள் 11:22.
1: தாழ்ந்த சிந்த உள்ள இடத்துல ஞானம் உண்டு. ஆவேன் சரியா ஐயா?
2: ஆமா.
1: கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார்? பார்ப்பார்.
2: உத்தமனை நோக்கி பார்க்கிறார்.
1: இல்லை.
2: கர்த்தர் பக்தி உள்ளவனை நோக்கி பார்க்கிறார்.
1: இல்லை. மகேந்திரமா சொல்லுங்க ஐயா.
2: யார நோக்கி பாக்குறாரா?
1: கத்தர் கத்தர் யாரை நோக்கி பார்ப்பார்?
2: யாவருக்கும் யாரை நோக்கி பார்ப்ப?
1: முடியாதா? கைய வைத்திருக்கா?
0: பொறுங்க பொறுங்க. கூகுள்ல பாக்கறோம்.
1: கூகுள் வேலை செய்யாது. எப்போ கூகுள் எல்லாம் மாத்திட்டாங்க. கூகுள் மாத்தாக்கு முதலே நான் எடுத்து வச்சுட்டேன்.
2: என்ன அடிக்கடி ஒவ்வொண்ட மாத்துறாங்க? ஜூமில மாத்துறாங்க, வாட்ஸ்அப்ல மாத்துறாங்க.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல. அது என்ன சிஸ்டம் சொன்னால ஐயா? ஏஐ சிஸ்டம் இருக்கு இல்லையே?
2: ஆமா.
1: அதுக்குள்ள கொண்டு வராங்களா ஐயா எல்லாத்தையும்? இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இப்ப எல்லாம் வந்து அதான் இப்ப எனக்கே இப்ப பிரச்சனை இருக்கேன்னு சொன்னா, இந்த சில சாமான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன் ஆன்லைன்ல வந்து. இப்ப ஆன்லைன்லாம் டக்குன்னு கட் பண்ணி விட்டு போச்சு. உடம்பு அடிச்சு கேட்க சொன்னா வந்து அது இப்ப இதுல இதுல அப்படின்னா திரும்ப அது என்ன அப்டேட் செய்து எழுதுமாம் கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்லி
0: சொன்னாங்க.
1: பதினஞ்சு வருஷம் எடுத்துட்டு வரேன். ஆனா இப்ப திடீர்னு இருந்தா போல எல்லாம் நிப்பாட்டி காரியங்கள் எல்லாம் நிக்குது. 100 கேள்வி இருக்கு.
2: பழைய ஏற்பாடு என்ன?
1: என்ன
0: உங்களோட தெரிய விட
1: இல்ல ஐயா? பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடு தான்.
2: பழைய ஏற்பாடோ?
1: கத்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? கத்தர் மகேந்திரமையாவை நோக்கி பார்ப்பார். ரெண்டு சொன்னால் எப்படி இருக்கும்?
2: பரிசுத்தவான்களை
1: இல்ல இல்லையா?
2: நோக்கி பார்ப்பேன்.

0: தெளிவான ஒரு அருமையான சத்தியம் ஐயா. சொல்லுங்க.
1: வேலையன் குக்களுக்கு செவி கொடுக்கிறவன?
0: அது செவி கொடுக்கிறோம் ஐயா. ஆனா ஆண்டவர் நோக்கி பாக்குறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்ல வச்சுக்கிறாரு ஐயா. செவி கொடுக்கிறது வேற விஷயம், ஜபத்தை கேட்கறது வேற விஷயம். ஆனால் அவர் நோக்கி பாப்பாரு சொன்னால் உற்று பாக்குறேன்னா அந்த அர்த்தம் வந்து எப்படி அதை உற்று எப்படி என்னத்தை உற்று பாக்குறா எப்படி பட்டவனா உற்று பாக்குறேன்றதான் அதோட காரியம். வேலாதா
1: பொறுங்கோ.
2: பிதாவை நோக்கி பாக்குறேன்
0: இல்லையா? கத்தர் யாரை நோக்கி பார்க்கிற? பிதாவை என்று இல்லையா, கத்தர் யாரை? அப்படியே போகணும்.

0: சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களோ?
1: தரித்திரருக்கு கொடுப்பவனை நோக்கி பார்ப்பார்.
0: மனுஷனை
1: கத்தர் மனுஷனை நோக்கி பாக்குறாரு.
0: இல்லை இல்லை இல்லை,

0: ஓகே டைமாச்சு. ஜபத்தோட முடியுங்க சிஸ்டர், வந்துட்டா. என்ன மரமளி
1: சிறுமைப்பட்டு ஆவியில நெருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி
0: பார்ப்பேன்.
1: பாருங்க இரக்கத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்திலே வந்து உன் நாமத்து நிமித்தம் கேள்விகளை கேட்கவும் ஆண்டவரே அதற்குரிய காரியங்களை சொல்லவும் மறுமொழிகளை சொல்லவும் இருந்த கிருபைகளுக்காக சோதரம் ஐயா. இந்த இடத்துல இணைந்த எனற்றையும் ஆண்டவரே மகேந்திரம் ஐயாவையும் டிசி ஐயாவும் இந்த நாட்களே ஆண்டவர் உங்கள் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. நீதானே பொறுப்பேற்று அவள் நடத்தி கொள்ளும்படியாக ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவள நல்ல பிதாவே. ஆமேன்.
0: இதுவரை நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த சௌரி ஜனட் சௌரன் மைந்தனையா, சுவிசேஷரேட்வின் பானர் சௌரன் பாலன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திர தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்
2: Recording stopped.
0: எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகி செல்வி.
2: Recording in progress.
0: எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கவும். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. அவர்களிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்க ஊழியரை வாழ்த்தி வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட் அம்மா. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் சோதரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய உயிர் தெழுந்த பிறகு கர்த்தர் யார் யாருக்கு காட்சி கொடுத்தார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இரண்டு காரியங்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் இந்த உயிர் தெழுதலின் சம்பவங்களை நாம் விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நமக்கு இந்த விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக விஞ்ஞானம் உயர்ந்த இந்த நாட்களிலே, லஞ்சங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நாட்களிலே, அந்த நாட்களிலேயே கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லும்படியாக அங்கு காவலாளிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் உண்மையாகவே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்கிறத ஒரு விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிருபையாய் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அந்த விசுவாசமே ஒரு நமக்கு ஒரு

கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் முதலாவது அவர் காட்சி கொடுத்தது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது 7 பிசாசுகளை அவர்களிடத்திலே இருந்து கர்த்தர் துரத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 7 பிசாசு பிடித்திருந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் அது நீக்கப்பட்ட பிறகு அந்த சகோதரி எவ்வளவு தேவனை அன்பு செலுத்தினார்கள் என்பதுதான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். பாருங்கள், நாம் கூட எத்தனையோ நன்மைகளை தேவனிடத்திலே பெற்றிருந்தும் அவரை நேசிக்க நமக்கு மனதில்லாமல் போகிறது. அவரை விடாப்பிடியாக தேடின ஒரு பெண்தான் ஆண்டவர் அவர்களுக்கு முதலாவது தரிசனம் கொடுக்கின்றார். எவ்வளவோ பெரிய வேலையை முடித்தார் ஆண்டவர். இந்த ஆதியாகமத்திலிருந்து இந்த மனுஷனை உண்டாக்கின நாளிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்கிறது ஒரு உண்மை. அதாவது இப்படிப்பட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்கிறது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய மேலான வேலையை செய்த தேவன் ஒரு சிறு பெண்ணுடைய, ஒரு தனி மனிதனுடைய வாஞ்சையை, கண்ணீரை துடைக்க அவர் வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். நாம் இந்த நாளிலே எத்தனையோ விதமான கண்ணீரினால், கவலைகளினால், ஏக்கங்களினால், எண்ணங்களினால், கேள்விக்குறிகளினால் நாம் நிறைந்து காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவனே பதிலாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கண்ணீருக்கு அவர் பதில் அளிக்கிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த யோவான் 20 அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது யோவான் 20 அதிகாரத்திலே உள்ள ஒரு சில முதலாவது முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மதுலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்கள், அதிகாலையில் இருட்டோடே இந்த பெண்களுக்கு அநேக அடைமொழிகள் நாம் நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இருட்டோடே எழுந்து அவர்களுடைய வாஞ்சைகள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய வேலைகள், பெண்கள் இருட்டோடே அவர்கள் நேரத்தோடே காலையில் எழுந்து தங்களுடைய பொறுப்புகளை காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில இருக்கிற பெண்கள் உண்மையாகவே அவர்கள் சாதனை புரிகிறார்கள். இரவும் பகலும் தன்னுடைய குடும்ப காரியத்திலே நோக்கமாக அதை செயல்படுத்துகிற வீராங்கனைகளாக இருந்து எத்தனையோ காரியங்களை சாதித்த பெண்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்து தேசங்களுக்கு அவர்களை தலைவர்களாக, கர்த்தருக்கென்று பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக உருவாக்கினவர்கள். ஏன் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்க்க சீகன்பாலுடைய தாய் அவர்கள் மரிக்கும் பொழுது தன்னுடைய மகனிடம் இந்த பைபிள் தான் உனக்கு சொத்து, நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார்களாம். அதை மொழிபெயர்த்தவர் தான் நமக்கு தமிழ் வேதாகமம் சீகன்பாலுக்காக காணப்படுகிறார். இப்படியாக இந்த ஒரு பெண்ணுடைய விடா முயற்சி அந்த இருட்டோடே எழுந்து காரியங்களை செய்கிறது. பாருங்கள், இருட்டோடே எழுந்து அவர்கள் கல்லறை இடத்திற்கு போறார்கள். எதற்கு போகிறார்கள்? தேவனுடைய அந்த சரீரத்தை காணும்படியாய் அவரை, அவருக்கு அந்த சரீரத்திலே அவர்களுடைய அந்த கடமைகளை செய்யும்படியாய் வாஞ்சையோடு கூட அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அங்கு அவருடைய சரீரத்தை அவர்கள் காணாதபடி அவர்கள் தவித்த தவிப்புதான் நம் இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பாருங்கள், அங்கு கல்லறை
கல் புறப்பட்டு எடுத்து போட்டிருக்கிறதை கண்டால் உடனே

0: அவள் பேதரிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், அது யோவான், அன்பாயிருந்த சீஷர் தான் யோவான். பேதரிடத்திலும் யோவானிடத்திலும் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், ஒரு காரியத்திலே நமக்கு திகைப்பும் குழப்பமும் கேள்விக்குறிகளும் வரும் பொழுது நாம் அது சம்பந்தமானவர்களிடம், மனிதர்களிடம் ஓடுகிறோம். இவர்களிடம் சென்றால் நமக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமா, ஒரு நீதி கிடைக்குமா, ஒரு வழி கிடைக்குமா என்று நாம் அங்கலாய்த்து ஓடுகிறோம். அப்படித்தான் இந்த சகோதரி மதலேனா மரியாள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவருடைய சரீரத்தை நாடி தேடி ஓடி ஆசையாய் வந்தார்கள். ஆனால் அவருடைய சரீரம் அங்கு இல்லை என்றவுடன் ஒரு மனிதனிடம், அதாவது சீஷர்களிடம் சென்று அவர்கள் கேட்கிறார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று. இந்த சகோதரி அடக்கம் செய்யும் வரை, அதற்கு முந்தின அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் செய்யும் வரை அவர் அந்த சிலுவை பாடுகளை பார்த்தது மாத்திரமல்ல, அடக்கம் செய்யும் வரை அவர்கள் கூடயே இருந்தார்கள். எனவே இந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு மறுபடியும் அவர்கள் அந்த அதிகாலையிலே முதல் நாள், அந்த வாரத்தின் முதல் நாள் காலையில் அவர்கள் இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சரீரத்தை பார்க்க அவளாய் அந்த அன்பு, விடாப்பிடியான அன்பு, தீராத அன்பு அவர்களை அப்படியா ஏவி அவர்கள் ஓடி அவர்கள் கேட்கிறார்கள். மனிதரிடம் சென்று நமக்கு எப்பொழுதுமே முழுமையான பதில்கள் கிடைப்பதில்லை. அவர்கள் நமக்கு உதவி செய்யவும் முடியாது, உதவி செய்ய மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை, உதவுவார்கள், ஆனால் அவர்களாலும் அவர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த இடத்திலே. எனவே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மனிதர்களை நாடுவதை பார்க்கிலும் தேவாதி தேவனை, பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்தரை நாம் தேடும் பொழுது நாம் உண்மையாகவே நாம் பதிலை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மனிதரிடம் போனால் நம்மை ஒரு அவமானத்தையும் நமக்கு நிந்தையும் தான் கொண்டு வரும் மனிதர்களை நாடும் பொழுது. ஆனால் பரிசுத்த தெய்வமோ நமக்கு பாதைகளை திறப்பது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி அவர் உன்னதமான இடத்திலே அவர் வைக்க வல்லமையுடைய தெய்வமாயிருக்கிறார். பாருங்கள், இந்த பேதுருவும் யோவானும் உடனடியாய் அவர்கள் அப்பொழுது பேதுரு மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி, அதாவது யோவான் துரிதமாய் ஓடி, யோவான் தான் இதை எழுதுகிறார், அதனால் அவர் தன்னுடைய பெயரை அங்கு போடாதபடி. பேதுரு சற்று வயதிலே முதிர்ந்தவர், யோவான் சிறு வயதா இருந்ததினால் அவர் வேகமாக ஓடியிருக்கலாம். ஒருவேளை ஓடி குனிந்து அங்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அங்கு அவருடைய சரீரம் காணவில்லை, வெறும் சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும், அவருடைய தலையை சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். யோவான் விசுவாசிக்கிறார், என்ன ஆண்டவர் உண்மையாலுமே உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வசனங்கள் மறந்து விட்டது, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள். ஏனென்றால் எம்மாவூர் சீடரோடு ஆண்டவர் நடந்து சென்ற சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் துக்கமுகமாயிருந்தார்கள். துக்கமுகம், அந்த துக்கம் வரும் பொழுது நமக்கு எல்லாமே மறந்து விடும். பாருங்கள், அந்த சிலுவை மரணம் கொடுமை, அந்த அந்த கொடுமைகளை கண்ணார கண்ட இந்த சீஷர்களுடைய மனமெல்லாம் துக்கம் நிறைந்தவர்களாய் அவர்கள் 8 மைல் 7 அல்லது் 8 மைல் தூரம் அந்த எம்மாவூ என்ற அந்த ஊருக்கு அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களோடு தேவன் இணைந்து அவர்களோடு பேசும் பொழுது கூட அவர்களால் அவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்களும் துயரங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் நம்மை சூழ்ந்து நம்ம இருதயத்தை நொறுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அருகிலேயே இருந்து அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தால் கூட நாம் அதை அறிய முடியாது. எனவே துக்கங்களை துயரங்களை நாம் வசனத்தை கொண்டு மேற்கொள்ள நாம் கற்று அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நாம் வேத வாக்கியத்தை அறியாமல் இருக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடுகள் குறைவாகத்தான் காணப்படும். மதலேனா மரியாளுக்கு பாருங்கள், அடுத்ததாக முதலாவது மனிதரிடத்திலே சென்ற மரியாள் இப்பொழுது தேவ தூதரிடத்திலே போய், அவரை பார்த்தீர்களா? அவருடைய சரீரம் எனக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் அதை தெரிந்தால் நான் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வேன் என்று அவள் கெஞ்சுகிறாள். எப்படியாய் கேட்கிறாள் பாருங்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருந்தாள். இந்த பெண்களுக்கு அழுவது மிகவும் பிடித்த ஒரு காரியம். அழுதே சாதிப்பார்கள் என்று சொல்வார்கள். அழுகிற பெண்கள் அநேக காரியங்களை, எதற்காக நாம் அழுகிறோம் என்கிறதை சரியான முறையிலே நாம் அதை கர்த்தருடைய பாதத்திலே விடுகிற கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்து கணக்கு ஒப்பு கொடுக்கிற தெய்வம் என்று பார்க்கிறோம். அதற்கு பதில் அவர் அளிக்கிறவர். நாம் மனிதரிடத்திலே சென்று அழுதால் நம்மை தூசித்துதான் அவர்கள் அதை அலட்சியமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் அழும் பொழுது அவர் கல்லறையின் கல்லை புரட்ட தூதர்களை அனுப்புவது மாத்திரமல்ல, நமக்கு அவர் உடனடியாய் பதில்களையும் பரலோகத்திலிருந்து நமக்கு பதிலளிக்க ஒரு வல்லமையுடைய தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், மரியாள் என்ன செய்கிறாள்? அந்த கல்லறையின் அருகே உட்கார்ந்து அவள் அழுகிறாள். ஏன்? அவருடைய அன்பு தான் தேடி வந்த அவருடைய சரீரத்தை நான் காண முடியவில்லையே, பரிமள தைலங்களை போட முடியவில்லையே என்று அங்கலாய்ப்போடு கூட அவள் இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் அங்கு தோன்றி, 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். தேவ தூதரை காண்கின்ற ஒரு கிருபை எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. சீஷர்கள் பார்க்கவில்லை தேவ தூதர்களை. அவர்கள் திரும்பி போனார்கள். ஆனால் அவர்கள் கண்களுக்கு மறைவாக இருந்த தேவ தூதர்கள் யார் கண்களுக்கு வெளிப்படுகிறார்? மதலேனா மரியாளுக்கு. ஏனென்றால் அவள் விடாப்பிடியாக ஆண்டவரை அவள் திரும்பி போகவில்லை வீட்டிற்கு. அந்த ஆண்களோடு கூட அந்த சீஷர்களோடு போயிருக்கலாம். இல்லை, நான் எனக்கு அவர் ஏன் காணவில்லை, நான் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய சரீரத்தை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு, நம்முடைய வாஞ்சைகளுக்கு நாம் மற்றவர்களை நாடி ஓடாதபடி ஆண்டவரையே நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கேட்கும் பொழுது அவர் தூதர்களை அனுப்பி உதவி செய்கிற தேவன். எப்பிள்ளையாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக போகும் பொழுது கழுதைக்கு கண் திறந்து தூதர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு தூதரை பார்க்க கண்கள் திறக்கப்படவில்லை. அநேக வசனங்கள் இருக்கிறது. அப்படியாக கண்கள் திறக்கப்பட்டால்தான் தூதர்கள் நமக்கு தெரிவார்கள். தூதர்களை போல நமக்கு உதவி செய்கிற ஊழியர்களும் சகோதர சகோதரிகளும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள், யார் நமக்கு இந்த நேரத்திலே உதவி செய்வார்கள் என்று யோசித்து கொண்ட வேலைகளிலே அநேக நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலே கூட எத்தனையோ இப்பொழுது எனக்கு அதிகமாய் நான் வேலைகளை அதிகமா எனக்கு செய்ய முடியாது. ஆனால் முன் 20 வருஷங்களுக்கு முன்பதாய் மிகவும் ஆக்டிவாக இருக்க முடியும். அப்பொழுது கூட நான் யோசிப்பேன், யார் நமக்கு இந்த உதவியை செய்வார்கள், எப்படி இந்த உதவி நமக்கு வந்து சேரும் என்று யோசித்த பொழுது, எதிர்பாராத இடங்களிலிருந்து யாராவது ஒரு நபர் மூலம் அந்த உதவியை தேவன் செய்ய வைத்திருக்கிறார். அது தேவ தூதர்களையும் கட்டளையிட கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். அந்த கண்களை, அவர்களை பார்க்க கூடிய ஒரு கண்களை தேவன் தருகிறார், அதை அனுபவிக்க கூடிய ஒரு கண்களை தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களோடு சம்பாஷிக்க கூடிய ஒரு வல்லமையை தேவன் தருகிறார். ஸ்திரீயை நோக்கி, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆண்டவரை மறுபடியும் கேட்கிறாள். முதலாவது மனுஷரிடத்திலே ஓடிப்போனாள், இரண்டாவது தெய்வ தூதர்களிடத்திலே கேட்கிறாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறி, அடுத்ததாக இயேசுவிடத்திலேயே போய் கேட்கிறாள். தெய்வ தூதர்கள் இடத்திலே கேட்டுவிட்டு அடுத்ததாக இயேசுவை நோக்கி அவள் கேட்கிற வசனம் 15வது வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஏ, ஆண்டவருக்கு தெரியாதா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், நினைவுகளை அறிகிறவர், நம்முடைய வாழ்க்கையின் பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கூட நாம் என்னத்தை தேடுகிறோம், நம்முடைய வாஞ்சைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தெரிந்த ஒரு வல்லமையுடைய ஆண்டவர். அவர்தான் நம்மை பார்த்து கூட கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அனைத்தையும் அவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுடைய தெய்வமாயிருக்கிறார். நீர் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், தேவனிடத்திலே போய் அவரிடத்திலேயே அவருடைய சரீரத்தை குறித்து கேட்ட ஒரு பெண். பாருங்கள், தேவ தூதரை பார்த்த அந்த பெண்ணுக்கு கண்களுக்கு தேவனை பார்க்க முடியாதபடி அங்கு தடையாயிருந்தது அவளுடைய கண்ணீர். நாம் கண்ணீர் விடுவது அநேக நேரங்களிலே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதபடி தடையாக கூட அது இருந்துவிடும். ஆனால் தேவன் அந்த கண்ணீரையும் துடைக்க வல்லமையுடையவர். அவர் வந்து, ஏன் அழுகிறாய் என்றுதான் முதலோடு பேசுகிறார். நாம் கூட அழும் பொழுது யாரும் நம்மை பார்க்கவில்லையே, ஏன் என்று நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து அதற்கு பதில் அளிக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறுகிறது. களி கூர்ந்தது மாத்திரமல்ல, அவர் தேவன் என்பதை அறிந்து ரபூனி என்றால் ஆசிரியர், தன்னுடைய தனக்கு தான் யாரை தேடி வந்தேனோ என்று, அவர் போதகரே என்று அர்த்தமாம். ரபூனி என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே அவள் அறிந்து கொண்டார். தேவனுடைய சத்தத்தை சரியாய் நாம் அறிந்து கொள்ளுகிற நாட்களிலே நாம் காணப்பட வேண்டும். எக்காலம் தொனித்திடு வேளையில் இயேசு வானத்திலே வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நாம் ஜீவிக்கிறோம். பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, இந்த வசனம் எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமா இருக்கும். இந்த யோவான் 20:17 பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். எவ்வளோ பெரிய வேலை! ஆண்டவர் இந்த மனு குலத்தையே மீட்டு எடுக்க வந்த தேவா தேவன் தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த பிதாவினிடத்திலே சென்று தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பலிபீடத்திலே வைத்து இந்த பாவிகளுக்கு அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க வந்த நம்முடைய தேவாதி தேவன் அவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டிய நேரம் அந்த வேலையை ஒதுக்கிவிட்டு அந்த தனி பெண்ணுடைய கண்ணீரை துடைத்தார். ஆமேன். வேதத்திலே அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய கண்ணீரையும் குரலையும் கூக்குரலையும் கேட்டு பதிலளிக்கிறவர் நம்முடைய தேவன். எனவே நாம் தனிமையா இருந்தாலும் சரி, நாம் கண்ணீர் வடித்தாலும் சரி, அவர் நம்மை தேடி வந்து நமக்கு பதில் கொடுப்பார். ஆமேன். அவர் கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சுவிசேஷத்தையும் தான் உயிர்த்தெழுந்ததையும் இந்த உலகிற்கே சொல்லுவதற்கு ஆண்டவர் மதிலேனா மரியாலை சகோதரனிடத்திலே போய் சொல் என்று பயன்படுத்துகிறார். எனவே கர்த்தர் மதிலேனா மரியாலை பயன்படுத்தினவர். நம்மையும் இந்த நாட்களிலே பயன்படுத்தி பெரிய கிருபைகளை அவருடைய அறுவடைக்கு அவர் வருகைக்கு நாம் நம்மை நாமே அவருக்கென்று நாம் ஆயத்தப்படுத்த நம்மை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமேன். நான் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா, எங்களை ஒரு நாள் கூட அப்பா நீங்க கைவிடாத தேவன் தகப்பனே. எவ்வளோ பெரிய சாதனையை புரிந்த தெய்வன், அந்த சாதனையை அப்பா நீர் பரலோகத்திற்கு போக வேண்டிய அந்த நேரத்தை கூட நீர் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைத்த தெய்வம், எங்களுக்காக அப்பா இந்த பூமிக்கு வந்து எங்களை மீட்டெடுத்தவர், மறுபடியும் ராஜாதி ராஜாவாக அப்பா சேனைகளின் கர்த்தராய் நீதிபரராய் நியாயம் தீர்க்க வரப்போகிறீரே. அதற்குள்ளாய் நாங்கள் அப்பா உமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த ஆதாயப்படுத்த உம்மை பற்றி சொல்ல இந்த வானொலியை நீர் எடுத்து பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க. இதுல இணைந்து அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நடத்துகிற சகோதரரையும், மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதா காலமும் ஜீவிக்கின்ற
1: ஆலோசனை நேரத்திலே மரியாளுடைய காரியங்களை எடுத்து வந்து ஜெயித்திருக்கிறீர்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்துடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில நன்றிகளை God bless you, ma. Amen.
2: Amen.
1: Amen. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவலை எப்படி கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே போய்ப்போம். இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேஷ் கிரேட் பின் வானரவர்கள் வரவேற்போம்.

0: Recording in progress.
1: வேத பாடத்தோடு வழி நடத்த ஊழியர் சுசேகரின் வானரோகம் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட், ஐயா வழி நடத்துங்க.
2: பிரைஸ் லார்ட், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான உலகா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குள்ளே இந்த நாட்கள் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக சுபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 இந்த நாட்களே பலன் கொடுக்கும்படியாக சுபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே வார்த்தைகளை இந்த நாட்களே அடியோட உதடிலே நீர் போட்டு நீர் பேசும்படியாக உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் இந்த நாட்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட, அதாவது நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த நாட்களே நாங்கள் கடந்த சில தினங்களாக பார்த்தோம். நான் நேற்றைய நாட்களிலே நாங்கள் முன்னாளிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள், அதாவது நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து இந்த நாட்களே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 2:28 நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் இந்த நாட்களே தெரியும். அப்போஸ்தலர் 2:28 சொல்லப்படுகிறது, அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம், இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் அரவாசி இந்த நாட்களை நிறைவேறியிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இதை குறித்து இந்த நாட்களை பார்ப்பீர்களா என்றால், இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அந்த பெந்தெகோஸ்து நாளில் இந்த நாட்கள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த யோவேல் தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் இவர் சொன்ன இந்த வாக்குத்தத்திலே இன்னும் அரவாசி இந்த நாட்களிலே நிறைவேறவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் வேத அடிப்படையிலே பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த 30வது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களை அதிசயங்களை காட்டுவேன். இந்த காரியங்கள் இன்னும் இந்த நாட்களே வரவில்லை. இப்ப நடக்குது ஐயா, சண்டை நடக்குது பூமியில, சண்டை நடந்து பூமியில ஜனங்கள்லாம் செத்து கொண்டு போகிறாங்க, பசியால பட்டினியால நோயிலால இப்படியான காரியங்கள் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அக்னி புகை ஸ்தம்பங்களும் அதிசயங்களையும் காட்டுவேன் என்றால் இன்னும் அந்த காரியங்கள், இப்ப தொடங்கி இருக்கிற காரியங்கள் இன்னும் சரியாக அந்த நாட்களில் நிறைவேறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதான் இந்த நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த 36வது வசனத்தில் வாசிக்கிற வழியிலே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இன்றைக்கு அங்கு நிறைவேற காத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம். இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த ரெட் மூன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, அதாவது சோப்பு சந்திரன் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அவர்கள் அந்த கடந்த முறை பார்த்த அந்த காரியத்திலே, அதாவது முன்பு வந்த நிலைமையை விட மோசமான நிலையிலே இந்த நாட்கள் அந்த சந்திரன் அந்த சந்திர கிரணம் இந்த நாட்களை வந்திருக்கிறதே அங்கே அவர் சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் அந்த கணக்கு பார்த்து அந்த கணக்கின்படி பார்க்கிற வகையில சுகப்பாக அந்த சந்திரன் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய காலத்திலே இந்த நாட்களே அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனாலும் பாருங்கள், 32வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன், வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளுகிறவன் என்ன செய்வானாம், அங்கே அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த கடைசி நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்துக்குள்ளும் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் நிறைவேற வேண்டும். அதாவது எப்படி என்றால், அங்கே பூமியில இரத்தக்கரைகள் அக்னிகள் உண்டாகும், அதிசயங்கள் இந்த நாட்களை உண்டாகும். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கொஞ்சம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, இங்கே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாற வேண்டும் முற்று முழுதாக. அப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாட்களே. அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுவாயிருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி என்று சொல்லி சொன்னால், இனி ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்ய போறார் என்று சொல்லி சொன்னால், ஜனங்களை இந்த நாட்களிலே அவரே இந்த நாட்களில் ரட்சிக்க போறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு இவ்வளவு நாளும் இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்தோம், சுவிசேஷங்களை சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர்களே ஜனங்களை அங்கே திருப்பி கொண்டிருந்தோம். ஆனால் இனி அப்படி அல்ல, இனி காரியங்கள் அவருடைய தூதர்கள் இந்த நாட்களில் ஜனங்கள், அதாவது ஜனங்கள் போக முடியாத சில இடங்களுக்குள்ளே இந்த நாட்களே போய் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லி அவர்களையும் இந்த நாட்களில் தேவனை அறியும்படியான இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியார். ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் எல்லாம் நெருக்கமும் துன்பமான காரியங்கள் இருக்கிறபடினால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களை கடைசி காலத்தில் இந்த நாட்களை செய்ய போறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள், அந்தமான் தீவு என்று சொல்லப்படுகிற அந்த தீவுகளே அங்கே இந்த நாட்களில் ஒருவரும் அந்த அங்கே உள்ளுக்கு போக முடியாது. அந்த அந்தமான் தீவுக்குள்ள சொன்னா அந்த அந்த தீவு வந்து தனியே ஒரு தீவு இல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது அநேக தீவுகள் கொண்ட தீவு. ஆனால் குறிப்பிட்ட அந்த நடுவில் இருக்கிற ஒரு சிறிய தீவு, அது கிட்டத்தட்ட அந்த மற்ற தீவுகளில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. அந்த தீவுல தான் அந்த உண்மையாக ஆதி வாழ்ந்த நாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே வாருங்கள், சுத்தி வர அந்த கப்பல்கள் போகிற வழியில கூட தங்களுடைய அம்புகளிலே, அதாவது வில்லு வில்லையும் அம்பையும் வைத்து இந்த நாட்களை கப்பலே தாக்குவார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் ஒரு கொடூரமான காரியங்களாக அந்த நாட்கள் சில காரியங்களை இந்த நாட்கள் செய்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் மர்ம பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா சத்தியம் அறிவிக்கப்பட போன காலகட்டத்திலே தான் அங்கே அவர்களை இந்த நாட்களை கொன்று அவர்களை இந்த நாட்களை அப்படியாக சில காரியங்களை செய்து அவர்கள் செயற்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த காரியங்களுக்கு மாறாக இந்த நாட்களே தேவன் அவர்களுக்கு இந்த நாட்களே சத்தியம் அறிவிக்க வேண்டுமா இருந்தால் அந்த இடத்திலே தேவ தூதர்களை இந்த நாட்களே அனுப்புவார், அல்லது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை அவர்களுக்கு காண்பித்து மெய்யான தேவன் நான் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்திலே அங்கே தேவன் செயல்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள். ஏனென்றால் அரும பிள்ளைகளே இந்த பூமியிலே முடிவு வரும் முடிவு வரும் என்று சொல்லி எல்லாரும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாட்களே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், கடைசி மனுஷன் ரட்சிப்படையும் வரைக்கும் இந்த பூமிக்கு ஒரு முடிவு வராது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசி ஆத்மா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆத்மா தேவனை அறியும் வரைக்கும், ஏனென்றால் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து இந்த நாட்களை நாங்கள் இல்லை சொல்ல முடியாது, ஆண்டவரே உண்மை எனக்கு தெரியாது ஆண்டவரே என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களில் ஆண்டவர் அதுக்கேற்ற காரியங்களை எல்லாம் சொல்லுவார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ரேடியோ மூலமாய் போய்கொண்டிருக்கிறது, டிவி மூலமாய் சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில ஒரு சிலர் போய் இந்த நாட்களில் சத்தியத்தை சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி. அப்படியானால் நீ ஆண்டவர் கேட்பார், நீ என்னென்று நீ சொல்லுவாய் இந்த நாட்களில் என்னை அறியலி என்று சொல்லி. இதோ பார் டிவியில போய்கொண்டிருக்கிற டிவியை நீ பார்த்திருக்கிறாய், நீ அசட்டவண்ணாய் என்றெல்லாம் இந்த நாட்களை காண்பிக்கக்கூடிய காரியமாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆண்டோட வருகைக்கு ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்கள் சரியாக இருந்தால் தான் ஆண்டோட வருகை இந்த நாட்களில் வரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அல்ல அல்லது அப்படியாக இந்த நாட்கள் அந்த ஜனங்கள் சரியா இல்லையா என்று சொல்லி சொன்னால் ஆண்டோட வருகை தாமதமாகிக் கொண்டே இருக்கும். இன்றைய பாருங்கள், வேதமே சொல்லுகிறது எபிரேயர் ஆக்கத்திலே ஏன் தாமதமாகிறான்னு சொன்னால், எஞ்சியிருக்கிற ஜனங்கள் அவரை அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த இடத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை யோவேல் சுவிசேஷம் 2:28 பார்க்கிற வேளையிலேயே இங்கே சொல்லப்பட்ட அந்த கடைசி 3 28:32 வாசிக்கிற வேளையிலே அந்த அரவாசி வார்த்தைகள் இந்த நாட்களிலே நிறைவேறி இருக்கிறது. மிகுதி 3 காரியங்கள் இந்த நாட்களே அங்கே நிறைவேறவில்லை. பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான் கடைசி நாட்கள்ல. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியா இருப்பவர்கள் ரட்சிப்புக்கு உண்டா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இதை குறித்து நாங்கள் இந்த நாட்கள் இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிற 2:14 வசனத்தில் இருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு பதினொருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத சத்தமிட்டு, யூதர்களே, எருசலேமின் வாசமாயிருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவியுடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது முடிந்து மூன்றாம் மணி வேளையா இருக்கிறது. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலிலே உரைக்கப்பட்டது இது இப்படியே நிறைவேறிட்டது. பாருங்கள், அவ யோவேல் தீர்க்கதரிசியில பழைய ஏற்பாட்டுல சொன்ன காரியம் இங்க நிறைவேறுகிறது. கடைசி நாட்களின் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், இந்த நாட்களில் உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மீதும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மீதும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த வார்த்தை தெளிவாக கேளுங்கள். இங்கே யோவேல் 2:28 அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த அந்த கடைசி மூன்று வசனம் இங்கே இப்படியா சொல்லப்படுது. இங்க வாருங்கள், நிறைவேறாம இருக்கிறது. அல்லாமலும் வானத்திலே உயரத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காண்பிப்பேன். காடறியதையா இன்றைக்கு பாருங்கள், ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தினாலும் வேறு காரியங்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிலரை கொலை செய்தே இந்த நாட்களில் அந்த இரத்த பழிகளை இந்த நாட்களில் இந்த பூமியிலே ரத்தத்தை சிந்தும்படியாக செய்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்க வேகம் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இந்த நாட்களில் தெளிவாகும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் உள்ள நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். பாருங்கள், இந்த காரியம் அங்கே நிறைவேற போகிறது. அது மட்டுமல்ல, அடுத்த அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வான் ரட்சிக்கப்படுவார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறியாதிருக்கிறபடி நசனாய் இயேசுவை கொண்டு இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை இந்த நாட்களை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின்படியே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே அங்கே சிறுவயிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். வருமான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்துல பாருங்கள், யூதர்கள் அவரை கொண்டார்கள், அவருடைய ஜனங்கள் தான். அப்ப பாருங்கள், ஏனென்றால் ரோமருடைய ஆட்சி அந்த நாட்களில் உலகம் எங்கிலும் இருந்தாலும், ஆனால் இந்த நாட்களில் ரோமர்களுக்கு இந்த நாட்களில் என்ன இருக்கிறது? அந்த ஜனங்கள் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்குத்தான் காரியங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் இந்த நாட்களில் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஜனங்களினால் புறக்கணிக்கப்பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டு சிலுவை மரணத்துக்கு இந்த நாட்களிலே தம்மை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கும். அப்ப தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். யார் எழுப்பினார்? பிதாவாகிய தேவன் எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரே, நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பாரசத்திலே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த யோவேல் 2:28 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளிலே அங்கே இந்த கடைசி 2:28 22-32 வரை வாசிக்கிற வேளையிலேயே அந்த 30-31-32 வசனங்களில் சொல்லப்படுகிறது, இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். அருமையான கர்த்தருடைய, அப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தையிலே அரவாசி தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அரவாசி இந்த நாட்களிலே நிறைவேறவில்லை என்பதை அங்கே இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அதாவது இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸின் புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே, அதாவது எப்படி இங்கு நான் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆமோஸ் 9:11 வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஏதோமின் மீதியா இருக்கிறவர்களை மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் இது என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் நாட்கள் எப்ப பாருங்கள், இந்த பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், புறஜாதிகள் மேசியாவை விசுவாசிப்பார்கள். இதுதான் அந்த முக்கியமான காரியம். அப்ப புறஜாதிகள் மேசியாவை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து இங்கே இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் சொல்லப்படுவதை. விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை மறுபடியுமா இந்த நாட்களை நான் அதாவது எடுத்து திருப்பி அதன் திறப்புகளை அடைத்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழுதால் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் இதை என்று இதை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். விழுந்து போன தாவீதினுடைய கூடாரம் என்று சொன்னால் அங்கே என்ன காரியம், அதை எதை குறிக்கிறது? தாவீதினுடைய நாட்களை பாருங்கள், தாவீது எப்படியாக இந்த நாட்களை ஆண்டவருக்கு பிரியமா இந்த நாட்களை இருந்தார். அதனாலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே தாவீது இந்த நாட்களே அங்கே ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களை அப்படியே உயர்த்தி இந்த நாட்களை பாடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அப்போதுல 15 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 13 வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே, அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள், தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களை இந்த நாட்களை கடாட்சித்த விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னான். அதற்கு தீர்க்கதரிசியினுடைய வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னும் இந்த நாட்களே நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு முன்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமே எடுப்பித்து அதிலேயே பழுது பார்த்து மறுபடியும் சீர்படுத்தி அதை சுவையாக அந்த நாட்களை நிறுத்துவேன் என்று இவைகளை அங்கே எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு புறஜாதிகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஐயா, தாவீதினுடைய கூடாரம் என்ன துதி! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான இந்த நாட்களிலே தாவீது தேவனை பாருங்கள், இவ்வளவு சங்கீதங்களையும் எழுதி இந்த நாட்களை சங்கீத புஸ்தகங்களை இந்த நாட்களை எழுதி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவ்வளவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களை துதித்த வேளையிலே கர்த்தர் சொன்னார் தாவீதனுடைய இருதயத்துக்கு உகந்தவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் சொல்லுகிறதை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த நாட்களிலே அவர்கள் மிருகங்களை பலி செலுத்தினாலும் அன்பு பிள்ளைகளே அந்த மிருகத்தினுடைய ரத்தத்திலே பிரியப்படாத தேவன் துதியிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதிக்கிறவன் இந்த நாட்களே அங்கே ஒரு காரியம் சொல்லுவார்கள், ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டு வருவான், ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவனிடத்திலிருந்து ஜெபங்களை கொண்டு வருவான், ஆனா துதிக்கிறவனோ தேவனை அந்த இடத்திலே கொண்டு வருவானாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான இந்த நாட்களை பாருங்கள், அந்த மனுஷன் தேவனையே கொண்டு வரக்கூடிய விதமா இருக்கு. தாவீது ஆண்டவனை இந்த பூமிக்கு இந்த நாட்களை கொண்டு வந்தார். அருமையாக ஏனென்று சொன்னால் துதியின் மத்தியிலே இந்த நாட்களை வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்திரர், துதிக்கு பயப்படுகிறவர், துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்க்கிறவர், நுகங்களை உடைக்கிறவர் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்படியானால் என்றைக்கு நாங்கள் எந்த இடத்திலே ஒரு வார்த்தை ஒரு பாடலாவது பாடி துதிக்கிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் அப்படியே இறங்கி வருவார். ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் உண்மையான காரியம். அவ பாருங்கள், அந்த நாட்களிலே தாவீது துதித்தார். தாவீது துதித்து எங்கே இருந்தார்? காடுகளில் இருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, மிருகங்கள் பாருங்கள், சுத்தவர கொடிய மிருகங்கள், சிங்கங்கள், கரடிகள், இப்படியான காரியங்கள் இருந்தது. ஆனா அந்த வேளையிலும் என்ன செய்தார்? தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து ஆண்டவரை பாடி பாருங்கள், தனிமையில் இருக்கிற வேளையிலே துதித்து கொண்டே இந்த நாட்களை இருந்த வேளையிலே தேவன் என்ன செய்தார்? அந்த இடத்திலே தாவீதுக்கு ஒரு அரணாக துணையாக இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்கங்கள் வந்து கூட தாவீதை சேதப்படுத்தவில்லை, சிங்கத்தை கொண்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கரடிகள் அப்படி இப்படியான மிருகங்கள் வருகிற வேளையிலே, கொடிய மிருகங்கள் வருகிற வேளையிலே தாக்க முடியாதபடி அவற்றையெல்லாம் மேற்கொள்ளுவதற்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தது மட்டுமல்ல பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய தன் தாவீதோடு தான் இருக்கிறதை இந்த நாட்களே இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கோலியாத்துக்கு முன்பாக தாவீதை கொண்டு போய் நிறுத்தி ஒரே கல்லறியினால அடித்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தையை போக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக நாட்கள். அதுக்கு பின்பாக தாவீதனுடைய தாவீதின் காலத்துக்கு பின்பாக அந்த துதிக்கிற காரியங்கள் இந்த நாட்களே இல்லாமல் போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய காலத்திலே பாருங்கள் தேவன் புறஜாதி ஆகிய நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படியாக சொன்னால் துதிக்கும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதிக்கு பாத்திரர் அவர்தான், சேனைகளின் கத்தர் அவர்தான் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அவரை பாடி இந்த நாட்களை துதிப்போமா? அப்படியாக துதிக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், மறுபடியும் அந்த தாவீதினுடைய கூடாரம் மறுபடியும் அங்கே நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்களா, துதியினாலே தேவனுக்கு ஒரு சிங்காசனம் அமைத்து கொடுக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, துதியினாலே நம்முடைய குடும்பம் கட்டப்படும். நீங்கள் என்றைக்கு துதிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்கள் கட்டப்படுவார்கள். பிள்ளைகள் தேவனாலே வளர்க்கப்படுவார்கள். பிள்ளைகள் தேவனாலே போதிக்கப்படுவார்கள். அருமையான கத்துடைய, ஏனென்று சொன்னால் துதிக்கிறவன் மேலே கத்தர் இன்றைக்கு நல்ல பிரியமாக இந்த நாட்களை இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல வந்த ஐயா, இன்றைக்கு மகனே இங்க வாப்பா, உன்னோட எவ்வளவு சொத்து பத்து இருக்குது, எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு பங்களா இருக்குது, எத்தனை கார் வச்சுக்கிற, அல்லது நாங்களை பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குது, இவ்வளவுத்தையும் கொண்டு வா, அப்பதான் இந்த நாட்களே உனக்கு நான் ரட்சிப்ப தருவேன் என்று சொன்னாரா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படி இல்ல, இலவசமா தந்தார் ஐயா. பாருங்கள், நாங்கள் அழுது அவருடைய சமூகத்திலே கேட்கிற வேளையிலே நம் அருகிலே வந்து அனைத்து முத்தம் செய்து தன்னுடைய தோளிலே போட்டு நம்மை அங்கே, அதாவது தாலாட்டி பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளை, நம்மை ஆட்டி தேற்றி அங்கே நமக்கு அந்த ரட்சிப்பு இந்த நாட்களில் தருகிறார் கத்தர். அவர்தான் கத்தர் பாருங்கள். அப்படியானால் அவர் இதை கேட்கிறார், என்னத்துக்காக நமக்கு ரட்சிப்பை தந்தார்னு சொல்லி சொன்னால், ரட்சிக்கப்பட்டுட்டு இப்படியே சும்மா இருந்தோம்னு இந்த நாட்களில் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லி அந்த பட்டம் ரெவரன் கிவரன் அந்த பட்டங்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் இருப்பதற்காக தேவன் தரவில்லை. தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களில் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் தந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் துதிக்கு பாத்திரர் மட்டுமல்ல, துதியை விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடினால் அந்த விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஸ்தாபித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த பெந்தேகோஸ்து நாளில் பார்க்கிற வழியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர்கள் என்ன செய்ய ஒருமனப்பட்டிருந்தார்கள். அந்த என்ன செய்தார்கள், அங்கே இருந்து அவர்கள் அங்கு ஒன்னும் செய்யவில்லை, துதித்தார்கள், ஆராதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்கிற வழியிலே பாருங்கள், அங்கே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து இறங்குகிற வழியிலே பற்பல பாசங்களை பேசுகிற மட்டுமல்ல, இந்த நாட்களே மற்றவர்களுக்கு ஒரு வியப்பை இந்த நாட்களில் உண்டாகிறதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் சுரையிலே கட்டப்பட்டு துதித்துக் கொண்டிருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே நடந்தது சங்கிரிகள் தெரிவிக்கப்பட்டது, விடுதலை கிடைத்தது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இப்படியாக அந்த துதியினுடைய மகிமை துதியினுடைய காரியம் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால், அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களே இடைவிடாமல் இந்த நாட்களை அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம், இடைவிடாமல் அவரை துதித்துக் கொண்டே இந்த நாட்களே இருப்போம். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே இரண்டாவதாக, புரஜாதிகள் மேசியாவை விசுவாசிப்பார்கள். எப்படி வந்து துதித்து ஆராதித்து, இவர்தான் கத்தர், இவர்தான் நம்முடைய கத்தர் என்று சொல்லி புரஜாதியா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களை நம்புகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை வந்த சில நெருக்கங்கள், சில துன்பங்கள், சில இக்கட்டுகள் மத்தியில் இந்த நாட்களிலே கைவிடப்பட்ட நிலைமை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நோயின் புலியிலே இருந்த வேளையிலே, நோய் தீராத நிலையிலே கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்கள் இருந்த வேளையிலே, அந்த வேளையிலே நாங்கள் இந்த நாட்களை கத்தரை நோக்கி கூப்பிடுற வேளையிலே கத்தர் நமக்கு உதவி செய்து அந்த நோய்களை எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களே அங்கே அவர் நமக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறார் உலகத்தாரை விட. ஆனால் அப்படிப்பட்ட தேவனை இந்த நாட்களை நாங்கள் துதிக்கிறோமா? அப்படிப்பட்ட தேவனை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிறோமா? அப்படிப்பட்ட தேவனை இந்த நாட்களை உயர்த்துகிறோமா? அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இங்க பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகள், இதைத்தான் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கையும் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்திலேயும் இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட இந்த நாட்களிலே, அருமையான அன்பு சோதனை சோதரியே, யோனாவின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே யோனா தீர்க்கதரிசி, இங்கே வேதம் சொல்லுகிறது யோனா தீர்க்கதரிசி புத்தகம் முதலாம் அதிகாரம் 14 வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலேயே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை அன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம் எப்படியாக இருக்கிறார், யோனாவை அங்கே மையமாக வைத்து அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே மத்தேயு சுவிசேஷம் 12:39 பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, மேசியா 3 நாட்கள் இரவும் பகலும் கல்லறைக்குள் இருப்பது என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப மீனின் வயிறு எதை குறிக்கிறது? அங்கே யோனாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அது ஒரு கல்லறையை குறிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சாதாரணமான காரியம் இல்ல ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறது அருமை பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மீன் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யுமா, ஒரு கேஸை ஃபார்ம் பண்ணுமா. அந்த கேஸ் வந்து இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் ஒரு பயங்கரமான, அதாவது அந்த கேஸின் அந்த இதில் அந்த அதன் தன்மை மனுஷனே ஒரு மயக்கிற தன்மையாக இந்த நாட்கள் இருக்கிறது மட்டுமல்ல, அதனுடைய குடற்பகுதியில பாருங்க இந்த நாட்களே, அது சாப்பிடுகிற அந்த இரையை இந்த நாட்கள் என்ன செய்யுமா, அதை இந்த நாட்களே ஒரு செமிய பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற காரியமா இருக்கு. சாதாரண மனுஷர்களுக்கு கூட அந்த காரியங்கள் இருக்கிறதற்கான கத்துடைய, அப்படிப்பட்ட அந்த அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களிலே யோனா எப்படி இருந்தார் சொன்னார், ஒரு மனித நிலையில்தான் யோனா இருந்தார்கள், உயிரோடு அந்த இடத்துல இல்லையே அருமையான கத்துடைய. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி பார்க்கிற வழியிலே அந்த யோனா மீனின் வயிற்றுக்களே எப்படியாக வாழ்ந்தார் என்று சொல்லி சொன்னார், ஒரு மயக்க நிலை அல்லது இந்த நாட்களே பாருங்கள் ஒரு மறித்த நிலையில தான் இந்த நாட்களே அந்த இடத்துல இருந்தார். அப்ப 3வது நாள் இந்த நாட்களே என்ன நடக்கிறது, மறுபடியும் அந்த மீன் வந்து கரையிலே யோனாவை துப்புகிற வழியிலே யோனா அந்த நாட்களே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக, அதாவது தெளிந்த புத்தி உள்ளவனா இந்த நாட்கள் எழுந்து நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே தான் பாருங்கள் யோனா இந்த நாட்களை திடீரென என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த நெருக்கத்தின் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது அவர் கத்தரை நோக்கி இந்த நாட்களை கூப்பிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அங்கு யோனாவுடைய புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக வழியில வந்ததற்கு பின்பாக யோனா ஆண்டவர் சொன்ன காரியத்தை இந்த நாட்களை செய்தார். அதற்கு முன்பாக என்ன செய்தார், அவர் தரிசுக்கு போனார். ஆண்டவர் சொன்னார் சூரியத்தை போய் சொல்ல பார்த்து இல்ல நான் அங்க போக மாட்டேன், அவங்க கேட்க மாட்டாங்க, தரிசிக்க போறேன். ஆனால் கடைசியாக இவர் இந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறார், வந்து அந்த சுவிசேஷம் அந்த வல்லமையோடு இந்த நாட்களை வந்து இந்த நாட்களே சுவிசேஷத்தை சொல்லுகிறதை பார்க்கும். உயிர் தெரிந்த வல்லமை அருமையான கத்தோட பிள்ளைகளை. இதே விதமாக என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாருங்கள், அங்கே 3வது நாள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, 3 நாட்கள் மீனின் பெய்து இரவும் பகலுமா இருந்து இந்த நாட்களே, அதாவது கல்லறைக்குள்ள இருந்து புறப்பட்டு அவர் இந்த நாட்களே அந்த உயிர் தெரிந்த வல்லமையோடு புறப்படுகிற வழியில்தான் மரியாள் அந்த இடத்திலே அவரை காண்கிறாள். ஆனாலும் மரியாள் இவரை இன்னார் என்று கண்டுகொள்ள முடியவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவருடைய அந்த இமேஜ் அது எப்படியாக இருக்கு மாற்றப்பட்டு விட்டது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார் மரியாள் இடத்திலே, மரியாளை நீ என்னை தொடாதே, நான் என்னுடைய பிதாவிடத்திலே போகவில்லை என்று சொல்லி நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த மகிமையினுடைய, அதாவது இந்த நாட்களை ஜனங்களுக்காக மறித்து ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்த அந்த அந்த காரியங்களை குறித்து நான் பிதாவிடத்திலே நான் கையளிக்க வேண்டும், அதற்கு பின்பாக நான் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே வேதத்திலே பார்க்கிற முறையிலேயே ஜோனா எப்படியாக அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி அந்த மறித்த நிலையிலே இருந்து வெளியாலே துப்பப்பட்டாரோ, அதே விதமாக என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தும் கல்வாரியிலே பார்க்கிற வேளையிலே அங்கே கல்லறைக்குள் இந்த நாட்களிலே 3 நாட்கள் இருந்து, பூமியின் வயிற்றிலே இந்த நாட்களில் 3 நாட்கள் இருந்து அங்கே 3வது நாள் வெளியிலே இந்த நாட்களே வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யோனாவினுடைய ஆதாரங்கள் இங்கே அப்போஸ்தலர் மத்தேயு 12:39 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 3வது 4வதாக மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, மீகாவின் புஸ்தகத்திலேயே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லு, இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறார் என்று சொன்னால், மீகா 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், எப்பராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயுதங்களுக்குள்ளே சிறுதையா இருந்தும் இஸ்ரவேல் ஆளப்போர் உணத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப இங்க மீகாவிலே சொல்லப்படுகிறது மேசியா பெத்லகேமிலே புறப்பார் என்பதை குறித்து மீகா தீர்க்கதரிசி ஆண்டவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட அந்த நாட்களில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே தெளிவாக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். சிறியர் தீர்க்கதரிசி, இந்த ஏசாய தீர்க்கதரிசி சொன்ன நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறேன். ஆனால் இந்த இடத்திலே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறது அப்படி அல்ல. அவர் சொல்றேன், எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே, அதாவது அப்பத்தின் வீடு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறுதா இருந்தும், இப்போ இஸ்ரவேல் தேசம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய தேசம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை சொன்னாலே இன்றைக்கு உலகம் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்யறோம், பயப்படுறாங்க. அப்படியாக இந்த நாட்கள் ஏனென்றா தேவன் அவர்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை தெரியும் அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அதே விதமாகத்தான் இங்கே பார்க்கிற வேலையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், அதாவது இந்த அப்பத்தின் வீடாகிய இந்த இடத்திலே இஸ்ரவேலை ஆளப்போர் உண்டத்திலிருந்து புறப்பட்ட இடத்திலே வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதியாய் அங்கே அனாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்பது அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்படி ஆனால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வேத பகுதியில பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது பெத்தலகேமிலே பிறப்பார் என்பதை குறித்து நாட்களிலே அங்கே எப்ராதா எனப்பட்ட பெத்தலகேம் அப்பத்தின் வீடு, அதாவது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, பெத்தலகேமுக்கு அடுத்து பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் இந்த நாட்களிலே அப்பத்தின் வீடு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, ஒரு சிறிய இடமாக ஆயிரங்களுக்குள்ளே சிறிய இடமா இருக்கிற அந்த இடத்திலே இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதை அங்கே வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், மத்தேயு 2 அதிகாரத்திலே முதல்ல 1-6 வரையும் வாசிக்கிற வழியிலே மேசியா பெத்தலகேமிலே இந்த நாட்களிலே புறப்பார் என்பதை குறித்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 2வதாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் மேசியா ஒரு நித்திய ராஜா என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது மீகா 5:2 இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே ஆள போகிறவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், லூக்கா 1வது அதிகாரத்திலே 32-33 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவும் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்திலே அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லி நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அவருடைய ஆட்சியை குறித்து இந்த நாட்களிலே அதே மீகாதான் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மேசியா ஒரு நித்திய ராஜா என்று சொல்லி மீகா அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் பெத்தலகேமிலே பிறக்கிறது மட்டுமல்ல, அவர் நித்திய காலமாக ஆளப்போகிற ராஜா என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்பதையும் குறித்து மீகா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசனத்தை இந்த நாட்களிலே உரைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், தேவனுடைய மந்தையை இந்த நாட்களிலே மேய்க்க அவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் வருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப அதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிற காரியம், பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போம், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், யோவான் 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அரும பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது 11-14 வாசிப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன், அது மட்டுமல்ல ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், மேய்ப்பரை அதாவது மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகளை தனக்கு சொந்தமல்லாதவனும் கூலி அதாவது கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான், அப்பொழுது ஓனாய்கள் ஆடுகளை பிரி அவர்களை சிதறடிக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நாட்களே சொல்லப்பட்ட
1: அவர்கள் வேத பாடத்தோடு வழி நடத்தினார், அவருடைய தடை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து, அவரை வரவேற்போம். பிரைஸ் லோட் அம்மா.

0: ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா.
1: இன்டர்நெட் போயிட்டு ஐயா. அம்மா நிக்கிறா, வந்து நிக்கிறா, டைம் ஆச்சு.
0: அப்ப நீ கனெக்ட் பண்ணுங்க ஐயா, கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஐயா.
1: ஓகே
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: இன்டர்நெட் டவுனா போச்சு, ஒரு வாரம் என்ன செய்வோம்?

0: internet dau înapoi. Ce? Păi să-l odea ea?
1: De să-l odea ea, să-l lângă ea.
0: Mai tău computer, nu internet, poite. Vara nene să-i vom...
1: Idule, avă, connect pune mărin, connect pune prayer putungă.
0: Ok, ne phone la am call vână, nu părângă vară. Gărică computer.
1: அது இப்ப எல்லாம் நெட்ஸ் எல்லாம் கூட தானே ஐயா, அதுல எல்லாம் கட் பண்ணப்படும் ஐயா. எல்லா இடத்துலயும் நெட்ஸ்வொர்க் பிரச்சனை இருக்கு ஐயா. இவங்களை எல்லாம் ஏஐ ப்ரோக்ராம் மூலமா எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கிறாங்க. இல்ல
0: வெதர் இருக்கு, வெதர் பேடா இருக்கு போல. வரும் போன்ல கனெக்ட் பண்ணணும்.

0: ஹலோ, பிரைஸ்லோடமா? இன்டர்நெட் போயிட்டு அப்படியே நில்லுங்க. நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கரத்திலே போய்க்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா இணைந்திருக்கிறார்கள். இவ வேலைக்காக அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா கல்வாரி நாயகனே. ஸ்தோத்திரம் சோத்திரம் கருணையின் தெய்வமே. சோத்திரம் கிருபையின் நாதரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரி

இந்த நேரத்துக்கா இந்த மாலைகளுக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். ஐயா உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவர், உங்களோட சித்தத்தை எங்களை நடத்துறீங்க சுவாமி. நேரங்களும் காலங்களும் உங்களோட சித்தம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். உங்களோட வழிகள் எங்களை நடத்துங்க சுவாமி. எங்களோட வழிகள் வேணாம், எங்களுடைய சித்தங்களும் எங்களுடைய நேரங்களும் வேணாம் சுவாமி. தகப்பனி ஆவியானவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா அப்பா கிருபை கிருபை ரவுதி இல்லாத எங்களுக்கு தந்த கிருபை அப்பா கிருபை கிருபை கிருபையினாலே நாங்கள் ரசிக்கப்பட்டோம் சுவாமி. அப்பா உங்களுடைய காரியங்களால் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ரசத்தினால் மீட்கப்பட்டு ஆண்டவரே. ஐயா நாங்கள் உங்களுடைய கிருபையினால் ரசிக்கப்பட்டோம். கோடி நாவுகள் போதாது சுவாமி, ஆயிரம் நாவுகளும் போதாதப்பா. அவங்களுக்கு நன்றி சொல்ல, நன்றி சொல்ல, நன்றி சொல்ல, நன்றி சொல்ல அப்பா. அந்த ஜவகளுக்கா அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்தி வந்திருக்கிறோம், எங்களை தலை மட்டும் தாழ்த்தி வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்புகளும் இலக்கங்களும் கிருபை எங்களிடத்தில் உண்டு என்று சொல்லி உங்களை ஆஜபிக்கிறோம் சுவாமி. ஜபிக்கிறோம், ஜனங்களுக்கு ஆஜபிக்கிறோம். இந்த காலநிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் உண்டாகணும் சுவாமி. பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, பாவங்களை விட்டு மனம் திரும்புற மக்களாய் மாறட்டும் சுவாமி. அப்பா குறுகிய காலங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய சுத்தமாண்டவரே. பூமியும் கிடையாது ஆந்திரங்கள் எல்லாம் காண்டவரே, நன்றி சொல்லுவோர் தானும் கெட்டு போதும் சுத்தம் அல்ல. அப்படியான தேவன் சுவாமி, தேவன் ஒரே பெறான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையமுடைய வரை இவ்வளவு தந்தரல் இவ்வளவு நன்பு வாழ உயரம் இல்லவா அன்பு அந்த அன்புக்கு அந்தவரே. அந்த ஜனங்கள் கீழ்படிய வேணும், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேணும், சத்தியத்துக்கு கீழ்படிய வேணும். இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. கருவை அப்பா இருக்கும் அப்பா, மன்னிப்பு அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் காண்கிறீங்க. ஜனங்கள் போகிற வழிகள், படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், தலைகிற அலைச்சல்கள், தடமாற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக ஜனங்கள் மனம் திரப்பட்டு அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் வேலைப்படுற ஜனங்கள் அப்பா, கண்ணீர் அப்பா, உயிருள்ள போலப்பா, ரத்தம் சுந்தர் அப்பா. அந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக்கணும், இறக்கம் செய்யப்பா. நீங்க இறங்காவிட்டால் யாரப்பா இறங்க முடியும்? இறங்குற தேவனாலே ஆகும், இறங்குற தேவனாலே தான் ஆகும் ஐயா. இந்த மக்களுக்கு ஒரு இறக்கம், ஒரு கிருபை, ஒரு தயவு உண்டாகும் வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் இருக்கிறார்கள், இந்த இடங்களில் எல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் அப்பா உங்களுடைய கண்கள் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கண்கள் அவளை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி ஐயா. இவர்களும் ஆண்டவரே அப்பா வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே மூலமாய் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. யுத்தத்திலிருக்க மக்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, நன்றி சொல்லுறோம். வியாதி அப்பா, வியாதின் கொடுமை நாள் நல்லப்படுற ஜனங்கள் அநேக மாண்டவர், அநேக மாண்டவர் சகப்பனே. வியாதிக்கு ஆண்டவரே சுவாமி, எங்கு மாண்டவர் ஜனங்களுடைய கூக்குற சைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. வியாதிய சொல்லப்படுது ஜனங்களுக்கு ஆண்டவரே குணமாக்குற தேவன் நீங்க தான் என்று சொல்லி இந்த ஜனங்கள் ஆண்டவங்களை நோக்கி கூப்பிடட்டும். பரிகாரிய சத்தம் நீங்க குணமளிக்கிற தேவன் நீங்க, உங்களால் தானப்பா குணமாக்க முடியும். கைவிடப்பட்ட ஆண்டவர் வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, குணமாக்க முடியாத வியாதியர்கள் யாரா இருந்தாலும் எந்த அப்பனே நீங்க தொடாகும் ஐயா, நீங்க தொடாகும் ஐயா. ஐயான வியாதிசமே இறங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இந்த வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள், பாவங்கள், முதாதரர் வழி இந்த எல்லா காரியங்களும் தகப்பனை விட்டு நீங்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக வேண்டிக். நீங்க தானப்பா விடுதலை நாயகன். அவர்களும் கூட மாத்திரும்பி ஆசீர்வாதத்தை, விடுதலத்தை, சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். உதவி பெற்ற மக்களுக்கு உதவிகளை தோசைகளை கட்டளையிடுங்க சுவாமி.

0: முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், யாதைப்படுக்க இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதில் இருக்கிறார்களப்பா, சுயநின வெட்டி கிடக்கிறார்களப்பா, அருணாதரவாய் கிடக்கிறார்களப்பா, தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா, அவர்களுக்கு கண்ணீர்களுடைய கூக்குரலுடைய வேதனை எல்லாவற்றிலும் தாப்பனே முறையில உண்டாவதாக சுவாமி. வியாதியத்தில் படுக்கிற முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, தேவைகள் முது உதவிகள் ஆண்டவரே எழுப்பி கொடுங்க சுவாமி. ஐயா அவர்களை தாங்கி வெலப்படுத்தி ஆசையில் வியாதியத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. தேசங்களில் நடக்கிற ஆண்டவரே கூக்குரல்கள் பஞ்சங்கள் ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவரே, எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஆண்டவர், இந்த போராட்டங்களை எல்லாம் தகப்பனே எங்களை கூப்பிடுகிற போராட்டமா இருக்கட்டும் ஆண்டவரே, போராடி வைக்கிறவர்களா இருக்கட்டும், தங்களை தாழ்த்துகிறவர்களா இருக்கட்டும் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தேசம் எல்லாம் இருக்கிற பஞ்சங்கள் வேலை இல்லை தகப்பனே, பொருளாதார கஷ்டங்கள் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிற மக்கள் எல்லாம் அப்பா தேவைகளை சந்திக்கிறது நீங்க தான் என்று சொல்லி அப்பா அவர்கள் உங்களுமாய் திரும்பட்டும் தங்களை காரியங்கள் அல்ல சுவாமி, உங்களோட வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை தங்களை உடம்பத்தை பார்க்க ஆண்டவரே நீங்க சிரமத்தை கொடுக்குற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியினால் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், எத்தனையோ இடங்களில் குழந்தைகள் கத்தாவே பசியினால் ஆண்டவரே கலருகிற மக்கள் ஆண்டவரே, இறக்கும் செய்யுங்கப்பா இறக்கும் செய்யுங்கப்பாப்பா, நீங்க அப்படி ஆனதேவன் சுவாமி. காக்கைக்கும் ஆண்டவரே கூப்பிடுகிற வேலையில உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்க மனிதனை எவ்வளவா நேசிக்கிறீங்க சுவாமி, எவ்வளவா இறக்கம் செய்யறீங்க சுவாமி ஆண்டவரே, இந்த பசியினால் வாடுகிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்ப்பா, பசியை நீக்கிற ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க சுவாமி. நீங்க தான் ஆசீர்வாதம், கூட வழிதான் ஆசீர்வாதம், அவர்களும் ஆண்டவரே தேவனே போஷிக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்திக்கு பொழிந்து தகப்பனே உங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், பஞ்சத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஜனங்களை போஷிங்கப்பா போஷிங்கப்பா, சளிப்பை காட்டலை விழுங்க தப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இந்தவளையும் ஆண்டவரே தேசங்களாளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கெல்லாம் இருக்கிறார்கள், எந்த இடங்கள் எல்லாம் கூடுகிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் எல்லாம் அப்பா நீங்க ஆலோசனை கத்தரா இருங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த நாட்களில் தலைவர்களுடைய போராட்டம் அதிகம் சுவாமி, ஐயா அவர்களுடைய வழிகள் வேணாம் சுவாமி, அவருடைய சித்தம் வேணாம் சுவாமி, இந்த பெண்ணை உங்களுடைய சித்தம் உங்களுடைய வழிகள் எதுவோ ஆண்டவரே எங்களுடைய ஆலீனத்தில் இருக்கிறது சுவாமி, அதன்படி தகப்பனே இந்த தலைவர்கள் எல்லாம் நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தலைவர்கள் எல்லாம் நீங்க தானப்பா தேசம் தேசமாய் ஆசீர்வதித்து வைத்த தலைவர்கள் ஆண்டவரே, அவர்கள் தந்த ஆசீர்வாதத்தின்படி தேசங்களை ஆளத்தக்கதா இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர்களுக்காக நீதி இல்லாம தவிக்கிற மக்கள் தேசங்களில் அநேகம் உண்டு, நீதியில் நியாயம் சிறு தலைவர்களாய் இவர்கள் நடக்கட்டும் சுவாமி அப்பா. அவர்களுக்காக வண்டி பரிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவா நீங்க வைத்த தேவன் சுவாமி, ஒவ்வொரு அதிகாரங்களும் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ராணுவ வீரர்களுக்காக எங்கெல்லாம் யுத்த காலத்தில் நிற்கிறாங்களோ சுவாமி, தகப்பனே யுத்தத்தில் நிற்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி அப்பா. கொடுத்த ஆண்டவரே இந்த உத்தியோகத்தை ஆண்டவரே உண்மையோடு ஆண்டவரே தாரத்தோடு செய்கிறவளாய் அவர்களை அந்த நிலையில தேசங்களை காக்கிறவளாய் நிற்கட்டும் ஐயா. மரண தருவாயிலும் நிற்பார்கள், ஆனால் இந்த அப்பனே விளையாட்டுமாவே ஆயத்தப்படுத்தட்டும் சுவாமி. ராணுவ வீரர்களுக்காக குடும்பங்களுக்காக இந்த தலைவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வைக்கிறோம் சுவாமி. நீங்க தானப்பா வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீங்க, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக இருவையப்பா இருவையப்பா தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஊழியக்காரே ஊழியம் ஆண்டவரே, இந்த காலங்களில் ஆண்டவரே, தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் வரவே, இங்காலத்தில் ஆண்டவரே, அவர்கள் ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு நன்று செய்யக்கூடியதாக அவர்களை நிலைநிறுத்துங்க. சுகம் நிலைநிறுத்த அவருடைய சுயம் மனநிலை எல்லாவற்றையும் நீங்க எங்கூட ஆதிக்கத்துக்குள் கொண்டு வாங்க சுவாமி. தகப்பனே, இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கணும். எங்கெல்லாம் நிக்கிற அந்த இடத்துல அவர்களை தாங்கி விலப்படுத்தி ஆசீர்வதித்து ஊழியத்தை சேர்வளாய் அவர்களை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஜனங்களும் கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், உங்களோட வருகை ஆயத்தப்படுத்தட்டும். இந்த காலத்தில் ஆண்டவரே, உங்களோட வருகையின் காலத்தில் ஆயத்தம் தேவை சுவாமி. அப்படியான உபதேசங்கள் இந்த ஜனங்களுக்கு போய் சேர அந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கார ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். விழுந்து போன ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. அருமையின் ஆண்டவரே, ஊழியத்தை விட்டு ஆண்டவரே, விழுந்து போன ஊழியக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி, எங்கெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இவர்களுடைய இதயங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு பயம் உண்டாவதாக, இறைவனுக்கு ஊழியம் செய்கிறோம், பிசாசுக்கல்ல சத்துருக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற பயம் ஆண்டவரே இவர்களுடைய இருதயங்களை நிரப்பட்டு சுவாமி. கொடுத்த ஊழியம் செய்த ஊழியம் ஆண்டவரும் மகிமையின் ஊழியமாக அவர்கள் திரும்பவுமாய் கட்டிட்டு சுவாமி, விழுந்து நிலையில் இருந்து தூக்கி விடுங்க சுவாமி. மன்னி போல இருக்கங்களும் கொடுத்துல உண்டு சுவாமி. உங்களிடமா திரும்பட்டும், மன்னிப்பை பெறுவட்டும். எத்தனை முறை விழுந்தாலும் நீங்க தூக்கி விடுகிறது ஆண்டவரே, அவர்களை தூக்கி விட்டு ஆண்டவரே அவர்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஊழியத்தை அவர்கள் கட்ட கிருபை செய்யப்பா. கிருபை செய்யோட ஊழியம் மகத்துவமா இருக்க வேணும், மகிமையா இருக்க வேணும் சுவாமி. ஆண்டவரே, எந்த ஊழியக்காரர்களுக்கா, பிள்ளைகளுக்கா, குடும்பங்களுக்கா வண்டி கொள்ளுறோம் சுவாமி. அப்போ ஆண்டவரே, சபைகளுக்காக வண்டி கொள்ளும் சபைகளெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை ஆண்டவர் கொடுத்த விலை அதிகம் ஆண்டவர். எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ நீங்க தலைவரா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த சபைகள் எல்லாம் ஆயத்தப்படட்டும். ஐயா, உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளுகிற சபைகளா, வடவாட்டி சபைகளா, அதெல்லாம் ஆயத்தப்படட்டும் சுவாமி. சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே பரிசுத்தத்திலும் உண்மையிலும் ஆண்டவரே உணரட்டும் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அவையில் இருக்க போதவர் மாறுடைய முதல் ஊழியர்களை நடத்துங்க சுவாமி. சாட்சி உள்ள வாழ்க்கை இவர்களிடத்தில் வேணும் சுவாமி. சபையை நடத்துகிற ஞானம் வேணும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய விளத்தை ஆசீர்வாதி கட்டளை விடுங்க சுவாமி, கட்டளை விடுங்க சவாப்பனே. ஸ்தோத்திரம். சாட்சியத்தின் சுவிசேஷ சால ஞானங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. அப்படியாக அறிவிக்கப்படுகிற நிலையில் நிற்கிற ஆண்டவர் ஊழியக்காரர்கள் சொன்னதுக்காக வேண்டிக் கொள்வோம். இரண்டு சேஷங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் உண்டு, எத்தனையோ இடங்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சால ஜனங்களுக்கும் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் எல்லாம் கஷ்டமான பிரதேசங்களில் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்துல நிற்கிற ஊழியர்களையும் சொந்தங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, தாங்கி பலப்படுத்திங்க, தேவைகளை சந்திங்க, ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. சகோப்பனை அந்த இடத்து மக்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. அந்த நாட்களுக்கு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பு தணிந்து போன காலம் அன்பு இல்லையாப்பா, அன்பு இல்லையாப்பா. அன்பு பிரிந்த குடும்பங்கள், உறவுகள் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. எங்களுடைய அன்பு அன்பு இவர்களை நிரப்பட்டு சுவாமி, நிரப்பட்டு இறுதிய கடினங்கள் எல்லாம் மாறி, இவர்களுடைய வழிகள் கொள்கைகள் எல்லாம் மாறி கீழ்ப்படிந்த ஆண்டவரே இவர்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்க சுவாமி. கடைசி நாளில் நிற்கிற வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வாலிய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அவங்களுடைய கருத்துக்குள்ள ஆண்டவரை அட்டைக்கு கொண்டு வாங்க சுவாமி. அப்பா, பிசுவாசின் கடுமையில் இருந்து இருக்கிற வாலிய பிள்ளைகள் ஆண்டவரை திருப்பி கொண்டு வாங்க இருந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை திருப்பி கொண்டு வாங்கப்பா. நன்றி சுவாமி. சாப்பனே, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிச்சு தகப்பனே, தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சுவாமி. எங்களுடைய இனங்களையும் ஆசீர்வதித்து மனம் திரும்பக்கூடிய வழிகளில் அவர்களை நடத்துங்க சுவாமி. உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆசீர்வதிங்க. எப்படியோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல குடியிருக்கிறார்கள் சுவாமி, அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. பெரியவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ள வேண்டி ஐயாவை தங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தங்கை தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், ரசிக்கப்பட வேணும், தேசம் வாழ்வடைய வேணும், பரிசுத்தப்பட வேணும். முதலாளர்களில் வந்து சாபங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு ஆண்டவர் விக்கிரகாராதனை எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க தேசம் உங்களுடையதா மாற வேணும், உங்களுடையதா மாறி ஆசீர்வதிக்கப்பட வேணும். அப்பா தேசத்தின் மக்களுக்காக உறவுகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்றி ஆண்டவரே ஆய்வதையும் அவரோடு இருக்கிற மந்திரி சபை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டி இருந்த தேசமான ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரு கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். இந்த வர போற எலெக்ஷனில் தகவல் சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய வழிகள் ஆண்டவரே தேசத்துக்கு உண்டாகட்டும் சுவாமி. உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று வேணாம் சுவாமி. தேசத்தில் உள்ள எல்லா பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் மன்னிக்கப்பட்ட இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்க சுவாமி. தேசத்தின் ஊழியக்காரர்களையா சீர்வதீங்க, மக்களையா சீர்வதீங்க. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனேசவில நேசிக்கிறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எப்படியாக எத்தனையோ தேசங்கள், இரண்ட தேசங்கள் உண்டு சுவாமி. ஆண்டு அழைக்கப்பட்ட தேசங்கள் எங்கள் தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்துக்குள் வரட்டும், எழுத்துக்கு வருங்க ஆண்டவரே. கடைசி நாட்கள் ஆண்டவங்களை வருகையின் நாட்கள் ஆண்டவர் தேசமெல்லாம் விழிப்புணர்வு பெற்று ஆண்டவரே தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லா மக்களும் வெறும் மக்களாண்டு எல்லா மக்களையும் நீங்க நேசிக்கிறீங்க சுவாமி. எல்லா மக்களுக்கும் தயவு பண்ணுறீங்க சுவாமி, நன்மைகளை கொடுக்குறீங்க சுவாமி. தகப்பனேபடியான தேசங்கள் இருக்கிற எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு கிருபையப்பா, கிருபையானப்பா வேணும். தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே ஐயா இடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத மக்களா இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே எங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. இந்த நாட்கள் வேணும், ஜனங்கள் மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், உங்களை வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சங்கமர் வெளியே ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க சுவாமி. சுகம் வேலை என்னமாய் குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க சுவாமி. அவருடைய சந்ததியை பிள்ளைகளை குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்த குடும்பங்களாய் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இருவை அப்பா அவங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அவங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே பிள்ளைகளுடைய நன்மைகளை எல்லாம் நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, வைத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கெட்டதற்கும் அதிகமாக எங்களுக்கு நான் நன்மை செய்யற தேவன் என்று சொல்லி அப்படியா அந்த பிள்ளையுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நாங்கள் எப்படியா தேசங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளணும், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்றோம், ஸ்டாலர் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. உங்களுக்கு தயவுதானப்பா வேணும், உங்களுக்கு தயவுதானப்பா வேணும். இந்த காலத்தில் ஆண்டவரே ஐயா கொடுமையின் காலம் ஆண்டவர், கடைசி நாட்களில் இருக்கிற காலங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா துன்பமான காலம், கண்ணீரான காலம், சமாதானமற்ற காலம் ஆண்டவரே. உங்களோட இறக்கம் தான் வேணும், உங்களுக்கு கிருபை தான் வேணும். தகப்பன் இறக்கம் செய்யுங்க, பயிறக்கம் செய்யுங்க, பயிறக்கம் செய்யுங்க. எங்களை இறக்கத்துக்காக ஜபிக்கிறோம் வந்தாலும் அங்கே ஒரு மனமா எங்களை சமாத்துக்கு வேண்டி கொள்வோம். எங்களை ஜபங்களை எல்லாம் கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கனவும் துணியும் மகிமே நீங்க தான் பயசுவோம் நாமத்தை வேண்டிக்கிறோம் நல்லபடி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கருத்திலே போய்க்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
0: ஆமீன். உங்களையும் கத்திர ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவோம்.
1: ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாகா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலிருந்த ஊழியர் சகோதரி குலிந்தன் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம். Please load them up.
2: The mailbox that has not been set up yet. Goodbye.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. பிரைஸ் லோடம்மா.
3: பிரைஸ் லோடம்மா.
1: ஆமென். இணைந்திருக்க உங்களோட படிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you.
3: ஆமென். கொஞ்சம் எனக்கு இந்த அக்கா அந்த டாட்டர் வேற இருக்கிறா டூக்கு கொஞ்சம் முந்தி முடிக்கட்டா.
1: ஓகேம்மா, பிரச்சனை இல்லை.
3: ஓகே ஓகே. God bless you. பை பை பை பை. எனக்கு கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஐயா. உங்களோட பிள்ளைகளோட அழியாத உரிமை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ரைக்கா. நன்றி திக்கற்றவர்களும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் துணையான தேவனே, நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. வெக்கப்பட்டு போகாதபடி தாக்கி அடையாதபடியும் காக்கிற எங்கள் அன்பின் தேவனையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் மழையை பெய்ய பண்ற தேவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், ஊரபட்சம் இல்லாத தேவனையும் உங்களை துதிக்கிறோம். நீங்க வல்லவர், நல்லவர் ஐயா, வல்லவர். உடன் அம்பின பிள்ளைகளுக்கு உடன் நித்திய பிரியம் ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களை நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து நாங்கள் நன்றிய துதிய ஸ்தோத்திரங்கள் செலுத்தத்தக்கதாக, எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலையும் கூட ஒப்படைக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளோட ஒற்றுமையாய தந்ததுக்காக நன்றி ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசை இச்ச பாசங்களுக்குள் அடிமையாய் போய்விடாதோடு எங்களை பிரித்தெடுத்து நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்களோட கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்ல நாவு போதாதையா. அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எங்கள் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகள் அல்ல என்று சொன்ன மெய்யான தேவனே, உங்களோட நினைவிலும் உங்களோட நீதியுள்ள வழியிலும் உங்களை நம்பின பிள்ளைகளை நீங்க நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றி. எல்லாவற்றுக்கும் காரணமாக கர்த்தராய் இருக்கிறவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். மங்கேறுகிற சிறியானே ஆவலன் நெறிந்த நானிலம் முடியாமலும் மங்கேறுகிற சிறிய அணையாமலும் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்துறவங்க மீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தரே, வானங்களை மெல்லியதறியாக பரப்பினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கத்தரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். புதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துயல் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் விருந்த இருந்த இடத்தில் இருந்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரி. உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நம்ப உங்களை விசுவாசிக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம். அண்டசராசரங்களை எல்லாம் அறுப்பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம். ஊரபட்சம் இல்லாத நீதி உள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எல்லாரையும் மனச குலம் முழுதையும் உங்களை சாயலாக படைத்தீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று உங்கள் நம்பின பிள்ளைகள் மேலும் பரிசுத்தாவியானவரை ஊற்றி பரிசுத்தாவியானவர் எங்களை உலகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வலப்பக்கமோ இலப்பமோ சாய்ந்து போகாதபடியும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி நினையாதபடி நடவாதபடி நினைப்பதையே அறிந்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதியை கனத்த மகனை, ஏய் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் உங்களை ஊழியத்தை செய்யும் பல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பொண்ணுக்கோ வள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காத ஒரு உங்களோட ராஜ்யம் வந்து வளர வேணும் என்ற எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உணர்த்தி உணர்த்தி வாழ் நடத்துங்கிறாயா இயேசுவே. நீங்கள் சொன்னீங்கள் ஒளியாயிருங்கள் என்று, உப்பாயிருங்கள் என்று. ஒளியாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களோட ஒளியை கண்டு இருளில் இருக்கும் மக்கள் எங்களிடத்து உங்களிடத்தில் வரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒளியாக இருக்க, ஒப்பாக இருக்கத்தக்கதாக, ஒளி மங்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். நானே தேவன், என்னேது வேறு தேவர்கள் இல்லை என்று அச்சாரமாக சொன்ன தேவனே, செங்கடல பிரித்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். எரிகோ மகள விழித்தினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். அன்பு தேவனே, உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆண்டே நட்சத்திரங்கள் போலும் கடக்கிற மனதை போலும் இருக்கத்தக்கதாக அப்படி நட்சத்திரத்துக்கு ஆண்டவரே ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறீங்களோ, கடக்கிற மணலே அந்த கடல் தண்ணியால் எவ்வளவு தூரம் அடிச்சாலும் அதை கரையாத படிக்க பார்க்கிறது போல் உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஆண்டவரே எங்களை அணுகும். ஒவ்வொரு சோதனைகளுக்கு எல்லாலும் விலக்கி நாங்கள் சாட்சியலாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். தண்ணீரை கடக்கும் பொழுது நான் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்தது நல்லவா அப்பா. நீங்கள் கடக்கத்தக்க பிள்ளைனை கொடுத்து தண்ணில் புரளாதபடி காத்துக்கொள்ள வல்ல தேவனே, காத்து கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். நேரத்தில் ஆண்டவரே இந்த சங்கமம் ஒளியலே இதுவரை நேரம் நீங்க தடதாமல் நன்றி. காலை தொடங்கி இதுவரை நேரம் நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே கால தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த பாரத்தை நன்றி போட்டு இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்க எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் கையில இல்லையா, வாசிக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கிறதுக்காக இருக்குள்ளம் இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகளை தொட்டு தொட்டு ஊடுருவி சென்று அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி ஐயா. இந்த வாசிக்க கேட்ட வார்த்தை அல்ல, எங்களோட கையில் இந்த வார்த்தைகளை நீ நேர்ந்தத்தக்கதாக எங்களோட மனதில் பதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தைகள் எங்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக இந்த உயிருள்ள வார்த்தைக்காக ஜீவனுள்ள வார்த்தைக்காக வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக துதிக்கூடாகவோ சாட்சி கூடாகவோ பாடல் கூடாகவோ இதுவரை நேரம் நீங்க சிறப்பாக நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சலாக்கியத்தை தந்தைங்களை இருந்த இடத்திலிருந்து உங்களை நாமத்தை மகப்படுத்த கிடைத்தது என்றவர்கள் நன்றி உள்ளவர்களா இருந்து சுயத்தில் இதையும் செய்து விடாதவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் அவர்களுக்கு தரங்களை கொடுக்குறீங்க. நீங்க தாழ்த்து தரங்கள் கண்ணியில கொடுத்தீங்க என்று கூட ஐக்கியப்பட்டு நடக்கத்தக்கதாக நீங்க நடத்தி கொண்டு வார கிருபைக்காக நடத்த வல்லவரா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கணும். அன்பின்தேவனே, இத்தனை வருஷ காலமாக ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் மனதில் பாரத்தை போட்டு நாங்கள் அறிந்த தேவனை, நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொண்ட இந்த இரட்சகரை, உயிருள்ள தேவனை இந்த உலகம் அறிய வேணும், இனத்தன பந்துக்கள் அறிய வேணும், வயலாக அறிய வேணும் என்ற வாஞ்சியம் பாரத்தையும் போட்டு ஐயா இந்த சங்கமம் ஒளியலியை தொடக்கினீங்களே ராஜா. சங்கமம் என்ற பெயரை கொடுத்தே தொடக்கினீங்கள். அவர்கள் உங்களுக்கு உங்களை நேசித்து உங்களுக்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக நீங்க உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு பாவிக்கிறதுக்காக ஆண்டவர் சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து அசையாதபடி இத்தனை வருஷ காலமாக அதை நடத்தத்தக்கதாக நீங்கள் சகோதரருக்கும் சகோதரிக்கும் கொடுக்குற சுகப்பில தைரியம் ஞானம் அறிவு உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு விசுவாசம் ஒவ்வொன்றுக்காக தாழ்மை உண்மை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆவியின் விரங்கலினால் அவர்களை நிறைத்து அபிஷேகம் பண்ணி என்னும் அன்பின் உங்களுக்கு என்று இன்னும் என்னென்ன விதமாக உங்களை ராஜ்யம் வளர்வதற்கு செய்ய வேணுமோ என்று செய்யத்தக்கதாக ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் செய்யத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்வதற்காக கிருபை செய்து கொண்டு வாரதுக்காக நீங்கள் இடகட்டி கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சௌகரணி சௌகரிய ஆசீர்வதிங்கோ, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, மகளை ஆசீர்வதித்து நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு வகுக்கும் கொடுத்த ஞானம் அறிவு எல்லாவற்றுக்காக நன்றி தாயா. என்ன மனைய காரியம் உங்களுக்கு அன்று செய்யத்தக்கதாக வண்டி வலுவசலை திறந்து ஒத்தாசையை கொடுத்து உங்களை நீதியின் விலக்கு இருத்தினால் அவரை வழிநடத்த கொண்டு வாரங்கு வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களே நீங்கள் காத்து உங்களை பெருமைகரத்தினால் தாங்கி உங்களை ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அவல பக்கமும் விடப்பக்கமும் சாய்ந்து போகாதபடி அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து வல்லமுத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆசீர்வதிங்கோ, சந்ததி சந்ததி ஆசீர்வதித்தது அதனே உங்களுக்கு நன்றி. இந்த சந்ததி சந்ததிக்களாலும் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும், உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாகும். உங்களால் நீங்க செய்து கொண்டு வாரியோ செய்ய முடியும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த பொல்லாத காலம் ஐயா எந்த விதத்திலும் தலைப்பக்கமோ தப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி ஆண்டவரே உங்களை ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உங்களை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராய்ச்சி நடக்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வார தேவனே உங்களுக்கு நன்றி. நன்றி வாசம் பண்ணும் கூடாரம், வேலை சேலம், வேலை சேலங்கள், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, ஓடும் வாகனங்கள், என்ன சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், சங்கம் ஒலியில் நடத்தும் ஸ்டூடியோ, எல்லாவற்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, மூடி காத்துக்கொள்ளுக்கோ. ஆண்டவரே உங்களோட ரத்தத்தில், நீங்க சிந்தின ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு எதிலுமே இல்லையா ஐயா. அந்த ரத்தத்தால் மூடி நீங்க மட்டும் காத்தது போல் என்னும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மன வாஞ்சைகளை நிறைவேற்றது நீங்கள் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட நாமம் மாமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று என்னென்ன விதமான மன வாஞ்சைகளை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை அதைகளை நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி ராஜா, சந்ததி சந்ததியாக நீங்கள் தொட்டு காத்து வழிநடத்த வழி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் வந்து மாறாத தேவனை நித்திய தீட்டியமாக ஆளுகிறது எனும் தொடர்ந்து இந்த சங்கம மூலையில் இணைந்து உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் துதி ஸ்தோத்திரத்தினால் உங்களை மாமப்படுத்த போ ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களை நன்றி உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றியோடு நடத்தி முடிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களை கிருபையான ஐயா தாங்கிறது, உங்களை கிருபையினால் நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கத்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவெல்லமுள்ள சர்வலோகாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுது வேதனை நாங்களால் எங்களால் என்ன ஐயா செய்ய முடியும், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டு சமாதானம் இல்லாமல் நாட்டுக்கு நாடு எதிர்கொண்டு ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற சத்ராதியான நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேதனையான காரியங்களை முறை அடித்து சத்ராதியானவினை உங்களோட காலுக்கு கீழே போட்டு நசுக்கி உங்களோட பிள்ளைகள் எங்கிருந்து உங்களை ஆராதித்தாலும் ஆண்டவரே சுதந்திரமாக உங்களை நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்கத்தக்கதாக அந்த ஆராதிக்கத்தக்க விடுதலையை இந்த பிசாசாவன் பறத்து போடாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. பிசாசாவன் சந்திரமாக வஞ்சத்துக்களால் உங்களோட பிள்ளைகளை நொடுக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார் ஐயா. அன்பின் தேவனே, விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. எழுந்து நின்று வெற்றியோடு உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அற்புதமாக உங்களோட பிள்ளைகளை உங்களோட அபிஷேக தைலத்தினால் நிரப்பிய சிரசிலிருந்து படிந்து பிரியாண்டவரே சிரசிலிருந்து இந்த ஆத்மாக்களை தொட்டதோ அத்தே போல் அந்த அபிஷேக தைலம் தொடத்தக்கதாக இன்னும் வல்லமையாக உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவர் அதற்காக உங்களை துதிக்கும் அமையா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களால் கூட என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்றோண்டு கேட்டதே உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் மனம் திரும்பி மனசெல்லாம் இருந்தால் ரட்சிப்புக்க காண்பீங்கள் என்று வாக்கு தந்த சிறுவனே ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி என்ன மென்னும் மனம் திரும்பி உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட ரட்சிப்பு நிச்சயத்தை பெறத்தக்கதாக உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க பலனாக இருந்து அடைக்கலமாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்த வேணும் வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. எந்தெந்த தேசத்தில் எங்கிருந்து உங்களை அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை உங்களோட ரத்தத்தை காத்துக் கொள்ளுங்க அங்கே தொட்டாதபடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. அவர்களும் உங்களோட வார்த்தையை வார்த்தையாக உங்களோட பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களோட விண்ணப்பத்துக்கு உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பணத்துக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ பேருக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் வளரணும் ஆத்மாக்கள் மனம் திரும்ப வேணும் மறுவப்பட வேணும் என்ற ஒற்றையே நோக்கத்தோடு ஆண்டு ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பரிசுத்தாவியான விரை இடகட்டிகளும் எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ சிறகனாலும் எப்படி நீங்கள் தான் ஏழை சிங்க கபியிலிருந்து காத்த தேவன் அல்லவா அவர்கள் அப்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க கேட்கும் செய்திங்கிற கண்ணால் காணாவிட்டாலும் கேட்கும் செய்திகளை கேட்டு குடத்தில் ஆண்டவரே இரக்கத்தை ஊற்று இரக்கம் உள்ள தேவனே குடத்தில் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் அவர்கள் மேல் ஊற்றுப்பட வேணும் உங்களோட பரமகரம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேணும் காத்துக்கொள்ள வல்லது என்ற நம்பிக்கையோடு குடத்தில் ஓடி வருகிறோம் ஐயா. அப்பா உங்களால் முடியும் உறங்காமல் தூங்காமல் தன்னுடைய வலது பாரசத்தில் இருந்து வரந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இயேசுவே. திரும்பவும் ராஜாதிராஜனாவாக இருக்கிறவரே இந்த மனு குலத்தை பொறுப்படுங்க ராஜா. மனு குலத்தை பொறுப்படுங்கோ சாத்தானுடைய வஞ்ச சாத்தானையும் கூட காலுக்கு கீழே போட்டு நசுக்க உங்களால் முடியும். கம்பீரமாக எலும்பிக் கொண்டு நிற்கிறார் அவனுடைய காலம் முடிய போல் ஐயா முடிக்க நீங்க வல்லவர். அதை அவனை நசுக்க உங்களால் முடியும். நசுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எப்படி உங்களை அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று ஆண்டவரே உங்களுக்குள் நிலகொண்டு நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தள்ளாடாதபடி காத்து கொண்டு வாரது இவனே. என்னும் அவர்களை காத்து அவர்களை சந்தோஷ சந்தோஷம் காத்து ஆசீர்வாதங்களால் முடியும் செய்து வைத்துக் கொண்டு வர கிழவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு உலக தலைவர்களுக்காக வருகிறோம் ராஜா. பெரிய பெரிய கண்ட தலைவர்களுக்காக உங்களுடைய வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக உங்களுடைய வருகிறோம். நீங்க தெரிந்தெடுத்தீங்களே மூன்றாவது முறையாக என்ன நோக்கத்தை நிறைவேற்றி உங்களை அன்புக்கள் என்ன மிதர் நிலத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியாக இந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஆண்டவர் இன்னும் பரலோக ஞானத்தை கொடுத்து அவரை நீங்க வழிநடத்தி கொண்டு வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலவீனத்திலும் பலனை கொடுத்து பலன வீணருக்கு பலன் கொடுக்கிறது நீங்கள் ஐயா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் கொடுக்கிறது நீங்கள். நீங்க கைவிட மாட்டீங்க கைவிடாதபடி காத்துக்கொள்வீர்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரிகள் இங்கிலாந்து தேசத்த பெரிய கண்ட அதிகாரிகள் கனடா தேசத்து அதிகாரி எல்லாருக்கும் அமெரிக்கா தேசத்து அதிகாரி எல்லாருக்காகவும் ஆண்டு வருகிறோம். ஆண்டு விரிந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் தான அதிகாரத்தை கொடுத்தீங்கள் என்று உணர்வோடு உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் எந்த விதத்திலும் எதையும் எதையும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எந்த தீர்மானமும் எடுக்காதபடி ராஜாவே உங்களோட பார்த்து தரித்திருந்து விண்ணப்பித்து உங்களோட ஆண்டவரே பதிலை கேட்டு ஆண்டவரே அவர்கள் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக உணர்த்தி நடத்துங்கள் ராஜா, உணர்த்தி நடத்துங்கோ, உணர்த்தி நடத்த பரிசுத்தாவியானவரே உங்களால் முடியும். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளாக்கத்தக்கதாக ஆண்டவரே உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக உங்கள் ஆராதிப்புக்கு எந்த தடையும் விரிக்காத கொடுக்காதபடி விரிக்காதபடி சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்து நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் நடத்த முடியும் ஐயா. இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் சொல்லுவோம். ஆதி காலத்தில் ஐயா இதுவரையும் இந்த கனடா தேசம் உலக மக்கள் முழுவதும் வேறும் வந்தடையத்தக்கதாக ஆண்டவரே தஞ்சம் கொடுத்த தேசம் ஐயா. ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை தான் முதல் உச்சரித்து பாடசாலைகளில் காரியாலயத்தில் பாலமெண்டில் உங்களோட பரமல்லுடைய சபத்தை சொல்லித்தான் ஐயா ஆண்டு தொடங்கினால் இப்பொழுது அந்த அதுகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு மல்டி கல்ச்சரத்துக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே இதனால் விக்கிர தோப்புகள் எழும்பி வாழலாகும் நிற்கிறது அப்பனே. ஆண்டவரே இன்னும் இந்த விக்கிர தோப்புகள் எழும்பாதபடி இதுகளுக்கு ஒரு தடையை உங்களால் தான் ஐயா நிறுத்த முடியும். இதுக்கு ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கிருந்தாலும் சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கத்தக்க அந்த சுதந்திரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அந்த சுதந்திரத்தை கூட பிள்ளைகள் போட்டு அடித்து விடாதபடி உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து உங்களோட மாமியை கண்டுகொள்ளத்தக்கதாக சாட்சியாக இருக்கத்தக்காக ஒளியா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சபை தலைவர்களும் ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவரே நீங்க கட்டி வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவர்கள் கட்டி வழி நடத்துகின்ற ஒளி உள்ள சபைகளாக இருந்த அனுதினமும் ஆத்மாக்கள் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் ஓடி வந்து உங்களை அன்பை கண்டடையத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நினைத்தால் ஆகும் ஐயா, நீங்க கட்டளவிட்டால் நடக்கும். இந்த கனடா தேசத்தை ஆசீர்வதிங்கோ ஆண்டியடைய வாழ்வ சந்ததியை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி வலுதப்பி போய்விடாதபடி உங்களுக்குள் அந்த பிள்ளைகள் எழுந்து பிரசிக்கத்தக்கதாக வருங்கால வாழ்வ சந்ததியை ஆண்டவரே வரிசு தாவியானவரே இடகட்டி வழி நடத்தி ஆசீர்வதிக்க ராஜா, ஆசீர்வதிக்கோ. பெருத்தப்பட்ட பேரண்ட்ஸ் மக்களவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவனே, அவருக்கு இழைப்பாறு கொடுக்க வல்லவரே, சுகம் கொடுக்க வல்ல தேவனே. என்னென்ன பெருத்தத்தினால் ஐயா ஆண்டவர் மனசோர்வினாலோ சரீர சுகத்தினாலோ ஆண்டவரத்தின் ஓவிதமான வருத்தங்களினால் கஷ்டப்படும் ஆத்மாக்களுக்கு நீங்க தான் ஆறுதல் கொடுத்து சுகம் கொடுத்து உங்களோட காயப்பட்ட கருத்தினால் தொட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து என்னும் உங்களுக்குள் சாட்சியாக இருக்கு நாளில் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். நீங்க தொட்டு குணமாக்குறதவன் ஐயா, தொட்டு மருவப்படுத்தினீங்க பாவக்கட்டிலிருந்து விடுவித்ததவன் நீங்கள் ஐயா. வரலாறு ராஜ்யத்துக்கு உரியவளாக வழிநடத்த உங்களால் முடியும் ராஜா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வர வேணும், உங்களோட சித்தம் ஒன்றுதான் இந்த பூமியில் நடைபெற வேணும் என்று எங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி உங்களிடத்திற்கு இருக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியை அன்பித்தேவனே, தட தாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கு வெற்றியோடு உங்களால் நடத்தி முடிக்க வேண்டும். உங்களோட நாமம் ஒன்று வசப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடும் உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நேரத்துக்கு வந்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வல்லவர், கிருபை செய்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். பொறுப்படுத்தவரே, வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக இன்னும் தேவருடைய பலதுபாரத்திலிருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ராஜாதிராஜனாக திரும்பம் வரை இருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகன மகிமை செலுத்தி உங்கள் ஒருவரையினுடைய வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி மிகவும் தாழ்மையாக எங்களை தாழ்த்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமேன்,
3: ஆமீன்,
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் வழி நடத்தினார்கள். ஜபவேளை கூடாக கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கதட்டி கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் இணைவார்.
4: என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார்.

0: Recording in progress.
1: அருமையான உலகங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவர்களுக்கு மாலை 7 மணியாக இருக்கிறது. மாலை நேரத்திலும் இணைந்து கத்தடி வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள தேவ ஊழியரை வரவேற்போம். அப்பதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
2: பிரைஸ்லோ.
1: ஆமென். நினைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். காட் பிளெஸ் யூ.
2: ஆமென். ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக இவன் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். அப்ப அவர் வெற்றி சிறந்து நமக்கு அவருடைய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் என்றென்றைக்கும் வெற்றி சிறந்திருப்போம். ஆமேன். இந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக்கி எங்களை மறித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்ல, உம்மோடு கூட உட்காரவும் பண்ணி இருக்கிறீர். அதுதான் ரியாலிட்டி. இப்பொழுது அதே அந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியால் நாங்கள் உம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், உம்மோடு கூட வாழ்கிறோம், உம்மோடு கூட அசைகிறோம், உமக்குள்ளா இருக்கிறோம். அதுதான் சத்தியம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் 100 பல மடங்காய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும், விடுதலை ஆக்கட்டும், எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் பலகி பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம். ஜோவான் 4:3 இருந்து நான் வாசிக்கிறேன். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. அப்ப வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவி இதுதான். அது இப்பொழுதும் என்ன செய்து அந்த நாட்களிலேயே, யோவான் இருந்த நாட்களிலேயே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது, உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை என்ன செய்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். குறிப்பாக அந்தி கிறிஸ்துவை பற்றி ஜோவான் புத்தகத்துல மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கு, வேற எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. வெளிப்படுத்தலிலே 1 வசனம் கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்காது. ஆனால் ஜோவான் ஏனென்றால் அவருடைய நாட்களிலே அநேகர் என்ன செய்தார்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார்கள். அதனால் அதுதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று நாங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை, இப்படிப்பட்ட ஆவிகளை, பிசாசின் கிரிகைகளை என்ன செய்து விட்டீர்கள், ஜெயித்தீர்கள். ஜெயிப்பீர்கள் அல்ல, ஜெயித்தீர்கள். ஏனென்றால் நாங்கள் மெய்யான தேவனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட ஆவிகளை ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஆமேன். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாங்கள் அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொண்டோமோ, அது முதல் இப்பேற்பட்ட ஆவிகளை நாங்கள் மேற்கொண்டவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆகவே சந்தோஷப்படுங்கள், நாங்கள் ஏற்கனவே வெற்றி சிறந்திருக்கிறோம். ஆமேன். தேவன் அவருடைய வெற்றியை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலே நாங்கள் சொல்ல போனால், அவர் நமக்காக வெற்றி எடுத்து எல்லா வெற்றியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். இதை தெரியாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணித்தான் என்ன செய்ய வேண்டும், இந்த இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன, என்னிடத்தில் ஜோவான் 16:33 இப்படியாக சொல்லுகிறது, கவனிங்கள். ஏனெனில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை அநேக வேளைகளிலே அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உண்டு உண்டு உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் என்று சொல்லும் பொழுதே அவர் அதை கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். இனிமேல் புதிய செய்தியை சொல்ல வருகிறார், அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும், அதைத்தான் தியானிக்க வேண்டும். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்ப கவனிங்கள், உபத்திரவம். அப்ப உபத்திரவத்தை பிசாசு இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு எப்படி எண்ணத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது, உபத்திரவத்தை. இந்த உலகம் உபத்திரவத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் பிசாசுனுடைய கரத்தில் இருக்கிறது, பிசாசுனுடைய கிரியை செய்கிறது. ஆகவே பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 10:10. ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்த. அப்ப அநேக வேளைகளிலே அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று பிசாசின் மேலேதான் அதிக கவனம் செலுத்துகிறோம். மாறாக பிசாசிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஒளியின் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மை மாற்றி எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நானும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆகவே தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்ப நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர வந்திருக்கிறார், பரிபூரணப்படவும் வந்தேன். கவனிங்கள், திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமேன். அப்ப வந்தேன் மாத்திரமல்ல, இப்ப அநேக வேளையில நாங்க அப்படியே நின்றுறோம், அவர் வந்தார் ஆனா இன்னும் செய்து முடிக்கல என்றது போலதான் நாங்க இருக்கிறோம். இவன் அவர் செய்து முடித்த எல்லாம் முடிந்து முடிந்ததென்று சொல்லியும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இல்லை நாங்களும் ஏதாவது செய்து சில பாடல்கள் இருக்கு, கிறிஸ்தவ பாடல்கள், ஏதாவது செய்ய வேண்டுமே, இப்படி எல்லாம் பாட்டு பாடி நாங்களும் ஏதாவது செய்து என்ன செய்வோம், தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவோம் என்று முயற்சி செய்கிறபடியினால் தான் எல்லாம் தாமதமாகிறது, தடைகள் வருகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார், வாக்கு பண்ணி இருந்தார், உன்னுடைய சந்ததி பலிகி பெருகும், இன்னொரு விதத்திலே சொன்னால் உனக்கு பிள்ளை உண்டாயிருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இப்படியாக உன்னுடைய சந்ததி பலிகி பெருகும் என்று சொல்லுகிறார். ஆனால் சொன்னவர் நிச்சயமாய் செய்வார் என்று அவரை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு, சாராளுடைய வாழ்க்கையிலே அல்லது ஊமிலே கற்பத்திலே என்ன இருந்தால் தடை இருக்குமானால் அதையும் தேவனால் தீர்க்க முடியும், அதையும் என்ன செய்ய முடியும், ஒரு மலடா இருக்கிற சரீரத்தை ஆசீர்வாதமான ஒரு சரீரமாய் தேவனுடைய வல்லமையினால் மாற்றப்பட முடியும். ஆகவே நான் என்ன செய்ய தேவையில்லை, என்னுடைய வீட்டிலே வளர்க்க பிறந்த வேலைக்காரனுடைய பிள்ளையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, இன்னொருடைய ஆசீர்வாதம். அதே சமயம் ஒரு வேலைக்காரனுக்கு, எனக்கு வேலை செய்கிற வேலைக்காரனுக்கே தேவன் பிள்ளையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருப்பாரானால், எனக்கு வாக்கு பண்ணின, கவனிங்க, வேலைக்காரனுக்கு தேவன் வாக்கு பண்ணவில்லை, வேலைக்காரனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணவில்லை. அப்ப ஒரு வேலைக்காரனுக்கே அங்கே பிள்ளை பிறந்திருக்குமானால், வாக்கு பண்ணின மெய்யான தேவன் நிச்சயமா எனக்கு பிள்ளையை தருவார் என்று விசுவாசிக்காமல் ஆண்டவர் சொல்லிவிட்டார், வாக்கு பண்ணி இருக்கிறார், அதற்கு நாங்கள் எப்படியாவது உதவி செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த பிள்ளையை எடுக்கட்டா என்று ஆபிரகாம் கேட்கிறார். அதற்கு தேவன் சொல்லுகிறார், இல்லை, அது உன்னிடத்திலிருந்து உருவாகும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் சாராலும் ஏப்ரஹாமும் சேர்ந்து இன்னொரு திட்டத்தோடு வருகிறார்கள், ஆகாரோடு சேர்ந்தால், அப்படி ஆகாரோடு சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டால் தேவ ஆசீர்வாதத்தை அல்லது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி சுய கிரியை செய்ய போனபடியினால் குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. இதற்கு பிறகு ஆபிரகாமோடு ஈவன் சாரால் சண்டை பிடிக்கிற நிலைமைகள் உருவாகிறது. அப்ப இப்படியெல்லாம் உருவாகுவதற்கு காரணம் தேவனுக்கு உதவி செய்ய போகிறபடியும், தேவனுக்கு எந்த உதவியும் நம்மிடத்தில் இருந்து தேவையில்லை, மாறாக அவர் சொன்னவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நாங்கள் பண்ணின வாக்கு தத்தத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லாவிட்டாலும் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட தேவன். அப்ப என்ன சொல்லுகிறோம், என்ன தேவன் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை என்ன செய்யலாம், செய்யாமல் போகலாம், நான் மனம் மாற மனு புத்திரன் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நாங்க வாக்கு பண்ணிட்டு ஒரு வேளை செய்யாம இருக்கலாம், ஆனால் தேவனோ அவர் வாக்கு பண்ணினதுதான் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இதுதான் பிசாசின் கிரியை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டென்றால் அதுதான் அர்த்தம், பிசாசு இப்படியான கிரியை செய்ய வருகிறான். ஆனாலும் என்றால் இதற்கு மேல் என்ன இல்லை, அது நடக்க முடியாது. ஆனாலும் என்றால் செய்தி மாறுகிறது என்று அர்த்தம். ஆமேன். ஆனாலும் என்ன செய்யுங்கள், மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள், அதுதான் அர்த்தம். ஆனால் தமிழிலே என்ன இல்லாமல் இருக்கிறது, ஒரு சரியான அர்த்தம் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்லே பிளவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்திலே பி ஆஃப் குட் சியர் என்று சொன்னால் மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆனால் தமிழிலே ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப கவனிங்க, இயேசு உலகத்தை ஜெயிப்பதற்கு இயேசு என்ன செய்யல, உலகத்துல தோத்து போனவர் அல்ல. ஆக

பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆமென். ஏ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். ஆமென். ஏசு ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். எல்லா ஏரியாவிலும் சுயினமா இருக்கட்டும், தேவன் வெற்றியை கொடுத்து விட்டார். பைனான்ஸ் ஆயிருக்கட்டும், அதிலே தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். சமாதானம் சந்தோஷம் இல்லாத நிலையா இருக்கட்டும், அதிலே தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். ஆமென். ஆகவே நாங்கள் வெற்றி சுரந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். மாத்திரமல்ல, கவனிங்கள், நானோ அவைகளுக்கு என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்ப மரித்து போனவைகள் யாவும் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போனவைகள், சமாதானம் சந்தோஷம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, மரிச்சிட்டுது. நல்ல சுகம், இப்ப இவை நல்ல ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை புதுப்பிக்கவும் உருவாக்கவும் பிறப்பிக்கவும் அது பூரணப்படவும். ஆமென். பூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம என்ன நினைக்கிறோம் என்றா, அவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு நாள் ஏதோ செய்து முடிப்பார் என்றது போல நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், வாசிப்போம் எபிரேயர் இல்ல ஆமா எபிரேயர் 10:14 நாங்கள் வாசிப்போம். அது என்ன சொல்லுகிறோம் என்ற கவனியுங்கள், மிகவும் முக்கியம். எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப பூரணம் படுத்துவேன் என்று சொன்னார், பூரணப்படுத்த வந்தேன் என்று சொன்னார். அதை என்றையோ என்றைக்கு ஒரு நாள் அவர் செய்ய போவதல்ல, அதை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்றால் இன்னொரு விதத்திலே பிசாசின் கிரிகையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப எங்களுடைய சுகத்திலே பூரணம், அதாவது சுகஹீனத்திலே நமக்கு பூரண சுகம் வந்து விட்டது, பலவீனத்திலே பூரண பலன் வந்து விட்டது. ஆமென். மரணத்திலே மரணப்படுக்கையில இருக்கிற நமக்கு பூரண ஜீவன் வந்திருக்கிறது. ஆமென். இவற்றை தேவன் செய்து முடித்தார் என்றுதான் சொல்லுகிறார். ஆமென். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, பிசாசு சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் பிசாசு எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதல், கவனிங்கள், ஆதி முதல் அவன் பொய் சொல்லுகிறவன். ஆமேன். அப்ப ஆதி முதல் அவன் பொய்யன் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், அநேக வேளைகளிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அநேக வேளைகளிலே பிசாசு சொல்லுகிற காரியங்களை என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிசாசு நமக்கு சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்படவில்லை, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, தேவன் உன்மேல் பிரியமா இல்லை, இப்படியெல்லாம் பிசாசு நமக்கு சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் தவறு. மிகவும் முக்கியமான காரியம், எல்லா ஏரியாவிலும் தேவன் செய்து முடித்ததுக்கு விரோதமாய்த்தான் பிசாசு பேசிக்கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாள் விட்ட பிழையை நாங்கள் மறுபடியும் விட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை தேவர்களாய், பூமிக்கு தேவர்களாய் தேவன் வைத்திருந்தும், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த பொய்யை நம்பி அவர்கள் சாப்பிட போனதினால் அவர்களுக்கு என்ன வந்தது, அவர்களுக்கு எல்லா விதமான சாபமும் வந்தது. அப்ப அதே போலத்தான் நாங்களும் பொய்யை நம்பி செயல்படுகிறபடியினால்தான் நாங்கள் விடுதலையாக்கப்படாமல் நாங்கள் மறுபடியும் பாவத்திலேயே நாங்கள் விழுகிறோம். எப்படி ஆதாமேவாள் பொய்யை நம்பி செயல்பட்டு பாவத்திலே விழுந்தது போல

0: நாங்களும் பொய்யை நம்பி செயல்பட போய் பாவத்திலே மறுபடியும் மறுபடியும் விழுகிறோம். அதனால் தான் பாவத்திலே விழுகிறோம். தேவன் விடுதலையாக்கி இருக்க நாங்களே மறுபடியும் பலவீனத்திலே இருக்கிறோம். நாம் ஏன் மறுபடியும் பாவத்திலே விழுகிறோம் என்று சொன்னால், பிசாசின் பொய்களை நம்புகிறோம். கவனிங்கள், ஜோவான் 8:44 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நமக்கு சொல்லல, நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனால் யூதருக்கு அங்கே சொல்லுகிறார், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று சொன்னால், பிசாசு என்னெல்லாம் பொய் சொல்றானோ அந்த பொய்யை நம்பி நீங்கள் செயல்படுகிறீர்கள். இப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார், அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம் என்பது சத்தியம். ஆனால் இல்ல, சுயனம் வரத்தானே செய்யும், நாங்கள் பூமியில தானே இருக்கிறோம், சரியான சாப்பாடுகள் சாப்பிட்றே இல்லை, வேலைக்கு சாப்பிட்றே இல்லை, அப்படி சாப்பிட்றே இல்லை, இப்படி சாப்பிட்றே இல்லை, அது சரியா செய்யறே இல்லை, இது சரியா செய்யறே இல்லை, அப்ப அதனால இதெல்லாம் வரந்தானே என்று நாங்கள் ஒரு உலகத்தார் நினைக்கிறது போல நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்துக்கு வந்த பொழுது அவர்களுடைய ஆடைகள் பழுதாகி போகவில்லை. அவருடைய செருப்புகள் தேய்ந்து போகவில்லை எத்தனை வருடங்கள். இதுதான் சூப்பர்நேச்சுரல் வல்லமை. நாங்கள் என்ன மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஆமென். மறுபடி பிறந்தவர்கள். தேவனுடைய வல்லமை நம்மை மேற்கொண்டிருக்கிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தாலே தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அப்ப இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறார்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அப்ப அவன் சொல்றது முழுக்க என்னத்தை கொண்டு வருது, அவனுடைய சத்தத்தை கேட்டா அது முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும், பிசாச குறித்து தேவன் பேசுகிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்த பிறகு அவன் சொல்லுகிறான், நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நீ கிரியை ஏதாவது கிரியை செய்தால்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், யாருக்காவது கொடுத்தால்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்ப வசனம் சொல்லுகிறது, பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிற தேவன். ஆமென். அப்ப அவங்க எதுவும் எந்த நன்மையும் செய்யாத பறவைகள், அவைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார், அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. எந்த அனிமல் எந்த அனிமலை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குது, யாருக்கு என்ன நன்மை செய்துட்டு இருக்குது, ஆனா அவைகளையும் தேவன் என்ன செய்கிறாராம், பிழைப்பூட்டுகிற தேவன், அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவைகளை பாதுகாக்கிற தேவன். அவைகளை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, ஆகவே அவைகளை பார்க்கலும் மேன்மையான மகிமையான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல செய்தும் முடித்திருக்கிறார். ஆமென். ஆகவே தேவன் என்னத்தை நமக்கு வாக்கு பண்ணினாரோ அவைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றினபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தேவையான சகலத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து நம்மை என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு பொழுதும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு யாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவரை கொண்டாட வேண்டியதை ஒழிய திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அநேக வேளைகளிலே நாங்கள் கொண்டாட தவறுகிறோம், ஏனென்றால் பொய்யை நம்புகிறோம். அதனால் எங்களால் கொண்டாட முடியவில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏனென்றால் பொய்யை நம்புகிறபடினா. ஆனா சத்தியத்தை அறிந்து தேவன் செய்து முடித்ததை நம்புவோமானால் நிச்சயமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். ஆமேன். வெளிப்படுத்தல் 12:9-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, தள்ளப்படுமல்ல பட்டது, அது பூமியிலே உள தள்ளப்பட்டது. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பிசாசானவர் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரரின் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவன் அப்பொழுது நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் இப்ப என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டு போனான். ஏனென்றால் இயேசு நம் எல்லாருக்காகவும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் இனிமேல் குற்றம் சாட்ட அங்கே இடமில்லை. ஏனென்றால் குற்றம் சாட்டினால் அங்கே பெனால்டி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு ஏற்கனவே எல்லாருக்கும் தேவையான பெனால்ட்டியை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறபடினால் இனிமேல் யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். ஆகவே அவனுடைய கவர்மெண்ட், அவனுடைய இடம், அவனுடைய பதவி எல்லாமே தாழ என்ன செய்யப்பட்டது, தள்ளப்பட்டு போனான். போவான் அல்ல போனான், அப்ப முடிந்து போயிட்டு. மரணம், கவனிங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் என்றால் 6வது நாங்கள் உங்களை கொல்லுவோம், நீங்கள் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்றெல்லாம் சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமேன். அப்ப கவனியுங்கள், எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அவருடைய பலி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்தினால் அவனால் சாபத்தை கொண்டு வர முடியும். அந்த குற்றம், எஸ் இது குற்றம்தான் என்று சொல்லி தீர்க்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வர முடியும், அழிவை கொண்டு வர முடியும். ஆனால் குற்றப்படுத்துகிறவன் தள்ளப்பட்டான், ஆகவே இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் அவனால் குற்றம் படுத்த முடியாது, குற்றத்தை கொண்டு வர முடியாது. அவன் குற்றப்படுத்துகிற அவனுடைய அந்த ஸ்தானம் இப்பொழுது இல்லை. அப்ப உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது, அதற்கான பேமெண்ட் செலுத்தப்பட்டாயிற்று. ஆமென். அப்ப மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தேவன் என்னெல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தார் என்கின்ற சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, பிசாசானவனை, பிசாசின் கிரியைகளை ஜெயித்தார்கள். ஆமென். அப்ப எப்படி நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று பாருங்கள். சாட்சியின் வசனம், 1வது நாம் குற்றமற்றவன், ஏனென்றால் தேவன் என்னை பரிபூரணமாய் கழுவி என்னை எல்லா நன்மையும் பெறத்தக்கதாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தேவன் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பிதாவுக்கு முன்பதாகவே என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் என்ன செய்திருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ரோமர் 8:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல், என்றால் எங்களுடைய கிரியை பார்த்து நாங்கள் கணித்து என்ன செய்யாமல் செயல்படாமல் ஆவியின்படியே இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன செய்ய முடியாது, எதுவுமே உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அவைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். நாங்களே அநேக வேளைகளிலே சில பேர் என்னோடு பேசியிருக்கிறார்கள், பாஸ்டர் நாங்களே என்ன செய்கிறோம், எங்களை குற்றப்படுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தங்களை தாங்களே அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம் பிசாசானவன் குற்றப்படுத்துகிறான். இப்பொழுதோ பிசாசானவன் தேவ சமூகத்தில் போய் நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார், forever எங்களுக்காக பே பண்ணி முடித்து விட்டார். ஆனால் இப்பொழுதோ அவன் என்ன செய்கிறான், நம்ம தீலே கிரியை செய்கிறான், நம்மிடத்தில் வந்து என்ன செய்கிறான், நம்மை குற்றப்படுத்துகிறான். ஆனால் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புதிதாக பிறந்தவர்களாயிருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்து இயேசு நம்மை கழுவி பரிபூரணமாய் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்பொழுதோ நம்முடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய பரிசுத்தம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆமேன். ரோமர் 8:31-32 வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் ஜார், நம்மை குற்றப்படுத்துகிறவன் ஜார், நம்மை தகுதி இல்லாதவர்களாய் மாற்றுகிறவன் ஜார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. ஆமென். கவனியுங்கள், 30 இப்படியாக சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார், நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அப்ப ஆக்கி ஆகிட்டமா இல்லது ஆகவில்லையா, யாரை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்து விட்டாராம், நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதெல்லாம் இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, செய்து முடித்தாயிற்று. ஆமேன். இதை இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம், அவைகள் வந்து நம்மை மேற்கொள். தேவன் பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கிரிகை செய்யும். மாத்தாலே நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். ஆகவே விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமை வந்து நம்மை விடுதலையாக்கும் மேற்கொள்ளும், இன்றைக்கே அது நடக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தது மாத்திரமல்ல, ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரண படவும் வந்தேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரே பலியினால் என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்தியும் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெற்றுக் கொடுத்த பூரணம் எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய சரீரத்திலே கிரிகை செய்வதாக, மேற்கொள்ளுவதாக, சத்துருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கி ஆகி போவதாக, வாய்க்காமல் போவதாக, பரிபூரண விடுதலை இன்றைக்கே மேற்கொள்ளுவதாக, இன்றைக்கே இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய மீட்பு நாள். ஒவ்வொருவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிபூரணம் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக, மேற்கொள்ளுவதாக, பலிகி பெருக பண்ணுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் திடப்படுத்தி இருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை அபூவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தரை ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் எடுத்து வருகிற அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் அப்புவிக்கிறோம். சபை மூப்பர்கள் புதிதாக யாராவது வருவார்களானால் அவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. அவற்றை மாற்றி கொடுப்பாராக. கத்தரை கரத்திலே உங்களை அப்புவிக்கிறோம். வசனங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen.
0: Amen.
1: Amen. அருமையானவர்களே,
2: Recording stopped.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து கத்திரி வார்த்தைகளை விதைத்தார். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு கடந்து செல்ல இருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழி நடத்துவார்கள். இந்த வகையிலே ஆயத்தமாகவும் கத்திரதாமே அவர்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலிருந்தும் யூரோப்பிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் எடுத்து வருவார்கள். ஆமேன். இதோ இணைவோம்.
3: என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவனதி இயேசு பெரியவர். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். உலகத்திற்கு ஒளியான இயேசு பெரியவர். உத்தமரின் துணையான இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். எமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். எம் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு. சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்தில் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை நீ எதிர்பார்த்திடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு.

அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். உம்முடைய பாடலை பாடி ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் சத்தன்பங்களில், எங்கள் சூழ்நிலைகளில், எங்கள் காரியங்களில் ஆண்டவரே, எங்கள் கிரியைகளில், எங்கள் செய்கைகளில் எல்லாவற்றையும் நீர் பெரியவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இசாலமோனிலும் பெரியவர் கர்த்தாவே, தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவரே. ஏசப்பா, பெரிய காரியங்களை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. யோனாவின் நாட்களில் உண்டான மனம் திரும்பதை நாட்களிலே கேட்டு நாங்கள் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். சாலமுனை போல பராக்கிரமசாலிகளாய் இருந்து கர்த்தர் ராஜ்யத்துக்கு எதிராய் அக்கினி கடலுக்களை பாவத்தில் விழுந்த ஆண்டவரே, தேவனை விட்டு மறுதளித்து தூரம் போன அந்த நிலைமைக்குள்ளே மனுஷர் போகாதபடிக்கு ஆண்டவரே, தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிற உண்மை தங்களையே தேவாலயமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு சாட்சியலாய் வாழும்படிக்கே ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். அனுதினமும் கர்த்தர் சமூகத்தில் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தராய் இயேசுவே, உம்முடைய சமூகத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய கிரை திராத அற்புதங்கள், உடைய ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், உடைய எண்ணி முடியாத அற்புதங்கள், யோசனையில் பெரிய பெரும் செயல்களிலே வல்லவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களை நாங்கள் அனுதினமும் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10000 பேரையும் துரத்துவான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. நாங்கள் சகல ஜனங்களும் கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆக வேண்டும் என்று கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு தாம் உருவாக்கின தம்முடைய தான் எழுந்தருளி போன பிறகு 40 நாள் அளவு உயிர்த்தெழுந்த தம்முடைய உயிர்த்தெழுதலை தரிசனமாக வெளிப்படுத்தின தேவனுடைய சமூகத்திலே சகல சீஷர்கள் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்று கட்டளை கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை செய்து சீஷராக்குங்கள் என்று சொல்லி நீர் விட்டுட்டு போன உட கட்டளையின்படி கர்த்தாவே, சகல ஜாதிகளிலும் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவு விளங்கும்படி கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கர்த்தர் சீஷர்களுக்கு அவர்கள் எல்லாம் போதித்தாரோ அவைகளெல்லாம் ஜனங்கள் கை கொள்ளும்படிக்கு கடைபிடிக்கும்படிக்கு அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசு அல்ல, தெய்வீக சுகம் அளிக்கிறதுக்கு மாத்திரம் இயேசு அல்ல, விடுதலைக்காக மாத்திரம் இயேசு அல்ல, நித்திய ஜீவன் வரை சதா காலங்களிலும் அவரை சேவிக்கும்படிக்கு மனுக்குளம் உண்டாக்கப்பட்டது. பரலோகத்திலே தூத சேனைகள் பரிசுத்தவான்கள் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாய் பூமியிலும் தேவசாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனை சேவிக்கவும் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனை ஆராதிக்கவும் தான் அவன் உருவாக்கப்பட்டான். இதை செய்ய தவறினாலே மனுக்குளத்தில் இவ்வளவு விதமான உபத்திரங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வேதைகளும் நெருக்கங்களும் கூடுகிறது. கத்தரை தேடுறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று கத்தோட வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ மகத்துவம் விளங்க, தேவடைய அற்புதம் விளங்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கோடா கொடி நன்றிகள், கோடா கொடி சோத்திரங்கள், கோடா கொடி துதிகள், கோடா கொடி புகழ்ச்சிகள், கோடா கொடி கீர்த்திகள், கோடா கொடி ராஜ்யங்களை செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி பலி, சோத்ர பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி, கீர்த்தி பலி, ராஜ்யத்தின் பலி, ஆனந்த பலிகளை செலுத்தி எமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர் என்று சொல்லி இயேசுவேன் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் தங்கியிடும், உம்மோடு பேசும், உம்மை வழிநடத்தும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசுவை அனுதினமும் எங்கள் உள்ளத்தில் கொண்டாட, எங்கள் இல்லத்தில் கொண்டாட, எங்கள் தேசத்தில் கொண்டாட, ஜாதிகளுக்குள், பாஷ்யக்காருக்குள், கோத்திரக்காருக்குள், மாமிசமான யாவருக்கும் கொண்டாட, உறங்காமல் காக்கிற உயிருள்ள தேவனை கொண்டாட, உறவை நிறைவாக்குற நிறைவை அளிக்கிற தேவனை கொண்டாட மனுக்குளம் கூடிக்கொள்ளட்டும், மனுஷ ஜாதி கூடிக்கொள்ளட்டும். அநேக விதமான கொண்டாட்டங்கள், அநேக விதமான செலிபிரேஷன்கள் பூமியிலே இருக்கிறது. கிறிஸ்துவின் 2வது வருகையை கொண்டாட பூமியின் குடிகள் கூடிக்கொள்ளட்டும். கர்த்தாவே, உமது நாமத்திலே உமது நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் காக்கப்பட ஆண்டவரே, இந்திய தேசம், இலங்கை தேசம், ஐரோப்பிய தேசம், ஆசிய தேசம், ஆஸ்திரேலிய தேசம், அமெரிக்க தேசம், எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கும். விசேஷமா நாங்கள் இப்படி இருக்கிற காடா தேசத்தை, குபெக் ப்ரொவின்ஸ், எல்லா ப்ரொவின்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் மனிதர்களை நன்றி செலுத்தி கொண்டு கொடுக்கிறோம். நன்றி செலுத்தி கொண்டு கொடுக்கிறோம்.
Glory to God. Quebec, Ontario, Ottawa, Alberta, Halifax, three territories, Northwest territories, New York, Vancouver, New Brunswick, Winnipeg, Prince Edward Island, Newfoundland, Edmonton, Saskatchewan, Neetuwapundra, Ella province, Katude, Karasan, Upukudutu, and Ella Desangulde, Provincial, Patanangal, Kramangal, Upukudutu, Ainda Kandangale, Katude, Talambulu, Upukudutu, Araba, Shakaraba, Ainda Kandangal, Vandirik, Uber, Janangal, Katude, Aroki, Satiripul, Upukudutu, Pediraj, Yeswe, Pursutamani, Tulugurum, Undana, Maidavane, Pursutamani, Tulugurum, Timi, Varupade, Kataritu, Piper, and Piaman Devadam, Tulugurade, Maya, Janangal, Devonuku, Piper, Varalana, Time, Piriapada Mata, Time, Varupa, Time, Aro, Villa, உமை தெய்வமாக கொண்ட ஜனமாய் சகல ஜனங்களை காக்கப்படும் படிச்சு கத்தோடைய மனதுருக்கம், கத்தோடைய இரக்கம், கத்தோடைய தயவு, கத்தோடைய நீடிய சாந்த மிகுந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சர்வ ஜனங்களை நிரப்ப ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். சகல ஜாதிகளை நிரப்ப ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். சகல பாஷ்யக்காரை நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகல கோத்திரத்தாரை நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துணிகரமான பாவக்கிரிகள் அழிக்கப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஓரபஷக்கரபதிலரி அக்கிரம செய்கள் அறிவறுப்புகள் அழிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். அயோக்கியமான கிரியைகள் அழிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய அன்பின் கட்டளை கை கொள்ள உலக தலைவர்கள், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கும் வேண்டிய எழுப்புதலுக்காக, யாவருக்கும் வேண்டிய அறுவடைக்காக, யாவருக்கும் வேண்டிய நித்திய ஜீவனுக்காக பரிசுத்த பிதாவே, எனக்கு முதல் தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், நாங்கள் நின்று மற்றவர்களை நிலை நிறுத்த எங்கள் யாவருக்கும் தாரும். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நமக்கு எதிரானவர்கள் நம் சார்பில் வரவையும் கேட்டாவே, பட்சத்தில் வர செய்யும் கேத்தாவே, உனக்கு ரோமாய் கூட்ட கூடினால் அதன் நாளை கூண்டுற கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு ரோமாய் கூடினார்கள், உன் பட்சத்தில் வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி கேத்தாவே, உன் பட்சத்தில் நீர் காணப்பட, நீர் அறியப்பட, நீர் வெளிப்பட நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்.

நிரப்பேனும் எல்லா சபைகள் நிரம்பேனும் சாட்சியாய் வாழனும் விண்ணகமீகம் இறங்கனும் மறுரூப எழுப்புதல் காணனும் ஓ விண்ணகமேகம் இறங்கனும் மறுரூப எழுப்புதல் காணனும்

சபைகள் நிரம்பனும் சாட்சியாய் வாழனும் எல்லா சபைகள் நிரம்பனும் பூமியை அணியனும் கடைசி கால எழுப்புதல் உலகத்தில் கண்கள் காண வேண்டும் தேவா சபைகள் காண வேண்டும் கடைசி கால எழுப்புதல் உலகத்தில் சபைகள் காண வேண்டும் தேவா கண்கள் காண வேண்டும்.

விண்ணகமேகன் இறங்கணும், மறுபெயெழுப்புதல் காணணும். விண்ணகமேகம் இறங்கணும், வருகையின் எழுப்புதல் காணணும். வல்லமை எழுப்புதல் காண வேண்டும், உலகம் காண வேண்டும், எல்லா சபைகள் காண வேண்டும். பூமியை அணியனும்

பிறக்கணும் விண்ணகமேகம் இறங்கணும் மறுப எழுப்புதல் காணனும் ரிக்கரஷன் தரபதிலரை கரதிலரை நன்றி செலுத்துறோம் ஐயா, ரட்சிக்கப்பட்டு ஆதி அன்பு இழந்தவர்களுக்காய் ஜபிக்கிறோம், பின்மாற்றக்காரருக்காய் ஜபிக்கிறோம், சோரம் போனவர்களுக்காய் ஜபிக்கிறோம், கத்தோட நாமத்துல அனுதினமும் ஜபித்து வருகிறோம், கத்தோட கட்டளைக்கு உட்படுத்தி, கத்தோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தி, கத்தோட நீதிக்கு உட்படுத்தி, கத்தோட உண்மைக்கு உட்படுத்தி, கத்தோட சமூகத்துக்கு உட்படுத்தி, கத்தோட பிரசன்னத்துக்கு உட்படுத்தி, கத்தோட கட்டளைக்கு உட்படுத்தி, கற்பனைக்கு உட்படுத்தி, தேவடைய நீதிக்கு உட்படுத்தி, தேவடைய உண்மைக்கு உட்படுத்தி, இயேசுவின் நாமத்திலே சர்வ பூமியின் திருச்சபைகள் அணிந்து கொள்ளத்தக்கதாய் சபைகள் எல்லைகள் விரிவாகட்டும், இந்திய சபைகள் எல்லைகள் விரிவாகட்டும், இலங்கை சபைகள் எல்லைகள் விரிவாகட்டும், கனடா சபைகள் எல்லைகள் விரிவாகட்டும், ஐந்து கண்டத்தின் சபைகளின் எல்லைகளும் விரிவாகட்டும் என்று சர்வ பூமியின் தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமல் சபைகள் திடப்படட்டும், சபைகள் பலப்படட்டும், சபைகளை தாக்குறபடி பலவானின் விழுகள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே சபைகளுக்கு உரமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடி தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து திருச்சபைகள் காக்கப்பட, பூமியின் குடிகள் காக்கப்பட, ஊழியங்கள் காக்கப்பட, ஊழியர்கள் காக்கப்பட, ஜெயங்கொண்ட ஜீவியத்தினால் அனுதினமும் ஜெயிக்க ஜெயங்கொள்ள மணவாளன் மகிமைப்படும் என்று உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணக மேகம் இறங்கட்டும் மர்ப எழுப்புதல் சபை காணட்டும் என்று அனுதினமும் மகிமை மேல் மகிமை அடைய, அனுதினமும் பலப்பட, அனுதினமும் ஸ்திரப்பட, அனுதினமும் நிலைநிறுத்தப்பட தேவட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வரியத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். சபைகள் நிரம்பட்டும், சாட்சியாய் வாழட்டும், பூமியை அணியட்டும், தேசத்தை அணியட்டும், இந்திய தேசத்து சபைகள் இந்திய தேசத்தை அணிந்து கொள்ளட்டும், இலங்கை தேசத்து சபைகள் இலங்கை தேசத்தை அணிந்து கொள்ளட்டும், கனடா தேசத்து சபைகள் கனடா தேசத்தை அணிந்து கொள்ளட்டும், அமெரிக்க தேசத்து சபைகள் அமெரிக்க தேசத்தை அணிந்து கொள்ளட்டும். ஐந்து கண்டத்திலும் இருக்கிற எல்லா சபைகளும் கத்தோடைய மர்ப மகிமையை காண ஆவலாய் வெக்கமாய் தாகமாய் பெரிய காரியங்களை செய்ய தேவோட பலத்த சத்துவத்தின் வல்லமை, கிறிஸ்து இயேசுவின் உன்னதத்தின் அபிஷேகத்தின் உயிர்த்தெழுந்த வல்லமை, நிலவரமான பரிசுத்தாவியின் நிச்சயத்தின் அபிஷேகம் ஆண்டவரே, சகல ஜனங்களை நிரப்பும்படி, சகல ஊழியங்களையும் தேசங்களையும் ஜனங்களையும் ஜாதிகளையும் நிரப்பும்படி, மாமிசமான யாவருக்கும் என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியின் நிறைவான ஏராளமான தாராளமான சம்பூர்ணமான நிறைவான அதிகதிகமான பரிபூர்ணமான ஆண்டவரை மிகுதியான எக்கச்சக்கமான பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாக கனி கொடுக்கிற ஜீவத்துக்குள்ளாக கட்டளைக்குள்ளாக கற்பனைக்குள்ளாக நியமத்துக்குள்ளாக வாழ தேவனே நீர் பெரியவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு சகல உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன் வெளிப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே, கத்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கத்தருக்கு விரோதமான புத்தியும் இல்லை என்று உம்முடைய வார்த்தையை சொல்றதப்பா. ஞானம் படைத்தவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அறிவு படைத்தவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், புத்தி படைத்தவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற நம்முடைய வார்த்தையின்படி அறிவு படைத்தவர்கள், புத்தி படைத்தவர்கள், ஞானம் படைத்தவர்கள் எல்லாம் கத்தருக்கு பயப்படுற அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ள, மறுமையிலும் கத்தரை பின்பற்ற வேணும், மறுமையின் ஜீவியத்துக்கும் சேர்த்து வைக்க வேணும் என்ற கிருபையை பெற்றுக்கொள்ள தேவனே என்ற சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். தேவோட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் விளங்கும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இட்டங்கொள்ளாமல் போக மட்டும் இறங்கி வரணும் எழுப்புதல் ஆள் என்று சொல்லி கத்தாவே மனம் திரும்பி குணப்படுற ஜனங்கள் யோவான் ஸ்தானன் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஏரிகளிலும் குளங்களிலும் ஆண்டவரே சமுத்திரங்களிலும் ஞானஸ்தானங்களை பெற்றார்கள். இப்பொழுது சபைகளிலேயே ஞானஸ்தான தொட்டிகளை வைத்து ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். இப்படியா பேங்க்ல லைனுக்கு நிற்க வேணும், குரோசரியில கேஷ் மிஷினுக்கு முன்னாக லைன்ல நிக்க வேணும். கத்தோடைய நாமத்திலே மனம் திரும்பி குணப்படுற ஜனங்கள் திரள் திரளாய் லாயில நின்று ஞானஸ்தானம் பெறும்படிக்கு கர்த்தருடைய சபைகள் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களை மாத்திரம் அணிவதல்ல, சர்வ பூமியை அணிந்து கொள்ள திருச்சபை பலப்படு, திருச்சபை ஆயத்தப்படு, எழுப்புதலை காண இயேசுவின் நாமத்தில் திடப்படு. உண்மைக்குரிய இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமை கொப்பானவைகள் அல்ல, இந்த பாடுகளை கண்டு சோர்ந்து விடாதே, திடன்கொள், சபையை பலன்கொள், எழும்பி பிரகாசி,
உன்னதத்தின் தேவன் பரிசோடு வருகிறார். வெறுமனே நாமல் போக முடியாது. மாமிசமான யாவையும் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளாக இழுத்து செல்ல, அழைத்து செல்ல நம்மை தேவன் பயன்படுத்தி வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஊழியத்தில் பங்குள்ளவர்களாய் தேசத்தில் பரலோக ராஜ்யத்தில் சுவிசேஷத்திற்கு பார்த்தவான்களாய் திகழ நம் ஒவ்வொருவரையும் தேவன் பாத்திரப்படுத்தி நடத்துவாராக. உடன் நாமம் மயமைப்படுவதாக. இலங்கு தேசத்தின் ஆண்டவர் இந்த வெதர் சேஞ்ச் இருக்கிற இந்த வகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அது சமூகத்திலே கால சமய மாற்றங்கள் எல்லாம் வருகையை குறுகிறது. ஆனால் ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் இரண்டாம் வருகைக்குரிய காரியம் இந்த கால சூழல்கள் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் இப்படியாக இருக்கிற எல்லா காரிய பூமி எழுச்சிகள் கொலை நோய்கள் பஞ்சங்கள் பட்டயங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆரம்பம் வேதனைகளின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கருதறையற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய நாளுக்கென்று சுப்பிரமும் சுத்தமும் துப்புரவுமாய் காக்கப்படுறவர்களாய் கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆவியாத்மா சரம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கே அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். சங்கமம் ஊழியத்தின் எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவை கனடா தேசத்தில் மாத்திரமல்ல 266 தேசத்திலும் ஊழிய எல்லைகள் விரிவாக சுவிசேஷ ஊழிய நிறைவு பூரணமாய் உண்டாக தேவ மகிமை விளங்க தேவ கிருபை விளங்க தேவ எழுப்புதல் விளங்க ஆண்டவரே. எஸ் அப்பா திருச்சபையில் 7 மூப்பராயிரம் ஊழியம் செய்தோம். மீண்டும் ஆண்டவரே 2001 இருந்து 2026 வரையும் ஆண்டவரே ஆன்லைன் ஊழியத்தில் இருந்தோம் ஆண்டவரே சபையிலும் இருந்தோம். ஆனால் இப்பொழுது ரேடியோ ஊழியத்துல வந்திருக்கிறோம். கர்த்தாவின் 26 சர்வபூமிக்காய் உலகப்படம் போட்டு தேசக்கொடி போட்டு முழங்கால் படியிட்டு சீஷத்துவத்தின் புரன் ரபுக்காய் பூமியின் குடிகளுடைய சிவமத்துக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரலோக தூத சேனைகள் 3/2 தூத சேனைகள் பரலோகத்தில் உண்டு. பூமியிலே தள்ளப்பட்ட தூதன் 1/3 தூதர்கள் தான். அவர்கள் கிரியலை ஜெயித்தார். நாமும் ஜெயிக்கும்படிக்கு நமக்கு அப்பப்பொழுது சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளே நம்மை வஞ்சிக்கும்படி நம்மை எதிர்க்கும்படி நம்மை விழுத்தும்படி நமக்கு ரோமாய் சத்துக்கள் போடுகிற எல்லா சதித்திட்டங்களையும் முறியடிக்க நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று கிறிஸ்துக்குள்ளாக எழுந்திருக்க வெளன் கொள்ள திடன் கொள்ள தைரியம் கொள்ள அனுதினமும் மிகுந்த ஜெயத்தினால் ஜெயம்பட முற்றிலும் ஜெயம்படுக்க கிறிஸ்துவின் மிகுந்த கிருபையினால் நிலைபெறப்பட பரிபூர்ண அன்பினால் நிலைபெறப்பட பரிசுத்தாவின் நிறைவினால் நிலைபெறப்பட தூதர்கள் கூட்டம் நம்முடைய உள்ளங்களிலும் இறங்க நம் இல்லங்களிலும் இறங்க பரலோக அடிப்படிகளிலே கர்த்தருடைய தூதர் சேனைகள் இறங்க யாக்கோபின் சேவனுடைய சத்தத்தை ஜனங்கள் யாவரும் கேட்க தேவனை வரவேற்போம். அல்லேலூயா நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. பாரும் பாரும் இயேசுவே பாரும் பாரும் இயேசுவே பாரும் பா

ஜாரே வாழ்த்து பாடி வரவேற்போமே, வானம் திறந்தே வருகின்றாரே, வாழ்த்து பாடி வரவேற்போமே. மாறிடாரே பக்கு மாறிடாரே, ஏ சொன்னபடி

மாறநாதா வருகின்றாரே, இயேசு ராபாய் வருகின்ற

நன்றி செலுத்துறோம் பிதா. வரவே குவானதினமுமை அழைத்து உமை கூவி அழைத்து புதிய சமூகத்தை முழு பிரசன்னத்தை மத்திய ஆழத்திலே நிறுத்தி இந்த நாளில் மனுக்குலமே நீ என்ன செய்வாய்? மர்வமாக எழுந்தல போவாய், கிறிஸ்துவோடு கூட எழுபடுவாய் என்கிற நிச்சயம் உனக்கு உண்டா? நீ சொல்லுகிற மதம் இதை உனக்கு, நீ பின்பற்றுகிற மதம், நீ பின்பற்றுகிற தேவன் இதை குறித்து உனக்கு அறிவித்திருக்கிறாரா? சத்திய வேதம் ஜீவ வார்த்தை, சத்திய வசனம் சொல்லுகிறது மனவாளர் மீண்டும் வருகிறார். அதற்காகத்தான் இந்த கால தவறு காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் இருக்கிறது. யுத்தங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்குரிய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் வெந்தொருகும், பூதளத்தின் கிரிகளும் வெந்தொருகி போம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளுக்குரிய வேதனைகளின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பி குணப்படுகிற ஒரே பரிசுத்த ஜாதி நிமித்தம் மாத்திரம் தான் உபத்திரம் குறைக்கப்படும். பாவத்தில் இழைத்திருந்த அல்ல, பாவத்தை விட்டு மனம் திரும்ப, பாவ சுபாவம், பாவ ஐக்கியம், பாவ சிநேகம், பாவம் மனுஷருக்கு கினி கடலை கொண்டு வரும். பாவத்தில் இருந்து ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து தன்னையே மனுஷருக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னையே மனுஷருக்காக மறித்து மரணத்தை ருசி பார்த்த தேவன் பாவ மன்னிப்பை அருளுகிற இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பிலே நாம் ஒவ்வொருவரும் பூராக்கப்படும்படி அவரிடம் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நீதிமானாக்குறபடினால் நீதிகரிக்கிற நீதிகரிப்பின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐசுத்தின்படி கிறிஸ்துவின் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஜீவனில் மனுஷர் ஒளியாய் பிரகாசிக்க, கிறிஸ்துவில் ஜீவனில் பெலப்பட, நம் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனோடு மறைந்திருக்க கர்த்தருடைய நாமத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். பொல்லான் கைக்கு தப்பிவித்து பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். பொல்லாதவனாகிய சாத்தான், பிசாசு என்று, பாம்பு என்று, பலசற்பம் என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்துவின் கிரியைகளை முறியடித்து செபிக்கிறோம். ஜனங்களை மேற்கொள்ளாதபடி, ஜாதிகளை தொந்தரவு செய்யாதபடி, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மர்மக்கள் வாழ்க்கையில செயல்படாதபடி, தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ சத்துவம் விளங்க, தேவ வல்லமை விளங்க, தேவ மகிமை விளங்க, வாலிபர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பிழிந்தருளப்பட, கன்னியர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பிழிந்தருளப்பட, குமாரர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பிழிந்தருளப்பட, குமாரத்திகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பிழிந்தருளப்பட, சிறு பிள்ளைகள் பல குழந்தைகள் மேல், சிறு பிள்ளைகள் மேல் தேவ அபிஷேகம் பிழிந்தள்ளப்பட, எல்லா மனுஷரும் பூர்ண சற்குணக்கட்ட ஆகிய அன்பையுடைய தேவனை தரிசிக்க, தேவனுடைய வருகையில் காணப்பட, அந்த பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட நாங்கள் பிறப்பிலே நிற்கிறோம். எல்லாம் நேசிக்கிற எங்கள் தேவனுடைய நேச வைராக்கியத்தை குறித்து ஆண்ட சமூகத்திலே பக்தி வைராக்கியத்தோடு பய பக்தியோடு கனி கொடுக்கும்படி தேவட மகிமை பிரகாசிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவட கிருபை பிரகாசிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சூத்திரங்கள், கோடி கோடி துதிகளை செலுத்தி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளும், கோடா கோடி சூத்திரங்களும், கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமும் பயங்கரம் நீதி உண்மையும் சத்தியம் உள்ள மெய்யான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நித்திய வாசியை நீண்ட ஆயுசுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனை, தொடக்கமும் முடிவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வெறுமாகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, மகத்தான நாமும் மகிமைப்பட, இரத்தத்தின் கரம் அசைந்து பெரிய காரியங்களை செய்ய அறுவடையோ மிகுதி என்று சொன்னீரே. இந்த மிகுதியான அறுவடையை நாங்கள் சுதந்திரிக்க பூமி எங்கும் சகல ஜாதிகளிலும் சகல தேசங்களிலும் சகல நாடுகளிலும் ஊழிய எல்லைகள் விரிவாக, தரிசனங்கள் விரிவாக, ஆண்டவரே ஜனங்கள் ஜாதிகள் பாஷியக்காரர்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, குணமடைய அற்புதத்தை பெற்று நிலைத்திருந்து கனி கொடுக்க உண்டான பெய்தவனை அறிகிற அறிவுக்குள்ளாக மனுக்குளம் கடந்து வர நித்திய வாசியம் நீண்ட ஆயுசம் உள்ள தேவனுடைய சமூகத்திலே மனுக்குலத்தை ஜீவ பலிகளாக படைக்கிற என்னையும் படைக்க என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் கத்தருக்கென்று படைத்து நாங்கள் கொள்ளு கொள்வோம். புருஷர்களை படைக்கிறோம், சிறிகளை படைக்கிறோம், பெரியோரையும் சிறியோரையும் படைக்கிறோம். உக்கை பொங்கி படைக்கிறது இல்லை, எங்களையே கத்தருக்காக படைத்து கத்தரை சேவிப்பதை அறிவித்து தொழுது கொள்கிறோம். எங்களாவி கத்தருடைய ஆவியோடு இணையற்று எங்களாத்து மக்களுடைய
இயேசுகிறிஸ்து ஒரு வினையேற்றம் எங்கள் சரணம் தேவன் ஆவிய தங்கி தேவனுடைய ஆவியான தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக நிரப்பப்படட்டும். தேவட ஆலயத்தின் மகிமையின் பிரசன்னம் நம்மோருள் நிரம்பி இருக்கும்படிக்கு அந்த மர்ம மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படும்படி, அந்த நித்திய மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படும்படி, பரிசுத்த மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படும்படி கர்த்துடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம் உயிர்ப்பெறும் இதோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒரு நிலைநிறுத்துகிறபடியா திறப்படுத்துறபடியினால் பலப்படுத்துறபடியினால் திட்டப்படுத்துறபடியினால் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவ வார்த்தையின்படி தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. பட்சபாதமற்ற நேச கர்த்தர் பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் எல்லோர் மேலும் தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ காருணியம் விளங்க, தேவ சத்துவம் விளங்க, தேவ வல்லமை விளங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியங்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஈ காய்ச்சல் ஜீவனை சர்வஜனத்துக்கும் வேண்டி கர்த்தருக்கு சாட்சிகளாய் மீட்கப்படும்படிக்கு மீட்பருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வைத்து சாட்சி வைத்து சாத்தானை தொடாதே, சத்ருவை தொடாதே, வஞ்சகாவியை தொடாதே, வஞ்சிப்பின் கிரியைகளை அழித்து செபிக்கிறோம். தத்துடைய நாமத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு சொந்தமானவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி. நான் வேதம் சகல ஜனத்துக்கு மிகுந்த நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து பூமியின் குடிகள் செவித்து வருகிறார்கள். அதே போல வருகையை மறைந்து சகல ஜனமும் கர்த்தருக்கு சாட்சியாய் மீட்கப்படும்படிக்கு தேவோட வருகை தாமதித்து வருகிறது. தேவோட மிகுந்த இரக்கத்தையும் அவருடைய உருக்கத்தையும் அவருடைய நீடிய சாந்தத்தையும் அவருடைய மிகுந்த தயவையும் நாங்கள் சாழ்த்தி வைத்து அனுதினமும் இரக்கத்துக்காக அனுதம் ரட்சணியத்துக்காக அனுதினமும் ஆயத்தத்துக்காக பிதாவை நோக்கி மன்றாடி வனப்புலத்துக்காக நாங்கள் துபித்து வருகிறோம். இப்படியாய் நாம் ஒவ்வொருவரும் நம் எல்லைகளை விரிவாக்கி தரிசனங்களை விரிவாக்கி பூமியின் கடைசி பரியந்த கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கனி கொடுக்க இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்து இந்த வார்த்தை தேவன் எனக்கு நினைப்பூட்டுகிறார். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எங்கேயாவது இந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு சந்தோஷத்தை கொடுக்கிறான் இருக்கா? இந்த வேதத்தை வந்து வார்த்தையை பாருங்கள். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இப்படியாய் கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தருடைய பிறப்பை அறிவித்தார்கள். இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. 11 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், விசுவாசி அவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்து அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், தீக்கசனங்களை உரைப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை அநேக காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆவியான 9 வரங்களுக்கு அணிகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய விசுவாசிக்கிற பிள்ளைகளிலும் நிறைந்து இருக்க நாங்கள் அனுதினமும் செபித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. வேதத்தில் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றி தீக்காயசும் ஜீவனும் சகல ஜனத்துக்கும் அருளப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி, மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை மனவாட்டி ஆகிய திருச்சபைக்கு மிகுந்த சந்தோஷம், மகிமை மேல் மன மகிமையாகிய ஆயத்தம் உள்ளவர்கள், கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தம் உள்ளவர்கள், மகிமை மேல் மகிமை அடைந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், கட்டளையை கை கொள்றவர்கள், கற்பனையை கை கொள்றவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்து
வைத்திருக்கிறீர்கள். இப்படியா இவர்கள் யாவரும் கர்த்தருடைய வருகையில காணப்பட மறுரூப மகிமைக்காய் காத்திருக்கும்படி, அனுதினமும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படி, அனுதினமும் கர்த்தரை சேவிக்கும்படி மனுக்குளம் அழைக்கப்படுகிறது, மனுஷ ஜாதி அழைக்கப்படுகிறது, சகல ஜனமும் அழைக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தினாலே இப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் சம்பவங்கள், வருகைக்குரிய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருகைக்குரிய சம்பவங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வருகையை கொண்டாடும்படி, வருகை அறிவிக்கும்படி, பரலோகத்து கர்த்தர் செய்திகளை பிரசங்கிக்கும்படி, இரண்டாம் பெரியக்குரிய அடையாளங்கள் சம்பவிக்கிற இந்த காலத்துக்குரிய சத்தியம் நல்வாக்கு பிரசங்கிக்கப்படும்படி, நற்செய்தி பிரசங்கிக்கப்படும்படி நாம் நம் நாட்களிலேயே இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போமா, முகமுகமாய் நேர்நேராய் சந்திப்போமா. அந்த நாளிலே நாம் என்ன செய்வோம்? அந்த நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம் கருத்துக்குரிய பலனோடு கூட தான் அவர் வருகிறார். ஒருமனை வரவில்லை. அதனாலே கத்தோட பிள்ளைகளை வஞ்சிக்காதீர்கள், கத்தோட பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதீர்கள். இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால கத்தோட பிள்ளைகளை ஒரு கலசம் தண்ணி குடித்தாலும் அதன் பலனை அடையாமல் போவான். இந்த சிறியரின் சீஷன நாமத்து நிமித்தம் சீஷனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீஷனுக்கு ஏற்ற பலனை அடைவான். தீக்கசியின் நாமத்து நிமித்தம் தீக்கசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீக்கசிக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்படியாய் அப்போஸ்தலராய் தீக்கசியாய் சூசியர்களாய் போதர்களாய் மேய்ப்பர்களாய் அழைக்கப்பட்டு கர்த்தர் சுவிசேஷத்தை நிறைவேற்றி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ரோமா எழும்பாதிருங்கள். சகல ஜனத்துக்கும் கிறிஸ்து நித்திய ஜீவனை தரத்தான் வந்திருக்கிறார். சகல ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கத்தான் கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த சகல ஜனமும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அவர் ஒரு மதத்தை அறிவிக்க வரவில்லை. அவர் அன்பின் கட்டளையக்கம் தந்து போயிருக்கிறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி மறுத்து வைத்திருந்தார். அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பீக்கலர சந்தர பதிலர கரதலர வீலர் ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோற்றங்களும் செலுத்தி பரிசுத்த பிதாவையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம். இப்படி ஐக்கத்துடைய ஏசாயா 53:5 வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் மீறல்களில் வாழ்கிறார்களோ அந்த மீறல்கள் நிமித்தம் கிறிஸ்து மேல் வந்தது. அவருடைய காயம் அந்த மிருதுகள் இருந்து விடுவிக்க போதுமானதா இருக்கிறது. யாரெல்லாம் அக்கிரமங்கள் மேல் வாடுறாரோ அந்த அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் காயம் குணமாக்க போதுமானதா இருக்கிறது. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய சம நம

வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார் என்று. பலவான்களை கத்த தமக்கு கொள்ளையாக பங்கிட அநேகரை அவருக்கு பங்காக பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்காக பாடுபட்டார் என்று ஏசாயா கிறிஸ்து பிறக்க முதலேயே தீர்க்கதரிசனத்திலே தேவன் பேசியிருக்கிறார். இப்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய ராஜ்ய பணி பூமி எங்கும் விளங்க, சகல ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் சிலுவைக்காக சகல ஜனத்துக்கும் பாவமெனிப்பை உண்டாக்குற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் முதல் நாளும் இந்த ஜனங்களை மீட்கும்படி அவருடைய தழும்பலிலே அவர் சுமந்த அந்த ஆக்கினை ஏற்றவுடைய ஆக்கினை நாளை மீட்பு இதை சுதந்திரிக்கும்படி செலசுள்ள காடாய் தேவனுடைய கோபாக்கினை பெருகாதபடி, தேவனை பரீட்சை பாராதபடி, தேவனை சோதித்து பார்ப்பதில் தசவாங் காணிக்கை கொடுப்பதில் தான் தேவனை சோதித்து பார்க்கும்படி வேதம் சொல்லுகிறது. மற்றும்படி அடங்கி செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கனி கொடுத்து காட்சியாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிற அன்பின் தேவனுடைய அன்பை பரீட்சை பாராதபடிக்கு கத்தோட சமூகத்துல அன்று சவுல் என்கிற ஒரு யூதன் கத்தரை பரீட்சை பார்த்தார், கத்தோட பிள்ளைகளுக்கு உரோதமாய் எழும்பினார். இயேசு வெளிப்பட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி வெளிப்பட்டார். அப்பொழுது வெளிப்பட்ட வேளையிலே அவர் மூன்று நாள் கண் தெரியாதவராய் இருந்து மீண்டும் சீஷர்கள் அவருக்கு கண்ணினியா ஜெபித்து மீண்டும் சுகத்தை பெற்று அவர் கத்துடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் அவனை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த தம் சீஷனை திடப்படுத்தி அவருக்கு போய் ஜெபிக்க அனுப்புகிறார். அப்படியா கத்துடைய நாமத்திலே கிறிஸ்துவின் துன்பத்தை கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை விதைப்போமானால் அந்த துன்பம் நமக்குத்தான். இந்த சிறியருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதனை அறியாக போவான் என்று அன்பின் கட்டளை விதித்த அன்பின் தன்னுடைய அன்பை கை கொள்ள பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கண்டிப்புக்குள்ள அட்டக்கப்பட கீழ்படியப்பட எதிர்த்து நிற்கிறவன் நாசமடைவான், வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவை அடங்கி செவி கொடுத்தால் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையும் இரக்கமும் காக்கிற உண்மை உள்ளதுவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அடங்கி சபை கொடுக்கிற கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்வோம். அடக்கத்தோடு கர்த்தருடைய கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹைஸ் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். சகல மொழி பேசுகிற ஜனங்களிலும் கிறிஸ்துவின் இரண்டாம் பெரியக்குரிய ஆயத்தம் உண்டாக, கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனமும் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துவின் வருகையும் சகல ஜனங்களும் கொண்டாகி ஆயத்தம் ஆகி அனுதினமும் மனவாளனை வரவேற்கிற புத்தி உள்ள கனியாய் திருச்சபை ஆசிர்வதிக்கப்பட கர்த்தருடைய நாமத்தில நல்வாழ்த்தலை கூறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ரீகலரஷந்தரபதிலரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மர்மக்களுக்காக ஆதியன்புக்குள்ளாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள் யாவருக்காகவும் பிதாவை நோக்கி அனுதினமும் திறப்பிலே நீப்போம். தேவன் தந்த கிருபை நாட்களிலே எழுப்புதல் பற்றி பிடிக்கும் எழுப்புதலை மாத்திரம் கத்தருக்கு முன்பாக சொல்லி கத்தோட சமூகத்தினை நிற்போம். தேவோட கோபாக்கினை சுமப்பவன் யார்? தேவோட அக்கிரம தேவனுடைய சினத்தை சகிக்க கூடியவன் யார்? கத்தோடைய சினமோட சத்துகத்தில் அறியப்படும் கத்தோட ஊழியக்காரிடத்திலோ கத்தோடைய கரம் அறியப்படும் என்ற கத்தோட வார்த்தையின்படி சாத்தான் என்றும் பிசாசம் என்றும் சொல்லப்பட்ட சத்துவின் மேல் கத்தோடைய சினத்தை நாசின் சுவாசத்தையும் வைத்து தன் கிரியைகளை அழித்து ஜெயம் கொண்ட ஜீவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நம்மோடு கூட போராடங்களை தேடியும் காணாதிருக்கும்படி நம்மோடு கூட யுத்தம் பண்ண மாதிரி ஒன்றுமில்லாமல் இல்பொருளாதார்கள் என்று வேதம் சொல்கிறது. யுத்தம் கத்தொழுது வெற்றி நம்முடையது. கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கெத்தாவி, நன்றி செலுத்துறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம்.
ஹலேலூயா. நன்றி.

செலுத்துவோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்காக நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடுகிற வார்த்தையின்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் தயவையும் சத்தியத்தையும் உண்மையையும் ஜெயத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவிக்க பண்ணுவதற்கு ஏற்ற கிரியைகளை நித்திய ஜீவனை பெற்றிக் கொள்ளும்படி 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனை பெற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் நித்திய ஜீவனை சுந்தரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக தான் எல்லா மனுஷருக்காம் கிறிஸ்து இயேசு வந்தார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வேதத்தை அது வாசிக்கிறவர்களுடைய அதிகமாய் கிறிஸ்துவின் வார்த்தையை படித்ததுனாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல அழைக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திலே சகல ஜனமும் கிறிஸ்துவை உடையவர்களாய் சகல ஜனமும் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும் போது தம்முடைய சீஷர்களுக்கு விட்டு போனார். அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் அந்த வார்த்தையை நான் உன்னை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹய சந்தை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Mark 16:16 அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அதற்கேற்ற கிரியைகளை செய்ய மாறுபாடாய் தோன்ற எல்லாவற்றையும் விலகி மாயங்களை விட்டு கபடங்களை விட்டு வஞ்சங்களை விட்டு தூதுகளை விட்டு துரோகங்களை விட்டு அநியாயங்களை விட்டு அக்கிரமங்களை விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய ஜீவனை பெற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கர்த்தருடைய நாமம் மேம்பட நன்மை செய்ய அறிய நன்மைகளின் நாயகனுடைய நன்மையை கட்டவழ்த்தி செவிக்கிறேன். நன்மையின் கிருபையும் பின்தொடர்கிற நன்மையை கட்டவிழ்த்து செபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் அல்லேலூயா. நீங்க 15:16 Mark 16:16 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசங்களை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சவுக்கெருவான யாதொன்றை குறித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது வியாதிசுகமே கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொத்தமாகார்கள். இதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்தார். அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்கள் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினர். இப்படியாயுமாய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இந்த Mark 16 கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவின் வேதத்தை வாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். சகல ஜனத்துக்கும் கட்டளையாய் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை படித்து சத்தியத்தை கை கொள்ள சத்தியத்தை புறம்பே தள்ளி விடாதபடி சத்தியம் வாழ்க்கை வசனம் என்ன எப்படி வாழவனும் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை கை கொள்ளும்படிக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஜீவ வார்த்தைகள் சத்திய வசனங்கள் கை கொள்ளப்படும்படிக்கு கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கிறேன். Mark 28 அப்பொழுது சமூகத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறக்கட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இப்படியாய் அவர் மறுத்து உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட
போகிற வழியில அவருடைய சீஷர்களை நோக்கி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்து போனார். இந்த 12 சீஷர்களும் எழுந்து கர்த்தருடைய நாளுக்காக காத்திருந்து பரிசுத்தாவியானவர் வரும் வரையும் நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொல்லி அவருடைய சீஷர்கள் தரித்திருந்த முதலாவது சபை எந்த கோத்தினால் ஆதி அப்போஸ்தல சபை உருவாக்கப்பட்டது. அந்த ஆதி அப்போஸ்தல சபையிலே வாக்கு தத்தமானது பேதர் எழுந்து ஆவியில் நிறைந்து 120 சீஷர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்படும் நாள் வரைக்கும் தரித்திருந்தார்கள். மீன்பிட்டறையிலே அப்படியாய் தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தினாலே 3000 என்ற முதல் சபையிலே அநேக மொழி பேசுகிற ஜனங்கள் கூடியிருந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த போதும் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்க வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமல் அக்கினி மயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் முன் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த பாஷைகளின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வானத்தின் கிழங்கும் சகல தேசங்களிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அவர்கள் சத்தம் உண்டான போது அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளை அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டதுனாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரொருவர் பார்த்து இதோ பேசுகிறதற்கு பேசுகிற இந்த இவர்கள் எல்லாரும் கல்லீர் அல்லவா, அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேசுகிற கேட்கிறோமே இப்படி பார்த்தரும் மீத்தரும் எல்லாத்தியரும் மேல் மெசோபொத்தேமியாவிலும் யூதேயா கர்பத்தேமியா பொந்து ஆகிய பிதியா பிதிசியா பப்பிலியா எகிப்து தேசம் எகிப்து எனும் தேசங்களிலிருந்து சிரேயா பட்டணங்களிலிருந்து சுற்றி இருக்கிற பிலேமியா திசைகளிலிருந்து குடியிருக்கிறவர்கள் எல்லோரும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியிலும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அபிரேக்கியரும் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் எல்லோரும் மகத்துவங்களை பேசுகிற தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்கிறோமே என்றார்கள். இப்படியாய் நாங்கள் 5 கண்டத்துக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இப்படியாய் கர்த்தர் வந்த தேசங்களிலே இருந்து எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தார்கள் ஜெபத்துக்கு. அப்படியாய் நாங்களும் சங்கம முழியங்கள், கோஸ்வலைஃபி முழியங்கள், பிரேரிஃபி முழியங்கள், யூதாய்ஃபி முழியங்கள், ஆமீனிஃபி முழியங்கள், வலிமநிலைகள் ஊழியங்கள், ஏஞ்சல் டிவியில் ஊழியங்கள், ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள், கெஸ்டமனை ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், இன்னும் மெய்யானொலி ஜீவோலி ஜீவாதிபதி கர்த்தருடைய சபை சுவிசேஷ சபை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னுமாய் ஜபர்தோனி ஜீசஸ் கோல் ஜீசஸ் ரீம் ஜீசஸ் மீட்ஸ் எல்லா ஊழியங்களும் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தரை நாங்கள் ஒரு இடத்தில் வந்திருந்து ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை தொழுது கொண்டு அந்த பலத்த எழுப்புதல் சர்வ பூமியிலும் 5 கண்டத்திலும் மக்கள் கூடி கர்த்தரை தொழுது கொள்வார்களானால் எவ்வளவு அற்புதமாய் இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சகோதரர்கள் கூடுகிற இடத்திலே அங்கு ஆசீர்வாதமும் ஜீவனையும் தேவன் கட்டிடுகிறவராய் இருக்கிறார். அப்படியாய் ஆசீர்வாதமும் ஜீவனும் கட்டிடப்பட சகோதரர்கள் ஒருமனப்பட்டு ஒருமித்து கர்த்தரை ஓரிடத்தில் வந்திருந்து எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இதை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இப்படி நாம் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள பெந்தெகோஸ்தே நாளுக்குரிய பலத்த எழுப்புதல் தனித்தனியாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல் சர்வ பூமியிலும் உண்டாக சகல மொழி பேசுகிற ஜனங்களும் கூடி கர்த்தரை ஆராதிக்க இந்த சீஷர்கள் எல்லோரும்
ஊரிடப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். ஆனால் அந்த கூடி இந்த மக்கள் பேசின மொழியிலே அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அப்படியாய் ஒருமனப்பட்டு கர்த்தரை தொழுது கொண்ட போது பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் அவரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் அப்பம் பிக்கிறதிலும் திருவசனத்தை கை கொள்வதிலும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்தினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி, கபடமில்லாத இதயத்தோடு நாம் போஜனம் பண்ணுகிறோமா? நாம் போஜனம் பண்றது எப்படியா இருக்கிறது? அப்பம் பிற்கிறதை சொல்லுகிறது நான் பொதுவான போஜனத்தை, அனுதினமும் நாம் பண்ற போஜனத்தை சொல்லுகிறேன். கபடமில்லாத மனத்தோடு ஜனங்கள் கூடியிருந்தார்கள். பரிசுத்தாவினால் மறுபமாக்கப்பட்ட, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ஐந்து இறுதி நாட்களிலும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அனுதினமும் கிறிஸ்துக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட, ஸ்திரப்படுத்தப்பட, பரிசுத்தாவிக்குள்ளே அனுதினமும் நிரப்பப்பட, கர்த்தருடைய பலத்தின் சத்துவத்தின் பலமிலே நிலவரப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறவில்லையோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற மனம் திரும்ப, பாவத்தை விட்டு விலக தேவாவியான ஊற்றப்படும் போது மாத்திரம்தான் அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். பாவத்துக்கு நீங்களாக ரட்சிக்கப்பட முடியும். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மீட்கப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்தில் எல்லாம் சம்பவித்தவைகள், எல்லாம் வேதத்தில் நிகழ்ந்திருக்கிறவைகள். ஆனால் என்னோடு கூட தேவன் பேசுற காரியம், அனுதினமும் நாம் கபடமில்லாத மனதோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவானால் அவன் வேதனைக்குள்ளாவான். அவன் கர்த்தருடைய காரியத்துக்கு அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது. அதனாலே நாம் போஜனம் பண்ணுறது கபடமில்லாமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் என்று அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இந்த அப்பத்தையும் தண்ணீரை புசிப்பதும் கபடமில்லாத மனத்தோடு, தேவ பந்தியும் கபடமில்லாத மனதோடு எடுக்கப்பட வேண்டும். கபடத்தோடு, வஞ்சகத்தோடு, சூதோடு தேவோட பந்தியை எடுக்க கூடாது. கபடமில்லாத மனதோடு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவின் சீஷராக வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையில காணப்பட வேண்டும். மனவாழ்வு திட்டமும் சித்தமும் நோக்கமும் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவடைய சித்தம். எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவடைய சித்தம். சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் என்றது இயேசு கட்டளை. எல்லாத்துக்கும் அத்தாட்சியாக மாமிசமான யாவர் மேலும் கத்தடி ஆவியான பொழிந்தருளப்படுவார் என்று யோவேல் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியர்கள், ஊழியக்காரிகள், பரிசுத்தவான்கள் யாவரும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தருடைய சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள் வந்தடைய சகல ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற கிறிஸ்துவின் பிறப்பு, இரட்சகர் இயேசுவின் இரட்சகராகி இயேசுவை விசுவாசித்து நீதிமான்களாக மீட்கப்படும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். கர்த்தருடைய வருகை அறிவிக்க உதடுகளை துறக்கும்படி கர்த்தருடைய நாமத்திலே கட்டளிடுகிறேன். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கும் உரிய சத்தியம் பிரசங்கிக்கப்பட கர்த்தருடைய நாமத்திலே உதடுகளிலே தேவோட வார்த்தையை வைத்து செபிக்கனையா. கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர்கள் என்று நானும் இந்த தேசத்திலே வந்து கர்த்தருடைய சத்தியத்தை தேடினேன், தேவனை தேடினேன். வானத்தை பார்த்து தேவனொருவர் உண்டா, என்னை ரட்சிக்க தேவனொருவர் உண்டா என்று வானத்தை பார்த்து எனக்கு கடவுளை எனக்கு தெரியாது. நான் விக்கிரத்தை பின்பற்றி நான் பூர்வம் ஹிந்து ஆண்டவரை அறிந்து கொண்டேன். மித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். நித்திய ஜீவனை பெற்றி கொள்ளும்படி வாக்கு வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக
வைக்கவும் அவர்களுக்கு கட்டளர் என்று இந்த சுவிசேஷம், இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு விடர்கள் உண்டாக்கினார். அவருடைய கழுத்திலே இந்திரக்கல்லை தட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுவது அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. அப்படியா இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒன்று தீமோத்தேயு 6:19 கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நீ தாங்கள் செய்கிற காரியங்கள் நன்மை செய்தவனுக்கு நன்மை பலனாக வரும். அயோக்கியமானதை செய்யாதபடி அன்பு அயோக்கியமானதை செய்யாதென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் அயோக்கியமானதை செய்யாதபடி கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க, கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க, எல்லாமேஷர் மனம் திரும்பி குணப்பட, சர்வலோக நியாயாதிபதி அவனவனுக்குரிய மறித்தோரும் தேவனுக்கு முன்பாக சிறியோரும் பெரியோரும் நிற்க காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி மறித்தோர் தங்கள் தங்கள் விதிகளின்படி தேவனுக்கு முன்பாக நியாயத்திப்படைந்தார்கள் என்று பலன் சொல்லுகிறது. அதனால மறித்தோர் சுவிசேஷம் ஜீவனோடு இருக்கிற இந்த கிருபையின் நாட்களிலே ஜீவனை சுதந்திரிக்க, கிறிஸ்துவின் ஜீவனில் பலப்பட, மனுக்குளம் ஜீவனடைய தன் ஜீவனை தந்த ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, விசுவாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ள, பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ள, விசுவாச மார்க்கத்தாராய் மனம் திரும்பி குணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று கட்டளையை கை கொண்டு கற்பனையை கை கொண்டு சகல ஜனத்துக்கு மிகுந்த நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்துவ நற்செய்தியிலே கனி கொடுக்க, கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி சிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய கற்பனைப்படி சிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படியாய் கர்த்தருடைய கற்பனைப்படி சிறவர்களாய் நாங்கள் பாக்கியவான்களாய் கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய கட்டளை என்ன, கற்பனை என்ன, உந்தவன் ஆகிய கர்த்தருடன் முழு விருதியத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு குருவாயாக உன்னை போல் பிறரை நேசிப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, போய்ச்சாட்சி செய்யாதிருப்பாயாக, பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் யாதொன்றை நிச்சயாதிருப்பாயாக, கர்த்தருடைய சமூகத்திலே தாயின் தோப்பனையும் கனம் பண்ணுவாயாக, யாது ஒரு விக்கிரத்தையோ சொரூபத்தையோ கர்த்தருடைய வானத்தின் சில் பூமியின் மேல் சமுத்திரத்தில் உண்டாயிருக்க யாதொன்றுக்கும் நிகரான ஒரு சொரூபத்தையோ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். கத்து கட்டளையில் இந்த காரியங்கள் புதிய கற்பனையாய், புதிய பாட்டின் கட்டளையாய், புதிய உடன்படிக்கையின் கட்டளையாய், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சகல ஜனத்துக்கும் உரியது. அதனாலே மத வைராக்கியம் கொண்டவர்களே, நானும் ஒரு மத வைராக்கியத்திலே சபைக்கு வாருங்கள் என்று விட்டால் நான் போக மாட்டேன். இந்த மதம் எனக்கு போதும் என்று நான் அறியாமையில் இருந்தேன். ஆனா கிறிஸ்து ஜீவன், கிறிஸ்து தேவன், கிறிஸ்து உலக இரட்சகர், என் தேவன், எனக்காக அவர் மறித்தார், எனக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார், எனக்காக அவர் மீண்டும் வருகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த ஜீவனை கொடுக்கிற, நித்திய ஜீவனை கொடுக்கிற கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனாலே கிறிஸ்து ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு ஜீவன், அது ஒரு அன்பின் கிருபையின் மனதுருக்கத்தின் தேவனுடைய தாயல். அதை பெற்றுக்கொண்டு நாமும் நித்திய ஜீவனுக்கு ஏற்பதாய் கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்களில் உயா. கர்த்தர் ஜீவ நதியாய் ஜீவ தண்ணீரின் ஊற்றார், ஜீவ துறவாய் எங்களுக்குள் ஊறி வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், மனம் திரும்பி குணப்படுவோம், பாவ அடிமைத்தனத்தை விட்டு விலகுவோம், அக்கிரம செய்யை விட்டு விலகுவோம், அவபக்தியை விட்டு விலகுவோம், இம்மையிலும் மறுமையிலும் கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா! க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நீர் எனக்கு தந்த கிருபையின்படி உம்முடைய வருகை அறிவித்திருக்கிறேன் ஐயா. மணவாளன் வருகிறேன் என்பது சொல்லி இருக்கிறேன். நீர் எனக்கு தந்து வழிபட்டு தந்த
வெண்வஸ்திரம் விடுவெளி நட்சத்திரம் ஜாதிகளை ஆளுகிற ஆளுக இரும்புக்கோள் வேற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து கேத்தாவே ஒற்றிடம் எல்லாவற்றையும் தந்தும சமூகத்திலே தாழ்மைப்பட்டு முழங்கால் படியும் அறவிடைக்காக நித்திய ஜீவனுக்காக சகல ஜாதிகளிலும் தேவனுடைய மகிமை விளங்க தேவனுடைய அன்பு விளங்க தேவனுடைய ஐக்கியம் விளங்க ஒற்றுமை விளங்க ஒன்றான மேதுவனை அறிகிற அறிவு விளங்க பிடிவாதங்கள் பெருமைகள் அசந்தைகள் உருமாப்புகள் அறியாமைகள் இருள்கள் விலக வெளிச்சம் உதிக்க

0: இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர், முதலாவது இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது, அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிரும், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்கள் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: கர்த்தரின்
0: பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர்
1: அவர்களை 7
0: அவர்களை 7
1: நீதியானியின்
0: கையிலே ஒப்பு கொடுத்தார். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார்.
2: என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். வானத்திலிருந்து வந்த அப்பன் என்று அவர் சொன்னதன் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வண்ணாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவா அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29வது வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்க வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இது முக்கியம். சபைக்கு போகிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். கடைக்கு போவோம், வியாபாரம் எல்லாம் சந்தோஷமாக பேசி வியாபாரம் பண்ணுவோம். இருக்கோம், நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கே போனாலும் கடைசியாக மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமென்.

0: யோவான் 7 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய்
1: யோவான் 8 அதிகாரம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை
2: testing.
1: யோவான் 9 அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தார் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர், அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றார். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்று கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த

அபிஷேக ஆராதியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: போய் பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம்.
1: கிறிஸ்தவர்கள், ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில். அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூலெல்லாம் போட்டு என்னை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா மூன்றாம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழத் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை. யோசுவா நான்காம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று, ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன் போல அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10 தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று
1: ஏசாயா 9 அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நத்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தர்த்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது. அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேத்சீனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களுடைய கூட்டி கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால்

0: மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது, அது முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தியடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல்.
1: 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அந்தியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உண்டான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சரீர பலனை, சமாதானத்தை, பொருளாதாரத்தை திருடிக் கொண்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவைகளுக்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டி தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் இடைவிடாமல் பதில் வேண்டி செபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கான நற்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களின் சாம்பலின் அனுபவங்களை மாற்றுகிறார். சிங்காரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மேலும் உங்களின் துயரங்களை மாற்றி மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டவர்களை குறித்து வேதத்திலிருந்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:10 நாம் வாசிக்கையில், அங்கே தாவீதின் பட்டணமாகிய சிக்லாகுவே அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை சுட்டெரித்து விட்டு அங்கிருந்த மக்களை சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாது போகும் மட்டும் அழுதார்கள் என்று வாசிக்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:8 தாவீது தேவ சமூகத்திற்கு சென்று தன் நிலைமையை தேவனிடத்தில் முறையிடுகிறான், ஆலோசனையும் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்தபடியே 19:19 வாசிக்கின்றோம், கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலும் இதே போன்று எதிராளியாகிய சத்ரு உங்களின் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சுகத்தை, பலனை, நன்மைகளை கொள்ளையாடி விட்டானே என்றும், இனி எப்படி பிழைப்போம், வெறுமையாயெல்லாம் இருக்கிறதே என்றும், உங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் இதுநாள் வரையில் கேட்டவற்றிற்கு பதில் இன்றைக்கு கடந்து வருகிறது. சகலமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் செயல்களில் வல்லவர். ஆகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விரைவில் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும், சாம்பலின் அனுபவத்துடனும், ஒடுங்கின இருதயத்துடனும், துயரத்துடனும், என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என் துயரங்களுக்கு என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சீர்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் இயேசுவை விசுவாசிங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகின்றார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள், நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்கின்றான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழிநடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய தயமான வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எப்போதும் நடக்க வேண்டும். சுயசித்தம், தன்னலம், கீழ்ப்படியாமை போன்ற சுபாவங்கள் எம்மிலிருந்து கிரியை செய்யாதபடி எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்துபவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு செவி கொடுத்து நடக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும்
1: அன்புகிறதே கர்த்தாவே, அடக்க ஒடக்கம் இல்லாத கிறிஸ்தவர்களே, ஆண்டவரே, ஒரு எப்படியோப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டு அவர்கள் செய்கிறதான எல்லா பொல்லாப்பிலிருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இது கடைசி நாள் என்று உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகள் மேல கண்ணோக்கமாயிருந்து பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தும்படியா வளர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜபிக்கிறாப்பா. அப்படியாக ஆண்டவர் தாமே, வழி விலகி போற இந்த பாவத்திலே சிக்குண்ட யாவருமா இந்த வேலையிலே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை விடுவிக்கிறோம்ப்பா. தேவன், நீர் விடுவிப்பீராக. நாங்கள் விடுதலையாக்க முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் விடுதலையின் நாயகன், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த பாவ இச்சை காரியங்கள் அப்பா அதுல இருந்து நீர் விலக்கி போடுங்கப்பா. விபச்சார காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது தகப்பனே. இந்த விபச்சாரத்திலிருந்து எல்லா மக்களையும் நீர் அப்ப பற்றி பிடித்து அவர்களை நீர் அதுல இருந்து தூக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. முத வசனங்களை நீங்க அனுப்புங்க, உணர கிருவை செய்யுங்கப்பா. இது பாவம், இதிலே நாம் விழக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை அவர்கள் இருதயத்திலே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய இருதயங்களையும் கண் மனக்கண்களையும் மூடி இருக்கிறபடினாலே அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவர்கள் வெளிவரும்படியாய் ஜெபிக்கிறோம். இச்சையினாலும் ஆண்டவரே, சுகபோகத்தினாலும் அமைந்திருக்கிற எல்லோருமா ஆண்டவர் தாமி நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அப்பா அறிந்த மக்களும் ரட்சிக்கப்பட்ட மக்களும் அப்பா திரும்ப அந்த பாவங்களிலே விழுந்து எழுந்திருக்கிற காரியத்தை தேவரீர் நீர் அருவருக்கிறீரே அப்பா. அப்பேற்பட்ட மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கூட ஒரு யூதனாக இருந்து அவன் செய்த எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு கொலையே நடுங்கிற விஷயமா இருக்கிறது தகப்பனே. ஒரு யூதனாகிய இவன் ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி அவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கரத்திலே நாங்கள் அந்த போன்ற ஆவிகள் எழும்பாதபடிக்கு தேவன் தாமே எல்லா மக்களையும் முது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சிறு சிறு பிள்ளைகளை கொண்டு விபச்சாரம் செய்து அவர்களை அனுபவித்து அவர்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்க அந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த அப்பேற்பட்ட விபச்சார ஆவிகள் ஆண்டவரே தற்குறி ஆவிகள் எல்லாம் விலகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக பிள்ளைகளை வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக பெண் பிள்ளைகள் இந்தியால கூட காணாமல் போயிருக்காங்கப்பா. அவர்களை நீர் அறிவீர், அவைகளின் காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீரப்பா. ஒரு விடுதலை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்ப. அப்படியாக இந்த சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் சிக்கிக் கொள்றாங்க இது போன்ற விபச்சாரத்திலே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. ஒரு விமோச்சத்தை தந்து நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு கொடுங்கப்பா. போக்கையும் வரவையும் வரவிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டப்பா. அந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து எல்லா பெண்களையும் நீர் விடுவிக்கும்படியா இந்த நாளிலே உறுதியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் இந்த இச்சையின் வழியிலே இழுக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் அப்படியாக சிக்கிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளின் கர்த்தருடைய வல்லமையான கரம் தூக்கி எடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் அப்படியே எங்கள் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க இந்த ஊடகத்தை நீர் ஏற்படுத்தி தந்தீரே உமக்கு சோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையும் இது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொந்த வந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊடகத்தின் மூலியமா அநேகர் அப்பா ரட்சிக்கப்பட அப்பா உண்மையான தேவனை கண்டு கொள்ள ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாக நீர் கொடுத்த இந்த ஊடகத்துக்காய் நம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. மற்றபடியாய் கூட அப்பா இவர்கள் இன்னும் அதிக அதிகமான ஊழிய பாதையிலே நடத்தி செழித்தோங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க அப்பா. முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா தேவதாசனை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்கள் உமக்கு ஊழியத்தை செய்கிறபடி நாளை ஆண்டவரே இந்த குடும்பத்தை அப்பா ரத்த கோட்டையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும் ஓடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா ஜப வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக கூட சுராஜா அந்த வேலையிலே ஏமி புஷ்பராஜுக்கா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். அந்த மகள் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த மகளை இன்னும் ஊழிய பாதையில் எடுத்து அதிகமாய் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்து நோய் நொடியிலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களை நீ பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
1: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: சத்துருக்களை எதிர்த்து சத்தியத்தை நிலைநாட்ட இந்த நாட்கள்ல எங்கள் தேச மக்கள் இருக்கிற அங்க திருச்சபையில இருக்கிற மக்கள் அப்படியாய் செயல்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய பல்லம் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பான பரலோக பிதாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தந்தையப்பா பிதாவே அப்பா தகப்பனே அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா நீங்க கண்மணி போல என்னை பாதுகாத்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் அப்பா நான் ஏதாவது அறியாமல் பிள்ளைகள் செய்திருந்தால் அவரின் சேன மன்னிங்க அப்பா. தந்தையை மன்னித்து கழுவி சுத்தி அறிக்கும்படியாக தந்தையப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்னப்பா. ஆண்டவரே அப்பா ஆலயங்களுக்கு செல்லுகிற ஒவ்வொருத்தரும் சாட்சியாக வாழ கிருப செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தையின் படி நடக்க கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா ஆவியிலே அனல் கொண்டு எழும்ப எழும்பத்தக்கதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தையப்பா ஒரு கூட பாளையத்திலே அனலாக இல்லை ஆண்டவரேப்பா. தந்தையப்பா ஒவ்வொருத்தரையப்பா ஆண்டவரே ஒவ்வொருவர் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தையை நீங்கள் இறங்கும் போது எந்த மனிதரப்பா இருக்கிறார்கள் தெரியலையப்பா. தந்தையப்பா அப்பா பூமிக்கு வரும்போது எந்த மனிதர் அப்பாவோட போவார்கள் என்று அறிய தெரியாமல் இருக்கிறதப்பா. அப்பாவை தேடுகிறத அதிக தகப்பனை அரிதாய் இருக்கிறதப்பா. அப்பா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே அப்பா ஆறு நாளைதப்பா தகப்பனை வீணாக செலவு செய்து விட்டு ஏழாம் நாள் அப்பாவின் ஆலயத்துக்கு கட்டாயம் வரணும் என அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறார்கள் அப்பா. ஆனால் ஏழாம் நாள் மாத்திரமே அப்பா ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் தந்தையப்பா. அப்படி இல்லாத படிக்கு அண்ணலாக எந்த நாளும் விழித்திருந்து அப்பாவின் பாதத்திலே மரியாதை போலை பற்றி பிடித்து வாழ கிருப செய்யுங்கப்பா. அண்ணலாக கொண்டு எழும்ப செய்யுங்கப்பா. தகப்பனை ஆத்மாக அறுவடை செய்கிறார். தகப்பனை ஆத்மா தாகத்தை ஒவ்வொரு மேலே ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே எப்பொழுதும் அப்பா 24 மணி நேரம் மூன்று நேரமும் சாப்பிட மறக்காமல் சாப்பிடுகின்ற மனிதர்கள் அப்பா. மூன்று நேரம் தானியல் அப்பாவை நோக்கி ஜெபித்தது போலே அப்பா இவர்களும் ஜெபிக்க கிருப செய்யுங்க தந்தையப்பா. ஒவ்வொரு மேலேயும் அப்பா நீங்கள் ஐயப்பா ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எப்பொழுதும் அப்பா தகப்பனே யாருக்காகவும் இல்லை மனிதர்களுக்காக இல்லாமல் என் தந்தைக்காக ஒவ்வொருவரும் அப்பா அதிகரிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஒவ்வொரு மேலையும் அப்பா ஆவிய ஊற்றும்படியாக தேவ பிள்ளைகள் தந்தையின் பிள்ளைகள் என்று சொன்னால் 50 பேர் நின்றால் அந்த இடத்துல 10 பேர் நின்றாலும் 10 பேர் தேவ பிள்ளைகள் போலே அப்பா அதிலே சாட்சியாக நிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்களும் சேர்ந்து வேற யாரோ மாதிரி நிற்கிறார்களே தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதப்பா வேதனை, நாமளே வேதனைப்படுற அப்பா, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறீங்கள் அப்பா. அப்பா தகப்பனே, ஒவ்வொருதரையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் அப்பாவை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா தந்தையே அப்பா. அப்பா தந்தையே, ஆலயங்களை விட்டு தகப்பனே நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லாதீங்க, எங்களை ஆலயத்துக்கு வரணும்னு சண்டை போடுகிறார்கள் அப்பா. ஆனால் அப்பா அங்கு உண்மை இல்லை தந்தையப்பா, அண்ணல் இல்லையப்பா, நோயாளர்களுக்கு சுகப்பற்ற வீட்டில் ஒன்றுமே இல்லை தந்தையப்பா, ஒருவரில் கூடிய ஆவி இல்லையப்பா, அபிஷேகம் இல்லை தந்தையப்பா. தகப்பனே அப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கேன் தந்தையப்பா. ஒவ்வொருவரும் அப்பா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலேயும் அப்பா ஆவிய ஊற்றுவதற்கு தகப்பனே அப்பாவை நோக்கி இருந்து எபிக்க ஒவ்வொருவரையும் அப்பா அழையுங்க தந்தையப்பா. ஆவிய ஊற்றும்படியா செபிக்கிறேங்கப்பா. அப்பாவின் வார்த்தையை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசித்து வசனங்களை தியானித்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சினிமா படங்கள் போலை தட்டியப்பா நின்றக்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தந்தையப்பா, அதை பார்த்து சிரிக்கிறார்கள் அப்பா, நகைக்கிறார்கள் என் தந்தையப்பா. அது இல்லை, என் தந்தையின் வார்த்தை அப்பா பூமியில வந்து வாழ்ந்து காட்டினது போல அப்பா இந்த இனங்கள் வாழ கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருத்தர் மேலே மாவிய ஊற்றுங்க தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பா நமக்கு வேதனையா இருக்குதப்பா, இவர்களை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு தந்தையப்பா. அப்பா சொல்ல முடியல தந்தையப்பா. அப்பா நீங்க அறிகிற தேவாதி தேவனப்பா, ஒவ்வொரு தேவப்பிள்ள உலகம் முழுவதிலும் வாழுகின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. ஒவ்வொரு திருச்சபை இனங்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா தந்தை, பொறுப்பெடுத்து ஒவ்வொருவர் மேலே ஆவிய ஊற்றி அண்ணல் கொண்டு எழும்புற ஒவ்வொருவராக மாற்றும்படியா செவிக்கிறேன். எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே வானொலிய அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எபித்து சென்றவர்களை, எபித்து கொண்டு இருக்கிறவர்களை அப்பா, எபித்த ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அறிஞரின் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். அங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன் சிஸ்டர்.
2: ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பேசலோர். சிசிலியாமா
4: பேசலோர்
2: பேசலோர், நீங்கள் எல்லா மக்களும் இந்த நாட்களிலே அவருடைய கரத்தினால் மூடப்படவும் காக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இன்றைய நாள் உமக்குரிய நாள் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் எல்லோரும் அவரை துதிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. இயேசுவே, இந்த கடைசின காலங்களாக இருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, முதிர் வயதானவர்கள் இளம் வயதானவர்கள் எல்லோரும் உம்மை புகழவும் உம்மை துதிக்கவும் உமக்கு எந்த நேரமும் நமஸ்கரிக்கவும் வல்லமை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் திடங்கொண்டு எழும்பி ஜெபிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்ல வல்லமையை கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே, உம்மால் கூடும் தகப்பனே. நீர் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் தகப்பனே. அப்பா அந்த சாத்தான் விரட்டி கொண்டிருக்கிறான் தகப்பனே இந்த பிள்ளைகளை. அப்பா விதாவே, அவர்கள் ஓடு கூட இருந்தவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பவனே, எவ்வளவோ பிள்ளைகள் அநியாயமாக போகிறார்கள் தகப்பனே. எப்போது பத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் அநியாயமாக போகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து உமது பாதத்தில் வந்து சேர வல்லமை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் நல்லவரப்பா, வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா நாங்கள் முதிர் பயிர் சென்றும் உண்மை ஸ்தோத்திரிக்கவும் வணங்கவும் வல்லமே தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, எனக்கு நெஞ்சிலே பிளத்தாரன் தகப்பனே. நான் அவருக்கு அவரை பார்க்க வல்லமையை தாரன் தகப்பனே, நீர் செய்கிற வல்லமையால் தான் தகப்பனே நான் கொண்டிருக்கிறேன். இயேசுவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா தகப்பனே. உமது வல்லமை நாங்கள் பிடிக்க எழும்பியும் உண்மைதான் அப்பா சோதரிக்கிறோம் வணங்குகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீரே உதவியாயிருந்த தகப்பனே அப்பா தகப்பனே. இந்த விஸ்வராணி அவரை ஆசிர்வதியும் தகப்பனே. அவ இந்த நேரம் எங்களுக்காக ஜபிக்கிறா தகப்பனே. அவளுக்கு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை நீ தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே சங்கம வானொலியை ஆசிர்வதியும் தகப்பனே அப்பா தகப்பனே. அவரை ஆசிர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதியும் அவருடைய தேள்விகளை ஆசிர்வதியும் தகப்பனே அப்பா தகப்பனே. சிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. எங்களுக்கு விளங்குது உங்களுடைய நிலைமையிலே உண்மையிலே கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் ஜபத்திலே உங்களை தாங்குகிறோம். கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. உபத்திரத்தின் பாதைகளிலே கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்து உங்களுக்கு நடத்துவார், நல்ல பலனை தந்து நடத்துவார்.
4: ஆமேன். சிஸ்டர் கொஞ்சம் நடத்த எனக்கு நெஞ்சு கொஞ்சம் பலவீனம் இல்லாம இருக்கு. அவரு தாங்கி நடக்க எனக்கு வெள்ளம் இந்திரம் சேசப்பா.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர் தருவார் எல்லாம். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் அம்மா.
4: ஆமேன் ஆமேன்
2: ஆமேன். ஓகே, நாங்க கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் நீங்கள்
5: வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: 걸 그래야 되겠다. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள்.
1: என்னுடைய போன்ல தான் கதைக்கிறேன். இப்ப
2: ஜூம்ல
1: கேட்க நல்லா நான் கதைக்கிறேன். பாருங்க இது ஓபன். இப்ப கதைக்குதா? நான் கதைக்கிறது உங்களுக்கு என்ன நடந்த? இப்ப சரியா இருக்கு. ஓகே இப்ப கேக்குதா?
2: அந்த மாதிரி
1: ஐயா
2: கதைங்க.
1: சூமுக்கு கதைங்க ஐயா. சூமுக்குள்ள
2: நான்
1: பேசுறேன் வருது இல்ல ஜூமுக்கால?
2: எனக்கு வியாதி வந்துட்டு.
1: சரியான லோ ஆயிருக்கு, எனக்கு கேக்குது இல்ல.
2: நான் ஃபுல் வால்யூம்ல வச்சிருக்கேன். இதுக்கு முன்னே இல்லாத இதுக்கு முன்னே உங்க நேரம் வந்தா நான் கேட்கும்.
1: ஐயா அதுக்குள்ள நீங்க சதைக்கிறது வருது இல்லையா? ரெண்டு தெரியல
2: ரெக்கார்ட் போறோம் கேளுக்கிறோம்.
1: ஹலோ ஹலோ
2: ஹலோ கேட்குதோ?

0: மைக் ஓன் பண்ணுங்க
1: ஐயா.
0: மைக் ஓன் பண்ணுங்க.
2: அங்க
3: வருது
0: சங்கமாய் வளர்க்கும் போல நான் கலைக்கிறேன்.
3: பேசலோட்டு சொல்றது அது காலையெல்லாம் வருது. உங்களோட சவுண்ட் தான் ஏதோ வருது இல்லையேன்னு தெரியல. பேசுங்க
0: பாட்டு போடட்டா?
3: பாட்டு போடுவோம்.

கம்ப்யூட்டர் ஹெட்செட்டுக்கு வருதில்லை. போடாம பாட்டை போடுங்க ஐயா.

0: இல்லையா, இந்த சத்தம் வருது கலெக்டர் தான் லோவா இருக்கு. இப்போ
1: பரவாயில்லை,
0: உங்களோட கதைக்கு
1: என்ன
0: செய்யறோம்
1: Facebook, YouTube.
0: சந்திப்போம்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: தவறான எங்கள் இலங்கை தேசத்திலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே தீய தாக்கங்களோடு திரிகிற மக்களுக்காக வாலிபர்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றம் அடைய கத்ததாமே, இவர்கள் இருதயங்களே சிந்தைகளை மாற்ற வேணும். கத்தர் மாற்றினா மாறுதல் தான். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்து.
1: ஆமாண்டவரே, இயேசப்பா அன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும் உம்முடைய பாதத்திலே வரவும் நீ தந்த எங்களுக்கு தந்த பலனுக்காக சத்துவத்துக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறபடி இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது, காது உத்து கேட்கிறது ராஜா, அப்படியாக வார்த்தை சொல்லுகிறது ராஜா. தகப்பனே, இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இயேசையா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் தேவா. ஏசப்பா கத்தாவே, இந்த சிசிலியா அம்மாவினுடைய கண்ணீரை நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. வயது போன நேரத்திலே ராஜா இவைகளுடைய தேவைகள் அநேகம் உண்டு, வேதனைகள் அநேகம் ராஜா, பலவீனங்கள் அநேகம் அப்பா. ஆண்டவரே இயலாமையினாலே தவிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நீர் நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நல்ல ஆண்டவரே அப்பா தேவ பலத்தை கொடுங்க ராஜா. எல்லோரும் அதிசயிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே எலும்பு நரம்பு சதையிலே கையிட்டு செய்யற வீட்டு வேலைகளிலே ஆண்டவரே கணவனை பார்க்கிற ஆண்டவரே அந்த கதாவை காரியத்திலே வேலையிலே தேவன் நல்ல சாந்தம் பொறுமை அன்பை கொடுத்து தேவனை வெளிப்படுத்துகிற அந்த அற்புத நாட்களை கர்த்தர் தாமே இந்த சகோதரிக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கண்ணீரை துடைக்கிற தெய்வம், வேதனைகளை அறிகிற தெய்வம், எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவதான் சுமக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமா இருந்தால் அந்த சுமையை நீர் பலத்தை கொடுத்து சுமக்க வையும் ஆண்டவரே, சுமக்க வையும் அப்பா. நீர் அப்படியான காரியங்களை ஆண்டவரே வேதத்திலே நீரை எத்தனையோ பேருக்கு அருளி இருக்கிறீர் ராஜா. நீரும் ஆண்டவரே எங்களுக்காக விடுதலை தர வேண்டும், எங்களுக்காக என்று இந்த பாரப்பட்ட சிலுவையை சுமந்து நீர் ஆண்டவரே அந்த வெற்றி சிறந்த தெய்வத்தை நாங்களும் பின்பற்ற அப்பா பிள்ளைகள் என்று ஆண்டவரே அதை நினைவு கூற இந்த சகோதரிக்கு உம்முடைய சிலுவையின் நிழலை ஆண்டவரே நீங்க கொடுத்து நல்ல பலத்தால் இடைகட்டி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சகல வேலைகளையும் கணவனுடைய வேலைகளையும் ஆண்டவரே வீட்டு காரியங்களையும் செய்யத்தக்க பலன் சத்துவம் கொடுத்து ஆண்டவரே இந்த சகோதரியை நீங்க எழுப்பி விடுங்கப்பா. இந்த கண்ணீரை துடையுங்க இயேசப்பா, கண்ணீரை துடைத்து ராஜா சஞ்சலங்கள் தவிப்புகள் போய் சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் இரத்தம் அதை செய்யும், இயேசுவின் நாமம் அதை நடத்தும், இயேசுவினுடைய வார்த்தை அவருக்கு அது பலனாகவும் சத்துவமாகவும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது ராஜா. உம்மை நம்பி வந்த மகளப்பா நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த சகோதரியின் நிமித்தம் இந்த குடும்பம், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் உம்முடைய கர்த்தாவே தகப்பனே அந்த அன்பை இந்த குடும்பம் ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே தேவனே நீர் இவருக்கு அந்த பொறுமையை கொடுத்து குடும்பம் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு பாதை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கணவனும் நல்ல அமைதியோடு மனைவியோடு சேர்ந்து அமைதியாக நாவை கர்த்தாவை காத்துக்கொண்டு புண்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தாவே அவரையும் நீர் ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அது மட்டுமல்ல ராஜா, இந்த சகோதரி பலவீனம் அடைந்திருக்கிற நேரத்திலே கழுகளை போல சிறகடித்து ஆண்டவரே உயர பறக்கிற அந்த பலத்தை இந்த சகோதரிக்கு கொடுத்து நல்ல சாட்சியை நாங்கள் காண கேட்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரியை போல எத்தனையோ சகோதரிமார்கள் குடும்பங்கள் வேதனையும் துன்பமும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் அறிந்தது கொஞ்சம், அறியாதது அநேகம். ஆனால் உம்முடைய ஏழு கண்கள் காண்கிறதே ராஜா. சுற்றி திரிந்து ஆண்டவரே குணமாக்கி சொஸ்தமாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தின இயேசுவின் நாமம், இயேசு என்ற நாமம், ஒரே நாமம் தான் ராஜா. தகப்பனே, அந்த நாமத்திலே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் வைக்கிறோம் ஜேசப்பா. அது மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய இலங்கை தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. அங்க நடக்கிறதான அநியாயங்கள், அட்டூழியங்கள், பொய்யல், களவுகள், கொலைகள், கொள்ளைகள் அநேகம் ராஜா. இயேசுவே, விபச்சாரம் அநேகம் அப்பா. தகப்பனே, மது போதைகள் அநேகம் ஆண்டவரே. ட்ரக்ஸினாலே ஆண்டவரே பாதாள குழுக்கள் என்று அநேகம் பெருகி அப்பா உண்மை முத்தமாக ஆண்டவரே வேலை செய்து உழைத்து சாப்பிடுகிறவர்களை எல்லாரையும் சுட்டு கொலை செய்கிறதை என் தேவனே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நீதியும் நியாயமும் உடைய தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே, அது உம்முடைய சிங்காசனம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் இருந்து இந்த நீதியையும் நியாயத்தையும் நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிக்குகளினாலே வருகிற பொய்யல் ஆண்டவரே, பிரட்டுக்கள் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே கொலையை விட்டு ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகளினாலே அமைச்சர்களுக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே ஆண்டவரே, இந்த பாதாள குழுக்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா, இந்த கஞ்சா விக்கிறதுகளினாலே இன்றைக்கு தேசம் ஆண்டவரே தென்னிலங்கை கலங்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே வடமாகாணமும் தான் ராஜா. தகப்பனே, உலகத்தை அழிக்கிற இந்த பிசாசினுடைய சகல கிரியைகளும் இந்த விபச்சாரத்திலே விழுந்து அதனாலே பிள்ளைகளை கத்தாவே ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறதும், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை தாக்குறதும், பிள்ளைகளை தாக்குறதும், இப்படியான அலங்கோலமான வாழ்க்கை வாழுகிற எங்களுடைய இலங்கை தேசத்தை இயேசப்பா நீங்க ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தை உயிர்ப்பித்து இந்த இரத்த களரியிலிருந்து, இந்த வேண்டாத இந்த யுத்த களத்திலிருந்து ஏசப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர் அப்பா. உம்முடைய நாமத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே, இனவாத கரைச்சல்களும் கதைகளும் ஆண்டவரே அப்பா, இவ்வளவு பொய்யலை சொல்லி நீதிமன்றத்திலே ஆண்டவரே வழக்காடுகிறார்கள், ஜனங்களுக்குள்ளே வழக்காடுகிறார்கள் அப்பா. இந்த பொய்யின் ஆவி, இந்த விக்கிரகத்தின் ஆவி ஆண்டவரே, இந்த பௌத்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 20ஆம் தேதி செய்ய போறதான ஆண்டவரே அப்பா, இந்த ஊர்வலங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு அழிந்து சங்காரமா போகும்படி ஆச்சபிக்கிறோம் அப்பா. இளம் வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. கடந்த காலங்களிலே ராஜா இந்த குடும்பங்கள் ஆண்டவரே யுத்தத்தினால் சுனாமியினால் ஏழைகளாக ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசத்திலே வருகிறதான இந்த மழை ஆண்டவரே, இத்தனையோ புயல்கள் மத்தியிலே எல்லாம் அழிபட்டு அழிந்து சொத்துக்களை இழந்து தவிக்கிற இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் இவ்வளவு கவனமாக வளர்த்து எடுக்க இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பாதைகளே செல்லுகிறார்கள், தாங்கள் விரும்புகிறபடி நடத்துகிறார்கள் ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, பொய்யின் ஆவியினாலே தாய் தகப்பனை வஞ்சிக்கிறார்கள், தகப்பனை பெரியவர்களை வஞ்சிக்கிறார்கள், வேலைக்கு போக விருப்பம் இல்லாதபடி வீட்டிலே இருந்து ஆண்டவரே இந்த கத்தாவே ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தேசத்தையும் குடும்பத்தையும் தங்களையும் ஆண்டவரே சீர்குலைக்கிறதான இந்த கெட்ட ஆவிகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டு நீக்கி ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ள, அன்புள்ள, உண்மையுள்ள, கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. குடும்பத்தின் கஷ்டங்களை காண, கேட்க, பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இருதய கடினங்கள் வேண்டாம் இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நவமான இருதயத்தை கொடுத்து தாய் தகப்பன் மேலே ஒரு அன்பு செலுத்தி, குடும்பத்தின் மேலே ஒரு அன்பு செலுத்தி, அது என்ன வேலையா இருந்தாலும், சிறு வேலையா இருந்தாலும், பெரு வேலையா இருந்தாலும் ஆண்டவரே, மூட்டை தூக்கினாலும், சிமெண்ட் வேலை செய்தாலும், தோட்டம் செய்தாலும், அதை உண்மையாக செய்து பெற்றோரை கவனிக்கிற ஒரு கிருபைய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சந்ததியை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. காலத்துக்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது இயேசுவே அப்பா. கர்த்தாவே, இவர்களுடைய பரம்பரை பாவ சாபங்கள் ஆண்டவரே, பிசாசு போடுகிற சதிகள் ஆண்டவரே, மனுஷர் போடுகிற கட்டுகள் ஆண்டவரே, எல்லா வலையிலும் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, விக்கிரக தோப்புகளில் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இலங்கை ஆண்டவரே விக்கிரகத்தினால் மூடிக்கொள்ளுகிறது ராஜா. ஒரு விசை ஆண்டவரே அப்பா, அப்பா நீங்க மன்னித்து இந்த நாட்களில் நாளிலே ராஜா முஸ்லிம் மக்கள் நோன்பு அன்றுகிறார்கள், பௌத்தர்கள் பிக்கு அந்தவரே அந்த சிலையலை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் அப்பா. அங்காலே சிவராத்திரி அந்த ராத்திரி இந்த ராத்திரி என்று கொண்டாடுகிறார். ஆனால் ஒன்றிலுமே விடுதலை இல்லாதபடி தவித்து ஆண்டவரே சின்ன பின்னமாகாதபடி ராஜா இலங்கை தேசத்தையும் மக்களையும் இந்த ஐரோப்பிய

0: இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை அவர் விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களை உம்முடைய பாதையில இழுத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஒரு நீதிமானின் நிமித்தம் ஒரு ஆத்மாவுக்காக நம்முடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. நாம் அறியோம் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த பௌத்த பிக்குகள்மார் ஆண்டவரே, அரசாங்க அமைச்சர்கள்மார், கல்வி அமைச்சர்கள்மார் ஆண்டவரே, பெற்றோர்கள் எல்லாம் மனம் திரும்பி இந்த ஆலயம் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்திலே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, பின்மாரியை ஊற்றுங்கப்பா, வெளிப்பாட்டை கொடுங்கப்பா ஆண்டவரே, சொற்பனங்களிலே பேசுங்க ஆண்டவரே. வரப்போர் ஆபத்துக்களை கிறிஸ்தவ ஊழியர்காரர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அன்றே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே, நீர் மோசேக்கு வெளிப்படுத்தின தெய்வம், நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் மோசேயை தெரிவு செய்து எப்படியாக நீர் பேசினீரோ அப்படியாக ராஜா எங்களுடைய சபை தலைவர்மார்களை, ஊழியக்காரர்களை, போதகர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இவர்கள் கத்தாவே அப்பா, உமக்கு முன்மாதிரியை கொடுத்து ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இந்த தேசத்தையும் மாகாணங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும், விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளையும், இந்த பிக்குமார்கள் மனம் திரும்பவும் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ஒரு விண்ணப்பம் ராஜா ஆண்டவரே கர்த்தாவே, அனுராவுக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக பிக்குமார்கள் ஆண்டவரே போட போடுகிற திட்டங்கள், ஊர்வலங்கள் எல்லாம் சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 20ஆம் தேதி செய்ய போற அந்த சகல சதி திட்டங்களும், பொய்யின் காரியங்களும், பொய்யின் அவமான கர்த்தாவே எல்லாம் அவமானமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் நிலைநிற்க முடியாது ராஜா. மனுஷ ஆவி ஆண்டவரே, கெட்ட ஆவி ஆண்டவரே அப்பா, எல்லாம் நிலைகுலைந்து காலங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இவர்களுக்கு மாற்றி கொடுத்து இவர்கள் அதிலே ஈடுபடாதபடி, தேசத்தை குழப்பாத வண்ணம் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதனாலே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் இதுகளிலே ஈடுபட்டு அநியாயமாக மதுபானத்துக்கு கர்த்தாவே ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அப்பா. இயேசுவே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா, உண்மையான அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க இயேசப்பா, உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றி இந்த பிள்ளைகளை கர்த்தாவே விடுதலையாக்கி சமாதானத்தினால் நீர் கர்த்தாவே மூடிக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் சமாதான பிரபு, சத்திய தேற்ற வாழ, விடுதலையின் நாயகன் ராஜா அப்பா, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஜபங்களை கேட்டு ராஜா ஆமென்றும் ஆமேன் என்றும் தேவனே, நீர் பதில் தரப்போறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தை.
1: மீனோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மீனோ அந்தவற்ற பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கிருபையிலே வளர, பாதத்திலே வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்களை மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வருகிற எபினேசரி ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி அப்பா தலை நிமிந்து நடக்க பண்ணி இருக்கிற கிருபைக்காக அப்பா நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, நாள்தோறும் ஆண்டவர் எங்களை போஷித்து காத்து வருகிறீங்களே ஆண்டவர். அப்பா ஒவ்வொருவரோடும் உம்முடைய அன்பின் தயவை ஊற்றுகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து ஆண்டவர். அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர். தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவர். உம்முடைய அன்புக்கு பாத்திரராக நாங்கள்

இருக்கும்படியாக தேவனே எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரை இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து எந்தெந்த மூலைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே அவர்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அறியவும் உம்முடைய வசனங்களை இந்த சகோதர சகோதரிகள் கை கொண்டு நடக்கவும் என் தேவனே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே பரலோக தகப்பனே ஐயா துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஐயா அப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்பா உம்முடைய நாமத்தை துதியின் மத்தியில வாசம் செய்யவும் ஆண்டவர் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே இந்த உலகம் போகிற போக்குகள் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாய மட்டூழியங்களை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி இந்த உலகத்திலே அப்பா நடக்கிற காரியங்களில் தேவனே இவர்கள் மாண்டு போகாதபடி என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வருகையின் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்கும்படியாக ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே நீங்கள் வருந்து ஆண்டவரே அப்பா நான் உங்களை அறியேன் பிள்ளைகளை என்று சொல்லாதபடிக்கு எந்த பிள்ளைகளும் விடுபட்டு அப்பா சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு சீரழியாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் கேட்கப்படட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு காதுகளிலும் கேட்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே ஆம் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் விழிப்போடு விழிப்புணர்வோடு இருக்கும்படி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழுவது எத்தனை காலம் எத்தனை வருடம் என்று அவர்கள் எண்ணுகிற எண்ணிக்கையை எண்ண எண்ணங்களே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை வாசிக்க வார்த்தைகளை வாசித்து அறிய படிக்க ஆராய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே வார்த்தைகளை அறியாமல் வார்த்தைகளை அறிய வாசித்தும் தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளக்கங்களை கொடுக்கிற ஒரு ஒவ்வொரு மனித தயவுகளை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் அவர்கள் இந்த வார்த்தைகளை படிப்பிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அவர்கள் அப்பா பாவிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் தகப்பனே உமக்குரிய நேரங்களாக உமக்கு பயன்படுத்துகிற நேரமாக உமக்கு செலவழிக்கிற நேரங்களாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வெகாலங்களை தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே உம்மை உம்மை உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஈந்தருளுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கிருபைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி நீங்கள் அசைவாடும்படி ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா அவர்களின் இருதயத்தை கெட்டுக்காதபடி அவர்களின் இருதயங்களை வேதனைப்படுத்தாதபடி அப்பா கோபங்கொள்ள வைக்காதபடி சமாதானம் இல்லாமல் ஆக்காதபடி தகப்பனே ஒவ்வொருவருக்கொருவர் அன்போடும் கனிவோடும் ஒவ்வொருவருக்கொரு ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாகவும் என் தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்ட ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைய காலங்களில் தேவனே அப்பா எத்தனையோ வேதனைகளும் கண்ணீரோடும் கவலைகளோடும் அப்பா தகப்பனே நீங்க இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கொருவர் சமாதானமத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசுற பிள்ளைகளாகவும் தகப்பனே சமாதானத்தோடு நிலை நிற்கிற பிள்ளைகளாகவும் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. வேதனைகளை கண்ணீரையும் அப்பா தகப்பனே நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த வேதனைகளின் கண்ணீர்களினால் தகப்பனே ஒருவரோடுவர் பேசுவதை கூட நிறுத்தி விட்டார்கள் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே அப்பா இப்படியான எண்ணங்கள்